நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 3 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி புதன்கிழமை. இனி ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது குறட்பா.

பிறப்பு வீடுகளின் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து இப்பிறப்பில் துறவு மேற்கொண்டவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்தது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்ரியா அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் க. காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் கண்ணதாசன் என்னும் கருத்து சுரங்கம், கண்ணதாசன் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 10:00 உற்சாக மூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், சிவாஜி சந்திரமுகி திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 கவியரசு கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு பட்டிமன்றம். கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா, பட்டிமன்ற நடுவர் சுகி சிவம் அவர்கள். நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், இதில் இன்று மழலை பேச்சு. 1:00 தேனிச கீதங்களோடு வளம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், நன்னீர் மீன் வளர்ப்பில் பொருளாதார முக்கியத்துவம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் பழனி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், நேயரும் வானொலி நினைவுகளும் தஞ்சாவூர் ஏ. கிரகலட்சுமி அவர்கள் பங்கேற்பில். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோ.

கோலங்கள் இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு நலம் தரும் யோகா வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45க்கும் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம், கணினி அறிவியல் படிப்பு குறித்து உதவி பேராசிரியர் ஜே ஹஜிராம் பேபி அவர்கள் தரும் தகவல்கள் எனப்புறம். 7:25க்கு உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் மண்புழுவும் மண் வளமும், நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். திருச்சி சாரதாசின் கவியும் இசையும், கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் ஞானம் அவர்கள். 9:15க்கு பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8 மணிக்கு காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள். 8:30க்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 8:45க்கு வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குகிறார் யோகா பயிற்றுநர் எம் சண்முக பிரியா அவர்கள். காலை 9:00 அரங்கிசை, டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் பிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நண்பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு விளம்பரம். மாலை 5:30க்கு NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10க்கு திருவண்ணாமலை மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15க்கு செய்தி சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் திருவாவடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமானப் பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம்

0: நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது வாரதிப்பண்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல் வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா

0: தெற்கு நிலா முளைத்தது விண்மேலே. அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை, தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம், தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது, அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியவின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும் போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே. எந்நாளும் அவ்வாறே இனியதாய் அமைந்திட இறைவனை என் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்தராகம். முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின்போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு

0: ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கவுரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன்

நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமானப் பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகள்

0: களை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின்போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வுக் குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு மணி 11:50

45க்கு புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நடத்தும் அனைத்து விடுதிகளும் உரிமம் பெறுவது கட்டாயம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தங்கும் அரசு சாரா அறக்கட்டளைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் அனைத்து விடுதிகள் மற்றும் தங்குமிடங்களும் கட்டாயமாக உரிமம் பெற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உரிமம் பெறாமல் செயல்படும் நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களை அணுகி உரிமம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவிரி பழைய பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை முதல் தற்காலிகமாக பாலம் மூடப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாற்றாக வாகனங்கள் புதிய பாலம் வழியாக செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்பணிகளை 3 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில்

0: ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 சிறப்பு நிகழ்ச்சி. எழுத்துலகில் தமிழ் கூறும் நல்லுலகில் காலத்தை வென்று நின்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கருத்துக்கள் இதோ. பதிப்பாளர் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் காந்தி கண்ணதாசன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தந்தை கவியரசர் கண்ணதாசனது 100 விழா துவங்குகிறது. 1927 ஜூன் 24 பிறந்தவர். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் கவியரசரை மக்கள் கொண்டாடும் விதமாக திருச்சி வானொலி நிலையம் அதனை துவக்கி வைக்கிறது. நாங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். என்னுடைய தந்தை கவியரசர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி மட்டுமல்ல, அரசியல் எழுத்தாளர் போன்ற களங்களிலும் இருந்தவர். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அன்புள்ள அப்பாவாக இருந்தவர். அவர் அவர் காண்பித்த அன்பு எங்கள் எல்லாரையும் இன்று ஒற்றுமையாக நன்றாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அவர் எனக்கு தந்தையாக மட்டுமல்ல, ஒரு குருவாக, ஒரு நல் ஆசிரியனாக, ஒரு வழிகாட்டியாக, ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு அருமையான நண்பனாக, சந்தோஷமோ துக்கமோ அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மார்த்த ஆத்மாவாக, வழிகாட்டியாகவும் அவர் இருந்திருக்கிறார். பல நேரங்களில் மனம் நொந்திருக்கிற பொழுது கூட அப்பாவிடம் சென்று பேசிக்கொண்டிருந்த பொழுது எவ்வளவு பெரிய சிரமமாக நான் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர், அது ஒரு சிரமமே இல்லைடா, இது போய் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தைரியம் கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்தது எனக்கு பெருமைதான். அவரை தந்தை என்று பார்க்கிற பொழுது தந்தையாகவே தெரிவார். சற்று தள்ளி வைத்து பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய மேதை, தமிழ் உலகமே போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன். 55 5,000-6,000 திரைப்பட பாடல்கள், 5,000 கவிதைகள், ஏராளமான நூல்கள் எழுதி இவ்வளவுக்கும் நடுவில் அரசியல் களத்திலும் அவர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக எனக்கு தெரிகிறார். சாதனையாளர் மட்டுமல்ல, அவர் நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவருடைய நூல்கள் ஆனாலும் சரி, அவருடைய திரைப்பட பாடல்கள் ஆனாலும் சரி, அல்லது அவருடைய சொற்பொழிவுகள் ஆனாலும் சரி, நம்மை ஊக்குவிக்கிறதாகத்தான் இருக்கும். பல நேரங்களிலே மிகவும் சோர்ந்திருக்கிற பொழுது அவரது பாடல்களை கேட்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தன்னம்பிக்கை வருகிறது, வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது என்று எவ்வளவோ பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இன்று உங்களது தந்தையின் புத்தகங்களால் தான் வாழ்க்கையில் நல்லவனாக தெரிந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் எங்களது வீட்டிற்கு. ஆகவே ஒரு தந்தையாக பார்த்தது போக ஒரு எழுத்தாளனாக, ஒரு மாபெரும் கவிஞனாக பார்க்கிற பொழுது இன்னும் பெருமைப்பட வேண்டியிருக்கிறது. இன்னும் பெருமைப்படுகிறோம். மறைந்து 40 மேல் ஆனாலும் கூட அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கான சான்று இன்று இருக்கின்ற எல்லா டிஜிட்டல் மீடியாக்களிலும் கவியரசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை ரசிகர்கள் இன்னும் நினைவை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரே சொன்னது போல், அவர் நிரந்தரமானவர், அவர் அழிவதில்லை. அவருடைய புகழையும் அவருடைய எழுத்துக்களையும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, அதனை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவதும் அவரது மகன்களாகிய எங்களுடைய கடமை. எங்களை எல்லாம் அவர் மிக சிறப்பாக வளர்த்ததற்கு நாங்கள் காட்டுகின்ற ஒரு மிகச்சிறிய நன்றி தான் இது. எங்கு போனாலும் கவியரசர் கண்ணதாசன் மகன் என்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பு. இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த எங்களது தந்தையின் 100 விழா மக்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த வருடம் முழுவதும் கொண்டாடுவோம். திருச்சி வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கவியரசர் குடும்பத்தினரின் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி வானொலி நேயர்களுக்கு இயக்குனர் எஸ்பி முத்துராமனின் அன்பான வணக்கங்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்களோடு நான் முதல் சந்தித்தது சினிமாவில் சேர வேண்டும் என்பதற்காக என் தந்தையார் அவரிடத்தில்

பற்றி போய் ஆலோசனை கேட்டார். அப்போது கவியரசன் கண்ணதாசன் அவர்கள், தம்பி SSLC படித்து விட்டு வந்திருக்கிறான், உலகமே தெரியாது, சினிமா என்பது பெரிய கடல், அதில் நீந்த வேண்டுமானால் அவனுக்கு அனுபவங்கள் வேண்டும், ஆகவே தம்பி என்னோடய இருக்கட்டும், நான் பெண்கள் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், அதுல பணியாற்றட்டும், ஒரு ஓராண்டு இராண்டு அனுபவம் கிடைத்த பிறகு சினிமாவுக்கு போகலாம் என்று சொல்லி என்னை அவரோடு அவருடைய வீட்டிலேயே ரசிக்க வைத்தார். அவர் வீட்டிலேயே சாப்பிட்டு அவரை வீட்டிலேயே படுத்து இரண்டாண்டு காலம் தென்றல் பத்திரிகையிலே நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் இரண்டு ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவரிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி பார்வையை

0: அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி பார்வையக்கா சமைப்பது அவ்வளவு நல்லா சமைப்பாங்க. நான்வெஜ் டிவி எல்லாம் நான் கற்றுக்கொண்டது சாப்பிட்டது அவர்களிடத்தில்தான் என்பதையும் நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களை பொறுத்தளவு ஊர்வதில் ரயில், பறப்பதில் ஏரோப்ளேன், மிதப்பதில் கப்பல், இவைகளை தவிர மற்ற எல்லா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாரு. ஆகவே அப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிடுகிற கவியரசர் வீட்டில் தான் நான் அதிகமாக நான் வெஜிடேரியன் சாப்பிட கற்றுக்கொண்டேன் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திரைப்படங்களுக்கு பாட்டு எழுதுவதை விட தென்றல் பத்திரிகையை பல கட்டுரைகளை எழுதுவது அவருக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அதிலும் அவர் நடத்திய வெண்பா போட்டி பல இளைஞர்களுக்கு வெண்பா எழுதுவதை கற்றுக் கொடுத்தது, அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களை வாழ்த்தினார், பாராட்டினார். அதே போல தென்றலிலே வந்த கட்டுரைகளும் இலைச்சேக்காதல் போன்ற கட்டுரைகளும் மக்களிடத்திலே நல்ல வரவேற்பு பெற்றது. ஆனால் சில பல காரணங்களால் தென்றல் பத்திரிகையை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. அது அவருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. அதன் பிறகு கஷ்டப்பட்டு பல இடங்களிலேயும் பல இடத்திலே பேசி மீண்டும் தென்றல் பத்திரிகை கொண்டு வந்தார். அப்போது அவர் கொடுத்த விளம்பரம், நின்று வரும் தென்றல் இனி என்றும் வரும். இது அவர் தென்றலுக்காக மீண்டும் விளம்பரம் செய்த விதம் அது. அதன் பிறகு தென்றல் நல்ல முறையில போச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய கடைக்காரர்கள் பத்திரிகையை வாங்குவாங்க, ஆனா அதுக்குள்ள பணத்துல ஒழுங்கா வந்து சேராது. ஆகவேதான் அவருக்கு நஷ்டம் வந்தது. ஆனால் தென்றல் நடத்தியதிலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தது என்பதை நான் நேரடியிலேயே பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தென்றலிலே நானும் பணியாற்றினேன் என்கிற பெருமை எனக்கு கிடைத்திருப்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கவிஞரை பற்றி சொல்ல வேண்டுமானால், எந்த சிச்சுவேஷன் சொன்னீங்கனாலும் அந்த சிச்சுவேஷனை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற வரிகளை சேர்த்து பாடல்களை எழுதுவார். அதனால்தான் அவருடைய பாடல்கள் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி நிலைத்திருக்கிறது. கதையோடு வந்த பாடல்கள், இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். டைரக்டர் பி எம் ஸ்ரீசார் அவர்கள் இயக்கி, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து, கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் அத்தனையுமே பாவரிசை படங்களிலே வந்த பாடல்கள். அதை என்றைக்கு கேட்டாலும் இனிக்கும், என்றைக்கு கேட்டாலும் கதையோடு அது மக்கள் மனதிலே பதியும், பதிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பாடல்கள் பாராட்டப்படுகின்ற என்று சொல்லுகிற போது, கவிஞருடைய கவிதை திறமை, இலக்கிய நகம், தமிழுடைய நடை இவ்வளவும் கவிஞருக்கு சேர்ந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சி சீசனில் மட்டும்தான் பொங்கும். ஆனால் கவியரசர் கண்ணதாசனுடைய தமிழ் கவிதைகள் 365 நாளும் பொங்கும். தமிழனுக்கு கிடைத்த கவிஞருடைய கவிதை நீர்வீழ்ச்சி. ஆகவே கவிஞரை இன்றல்ல நாளை அல்ல, என்றும் தமிழ் இருக்கிற வரையிலே கவிஞருடைய கண்ணதாசனம் பாடல்களும் இலக்கியங்களும் தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்திருக்க மக்கள் விரும்புவார்கள் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே கண்ணதாசனுடைய 100 விழா இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறது. எந்த ஆண்டுகளிலும் அது நிலைத்து நிற்கும். அவருடைய புகழ் தமிழ் இருக்கிற வரையிலே நிச்சயமாக தமிழுடைய இலக்கியத்தோடு கலந்து வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. கவிஞர் எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள்.
1: கல்வி வங்கம் திரைப்பட கவிதையை சிறந்தவன் கண்ணதாசன். ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞருக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்கு தான் உண்டு. மதுரையிலிருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்தவன் கண்ணதாசன் என்று வாலி ஒரு முறை கூறினார். அவர் அப்படி கூறுவதற்கு முன்பே ஒரு கவியரங்கத்தில் கண்ணதாசனை வைத்துக் கொண்டே நான் சொன்னேன், தென் பழனிக்கு தெற்கே திகழ்ந்த செந்தமிழை வடபழனி பக்கம் வரவழைத்தவன் கண்ணதாசன் என்று கூறினேன். ஏனென்றால் வடபழனி பக்கத்தில்தான் ஸ்டுடியோலாம் இருக்கு, அதனால சொன்னேன். இலக்கியங்களின் சாட்டை பிழிந்து பாடலாக்கி கொடுத்த பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. இலக்கிய புலவர்கள் சொல்லாமல் விட்ட நுணுக்கமான கருத்துக்களை கூட திரைப்பாட்டில் சொன்னவர் இவர்தான். கண்ணதாசனுக்கு பிறகு எத்தனையோ கவிஞர்கள் திரைக்கு வந்திருக்கிறார்கள் என்றாலும் கண்ணதாசனைப் போல தந்ததுண்டா என்றால் இல்லை. மெட்டுக்கு பாட்டு எழுதும் மேலூரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை யாரும் தொட்டதில்லை. சூரிய விட்டத்தை தொட விட்டில்களால் ஆகுமா? என்னையும் சேர்த்துத்தான் சொல்லிக் கொள்கிறேன். பண்ணுக்கும் நல்ல பாட்டுக்கும் பெருமை தந்து மண்ணுக்குள் தனது மணி உடலை புதைத்துவிட்டு விண்ணுக்குள் காற்றாக விரைந்தோடி சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன் நிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை. அதாவது எம்ஜிஆர் ஆட்சியிலே அரசவை கவிஞராக முதலில் இருந்தவர் அவர்தான். கண்ணதாசனால் திரைத்தமிழ் செழுமையடைந்ததே, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்ததே, அவரை சிறப்பிப்போம் என்று கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். எம்ஜிஆர் காலத்தில் அரசவை கவிஞர்களாக இருந்தவர்கள் நான், கண்ணதாசன், புலமைப்பித்தன் மூன்று பேர்தான். இலக்கியவாதிகள் எல்லாம் கண்ணதாசனை விரும்பியதற்கு காரணம்

0: நாம் இலக்கிய வரிகளை சினிமா பாட்டில் அப்படியே கையாண்ட காரணத்தால் தான். ஆலய பணியில ஒரு பாட்டு, கல்லல்லா மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமான்னு ஒரு பாட்டு. இல்ல கல்லல்லா மாணிக்க கல்லாகுமாங்கிறது வார்த்தையை எங்கிருந்து எடுத்தார், அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளுக்கு ஒரு புலவர் சாற்றுக்கவி கொடுத்திருந்தார். அந்த புலவர் பெயர் என்னவென்று யாருக்கும் இதுவரை தெரியாது. சாற்றுக்கவி ஒரு வெண்பா, எல்லாரும் ஞானத்தில தெரிந்தவர்கள் தான் அப்படிங்கிற அர்த்தம். எல்லாரும் ஞான தெளிஞரே கேளி சொல், கல்லல்லா மாணிக்க கல்லாமோ பொல்லா, கருப்புகளை கேட்குமோ காணமய வீரன், திருப்புகளை கேட்கும் செவி அப்படின்னு அதுல இருந்து எடுத்தார். இப்படிப்பட்ட இலக்கிய வார்த்தைகளை கையாட காரணத்தால் தான் இலக்கியவாதிகள் கண்ணதாசனை விரும்பிய அளவுக்கு மற்ற திரைக்கவிஞர்களை அன்றைக்கு விரும்பியவில்லை. கண்ணதாசன் நானுமே சேர்ந்து பல பாடல்கள் எழுதியிருக்கிறோம் பல படங்கள்ல. ஒரு முறை வாயிஸ்துகளை சந்தித்த போது, அப்போது மீனவ நண்பன் பட வெளியிருந்தனர் எம்ஜிஆர் எடுத்த படம், பாட்டு கேட்டையா தங்கத்தில் முகம் எடுத்து சுந்தரத்தில் உடல் எடுத்துங்கிற பாட்டு நல்லா இருக்க, நீ எழுதுன நல்லா இருக்க அப்படின்னாரு. கிழக்கே போகிற ரயில்ல நான் எழுதின மாஞ்சோலை கிடையாது மாந்தான் அந்த பாட்டை கருணாதாசன் எழுதியதாக நினைத்துக் கொண்டு, இது மாதிரி ஒரு பாட்டு எங்க படத்துக்கு எழுதுறேன், நீங்க வாங்கன்னு ஆர் ஆர் பி அதிபட்டியார் ராமண்ணா கூப்பிட்டாரு. ஐயா நான் எழுதினதுல முத்துனிங்க எழுதின பாட்டு தந்தமிழா நல்லா எழுதுவார், அவரை வச்சு எழுதியா நான் சொன்னதாக கூட சொல்ல முடியாது. அப்படி பல கவிஞர்களை அவர் ஊக்கப்படுத்தியவர். பூவை செங்குத்துவன் பாடலாசிரியர் ஆவதற்கு காரணம் கருணாதாசன் தான். எல்லா கவிஞர்களுக்கும் உதவியாகவும் இருந்தவர் அவர். அவருடைய பாட்டு மட்டுமல்ல, மிகச்சிறப்பானது அவருடைய உரையடைக்கு நிகரான உரையடை எதுவும் இருக்க முடியாது. அவருடைய வனவாசத்துக்கு நிகரான உரையடை எதுவும் இருக்க முடியாது. சிறு சிறு வாக்கியங்களாக தான் இருக்கும். உயிருக்காக முயல் ஓடுகிறது, இறைக்காக நாய் ஓடுகிறது, ஓட்டல் ஒன்றுதான் காரணம் வேறு அப்படின்னு சிறு சிறு வாக்கியமாக இருப்பார். அதை அழகு விரித்து போட்டால் அதை அகவற்பா ஆகிவிடும். உரையடையிலும் கண்ணதாசனுக்கு நிகழ் யாரும் கிடையாது. அதாவது சில பேர் காதல் பாட்டு எழுதுவார்கள், பகுத்தறிவு பாடல்கள் எழுதுவார்கள், பாட்டாளிகளை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் எழுதுவார்கள், சில நகைச்சுவை பாடல்கள் எழுதுவார்கள், பக்தி பாடல்களை சிலர் எழுதுவார்கள். ஆனால் எல்லா வகையான பாடல்களையும் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தவர் கருணாதாசன் ஒருவர்தான். அந்த காலத்தில் ஆரம்பத்தில் மெட்டுக்கு பாட்டு எழுதுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். மாலையீட்ட மங்கை படத்தை தயாரித்து அவர் ஆசை தீர 18 பாடல்கள் எழுதினேன் என்று அவரே ஒரு பேட்டியில் கொடுத்தார். எல்லா பாடல்களையும் தானே எழுத வேண்டும் என்பதற்காகவே அந்த மாலையீட்ட மங்கை படத்தை அவர் தயாரித்ததாக கருணாதாசன் சொல்லியிருக்கிறார். வாழ்க கண்ணதாசன் திருப்புகள்.
1: இயக்குனர் தயாரிப்பாளர் வி சி குகநாதன் அவர்கள்.
2: திருச்சி வானொலி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் வி சி குகநாதன். கண்ணதாசன் ஐயா அவர்களோட 100வது ஆண்டு தொடக்க விழா, அதனை சிறப்பாக கொண்டாடணும் என்கிற எண்ணத்துல நேயர்கள் விழாவாக அது நடக்கப் போகிறது. அதுல நான் கண்ணதாசன் அவர்களை பத்தி அவரோட பழகி இருக்கிறதுனால, ரொம்ப படங்கள் என்னுடைய படங்களுக்கு அவர் எழுதி இருக்கிறதுனால அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல அந்த வாய்ப்பளிக்கிறதுக்கு நன்றி. கண்ணதாசன் அவர்களை முதல் முதல்ல நான் பார்த்தது ஏவிஎம் ஸ்டுடியோல நான் படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிற போது, முதல் அன்னையும் பிதாவுங்கிற படத்துல அவர் வந்து பாடல் எழுதினாரு. அந்த பாடல்ல ஒரு வரி எழுதினார், ஒரு காலும் இல்லை ஒரு காலும் இல்லை என்னாரு. எதுக்காக ரெண்டு தடவை அதை ரிப்பீட் பண்ணி சொல்றாரு அந்த பாட்டு வரின்னு பார்த்தேன். அந்த படத்துல நான் என்னுடைய கதையில நடிச்ச லட்சுமி அவங்க ஒரு கால் கொஞ்சம் ஊனமானவங்க, அவருடைய நம்பிக்கை ஒரு காலும் இல்லை ஒரு காலும் இல்லை அப்படின்னு எழுதினாரு. அழகான வார்த்தைகள், அழகான கருத்துக்கள், இதெல்லாம் அவருடைய பாட்டுல எப்பவுமே இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவர் நிறைய பாட்டுகள் எனக்காக எழுதினாரு. உதாரணமா சுடரும் சூதாவளியும் நான் தயாரிச்ச முதல் படம். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது சொந்தம் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு. அதுக்கு MSV போட்ட டியூன் சூப்பர் டியூன் அது. அந்த பாடல் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதனால அந்த படத்துல ஒரு 4 அந்த பாட்டை வச்சோம். உண்மையாகவே அந்த வரிகள் எல்லாம் என்னுடைய தாயார் இறந்த போது போய் அவங்க காலடியில நிக்கிற இந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த வரிகள் என்ன கவர்ந்துச்சு. என்னுடைய ராஜபாட்டங்குதிர படத்துக்கு அவர் எழுத வந்த போது அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த தம்பிகள்ல இந்த ராமாயணத்துல கூட 4 தம்பிங்க இருக்காங்க இல்லையான்னு. அதையும் அவர் உடனே ஏத்துக்கிட்டு ராம நாடகத்தில் 4 தம்பியரை நாமும் கண்டோமே அதையும் சேர்த்து எழுதினார். அதாவது அவ்வளவு ஒரு பெரிய கவிஞருக்கு 18 19 பையன், அதாவது என்ன சொல்ற அந்த நேரத்துல அவர் சொல்றாருன்னு கொஞ்சம் கூட ஒரு ஈகோ இல்லாம டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அது சூட்டாச்சு, அதனால எடுத்துக்கிட்டாரு.

0: அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் ரெண்டு மூணு இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கேன். அதுல சந்திரபோஸ் அறிமுகப்படுத்தின போது மதுரை கீதம் படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டர் பண்றாரு. முதல் பாட்டு எழுதும் போதே அதுல பிரச்சனை வந்துச்சு. கமலஹாசன் வந்து ஆபீஸுக்கு வந்துட்டார். மியூசிக் டைரக்டர் எங்க தம்பி சரிவா வரல, இவன் 10 நிமிஷம் லேட்டா வந்தான், மழை வேற பெய்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கவிஞர் முன்னாடி வந்துட்டார், உட்கார்ந்து இருக்காரு. இவன் லேட்டா வந்தா நான் திட்டணும் அவர் முன்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல தம்பி, விட்டுருங்க அவர் என்னென்ன சிரமத்துல இது வர்றாரோ அப்படி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அது என்ன தடுத்துட்டு கோபத்தை காட்டாம ஒரு புது மியூசிக்கிட்ட அப்படிங்கிற எண்ணமே இல்லாம அதுல அருமையான பாடல்கள் எழுதினார். காய்ந்த சினையும் மீன்களாகவும் புதிய வெள்ளம் வந்ததும் சாய்ந்த மரங்கள் அப்படின்னு அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில முதல் முதல் நான் சினிமாவுக்குள்ள நுழையும் போது அந்த புதிய மொழி படத்துல அவர் எழுதின பாட்டுக்களை இப்பவும் அந்த யூடியூப்லயும் அதுல இதிலே வருது, போட்டு பார்த்தா அவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க. ஒரு 15-20 படங்கள்ல எழுதியிருக்காரு. அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் ஆபீஸுக்குள்ள நுழையும் போது தம்பி கவிஞர் வந்திருக்கேன் அப்படிதான் சொல்லுவாரு. நான் மாடியில என் ரூம்ல இருந்தா உடனே இறங்கி ஓடி வந்துடுவேன். அதே மாதிரி நான் பல கூட்டங்கள் அவர் பேசும்போது போய் கேட்டிருக்கேன். அந்த ஃப்ளூயன்சி, ஒரு விதமான சலசலப்பும் இல்லாம, ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இல்லாம, நடிப்பு இல்லாம அப்படியே நின்றுகிட்டு பேசிட்டு இருப்பாரு, கருத்தா கொட்டிக்கிட்டு இருப்பாரு. அழகாத தமிழ்ல அது ஒரு ஆறு போல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் கூட்டங்கள் கேட்கறதுல கூட எனக்கு மட்டத்துல மகிழ்ச்சி. அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம், இது எல்லாத்துக்கும் மேல என்னோட இதய தெய்வத்துக்கு, பப்ளிக்ல மக்கள் மத்தியில அவரை வந்து ஒரு மக்கள் திலகமா ஏற்றுக்க வச்ச படம் நாடோடி மன்னன். அந்த நாடோடி மன்னன்ல இருக்கிற வசனங்களை இன்னைக்கு கூட ஒரு திருக்குறள் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அருமையான வசனங்களை எழுதி எம்ஜிஆர் தூக்கி வச்சிருக்காரு அந்த படத்துல. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி மதுரை வீரன்ல கூட எழுதியிருக்காரு. கதையாகட்டும் வசனமாகட்டும் பாடல்களாகட்டும் நடிக்கிறதாகட்டும் அவர் அந்த கருப்பு படத்துல நல்லா தான் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த மாலையிட்ட மங்கையில அத்தனை பாட்டும் ஹிட்டு. இது எல்லாத்துக்கும் மேலா அவருடைய 100வது விழால நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எங்க பாட்டி எனக்கு தேவாரங்கள் சொல்லி கொடுப்பாங்க, அல்லது கோயிலுக்கு போனா சில தேவாரங்கள் சில திருப்புகள் அது இதெல்லாம் கேட்டிருக்கேன். கண்ணதாசன் அவர்கள் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம், அத்தனை பாகங்களையும் வாங்கி நான் படித்தேன். ஒரு தடவை இல்ல, 9-10 தடவை நான் படிச்சிருக்கேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எம்ஜிஆர் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்க, முதலமைச்சரா இருக்கக்கூடிய தகுதி உள்ளவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த ரெண்டு பேரும் நிச்சயமா முதல்வரா வந்திருந்தா நிறைய செய்திருப்பாங்க, அதுக்கு தகுதி உள்ளவங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இ.வி.கே. சம்பத், இன்னொருத்தர் கவிஞர் கண்ணதாசன் சொன்னாரு. அவருடைய 100வது விழாவில் அவரை நினைக்கிறதுலையும் அவரை பத்தி சொல்றதுலையும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சி வானொலி நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி கண்ணதாசன் புகழ் வாழ்க வாழ்க என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு.
5: காதலையே தத்துவமாக சொன்னவர் கவியர் கண்ணதாசன்.
6: என்னத்தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வீனடி.
7: அந்த தானே இவ்வளவு அழகா இனிமையா கண்ணதாசன் ஐயாவால தானே நமக்கு கொடுக்க முடியும்.
8: கண்ணதாசன் தன் அழகியலை தத்துவத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தினான்.
1: கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா? சிறப்பு பட்டிமன்றம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.
9: உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில்
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
7: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
8: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம். வெளியீடு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்.
4: என் இளமை பருவத்தில் யாருடைய பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டு இன்புற்றேனோ, யாருடைய எழுத்தை திரும்ப திரும்ப வாசித்து என் தமிழ் அறிவை வளர்த்து கொண்டேனோ, அந்த கண்ணதாசனுடைய 100 ஆண்டை ஒட்டி உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்ணதாசன் என்றால் அவருக்கு 2 பக்கங்கள் உண்டு. கண்ணதாசன் வெறுமனே சினிமா பாடலாசிரியர் என்பது போல ஒரு தோற்றம்தான் இன்றைக்கு பாமர மக்களிடையே இருக்கிறது. கண்ணதாசனுடைய ஒரு பக்கம் அவர் வரைந்த கவிதைகள், மறுபக்கம் அவர் வழங்கிய திரை இசை பாடல்கள். கவிதை தொகுதிகளை நீங்கள் பார்த்தால் கண்ணதாசனுடைய தமிழ் எவ்வளவு வளமானது, எவ்வளவு சுகமானது, எவ்வளவு ஆழமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலகத்து நடப்பிலும் எந்த நிகழ்ச்சிகள் நேர்ந்தாலும் அங்கே என் பாடல் ஒன்று எதிரொலிக்கும் என்று சொன்னவர் கண்ணதாசன். காவியம் எப்படி இருக்க வேண்டும் என்றான் ஒருவன். அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, ஆனால் அது ஹோமரின் இலியட் மாதிரிதான் இருக்க வேண்டும் என்றான் இன்னொருவன். திரைப்பட பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை யாராவது கேட்டால் அது கண்ணதாசனின் பாடலைப் போல் இருக்க வேண்டும் என்று எளிதாக சொல்லிவிடலாம். ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற கவிஞரின் காலமகள் கண் திறப்பாள் என்ற பாடல் ஒரே நேரத்தில் ஆறுதலையும் நம்பிக்கையையும் நமக்குள் வளர்த்தெடுக்கிறது. பாகப்பிரிவினையிலும் படிக்காத மேதையிலும் கவிஞர் தீட்டிய பாடல்கள் இதே ரசவாதத்தை சிறப்பாக செய்து காட்டியுள்ளன. பூனையின் மலமே புணுகு ஆவது போல் மோசமான அனுபவங்களே உண்மையான அறிவை உண்டாக்குகின்றன என்பதுதான்.

0: கண்ணதாசனின் வாக்கு மூலம். அவருடைய மோசமான அனுபவங்களே அடுத்தவர் வாழ்வில் வழிகாட்டும் கலங்கரை விளக்குகளாக மாறிவிடுகின்றன. எந்த படைப்பாளிக்கும் அனுபவங்கள் ஆகாயத்தில் இருந்தல்ல, வாழ்க்கையில் இருந்துதான் கிடைக்கின்றன. தம்முடைய அனுபவம் தந்த அறிவை கொண்டு அடுத்தவர்க்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தில் கவிஞரிடமிருந்து தவழ்ந்து வந்த பாடலே காலமகள் கண்திறப்பாள் என்னும் அமரத்துவம் மிக்க அரிய பாடல். கையும் காலும் விளங்காமல் முடமாகிவிட்டவனை பார்த்து, கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா என்று கேட்டு அவனுடைய தாழ்வுணர்ச்சியிலிருந்து விடுபட்டு வெளியே வரச் செய்தவர் கவிஞர். படிக்காத பாமரனாகிவிட்டேனே என்று பரிதவிப்பவனிடம், வாழைமரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா, உயர் வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா, சோலையெல்லாம் கற்றதில்லை நிழல் கொடுக்க மறந்ததா, எங்கும் சுதந்திரமாய் பாடி வரும் குயிலும் பாடம் படித்ததா என்று கேட்டு, படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்று தேர்தல் தந்தவர் கண்ணதாசன். இவை போன்று பல பாடல்களில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி வைத்த நம்முடைய கவிஞர் சோதனை சுழலில் சிக்கித் தவிக்கும் ஆன்மாவை காலமகள் கண்திறப்பாள் என்ற பாடலின் மூலம் பரிபக்குவ நிலையை அடைய தூண்டுகிறார். சிறந்த வார்த்தைகள் சிறப்பான வகையில் அணிவகுத்தால்தான் அது கவிதையாகிறது. Poetry is the best words in the best order என்பார் கோல்ரிட்ஜ். கவிஞரின் எல்லா பாடல்களிலும் வார்த்தை அழகும் வைப்பு முறையும் அற்புதமாக அமைந்து விடுவதுண்டு. இதோ இந்த பாடலை கொஞ்சம் கேளுங்கள். காலமகள் கண்திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா, நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா, ஒரு பொழுதில் துன்பம் வரும் மறுபொழுதில் இன்பம் வரும், இருளினிலும் வழி தெரியும் ஏக்கம் ஏனடா, தம்பி தூக்கம் கொள்ளடா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா, தம்பி நமக்கு இல்லையா. இந்த பாடல் ஒரு தாய் தன் மகனை மடியில் கிடத்தி அன்பு கனிய அவன் தலையை வருடிக் கொடுத்து ஆறுதல் வழங்குவது போல் அமைந்திருக்கிறதா? ஆம். வாழ்க்கையின் எந்த பாதையில் பயணிப்பது என்று புரியாமல் நார்ச்சந்தியின் நடுவில் திகைத்து நிற்கும் ஒருவனிடம் அவனுடைய தோழன் தோள்களை பற்றியபடி பரிவுடன் வழிகாட்டுவது போல் தோன்றுகிறதா? ஆம். மனதில் குழப்பங்கள் கூடுகட்டிய நிலையில் வாழ்வதை விட சாவது சுகமானது என்று விரக்தியில் வீழ்ந்து கிடப்பவனை ஓர் ஆன்மீக ஞானி ஆண்டவனிடம் ஆற்றுப்படுத்துவது போல் காட்சி தருகிறதா? ஆம். இதுதான் இந்த பாடலின் தனிச்சிறப்பு. இது போன்று பல அற்புதமான அமரத்துவம் வாய்ந்த சிறந்த பாடல்களை திரைப்படங்களில் வழங்கிய கண்ணதாசனை இந்த நூற்றாண்டு நாளில் நினைந்து நெஞ்சம் நெகிழ்ந்து நான் நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நான் காரைக்குடி நாராயணன், திரைப்பட கதாசிரியர், இயக்குனர். கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் அவரை பாராட்டி பேசும் பாக்கியத்தை தந்த திருச்சி வானொலி நிலையத்தாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அவர் 9 வயதிலே அம்மனை பாடி அருள் பெற்றவர். அவர் வாழ்ந்து வளர்ந்த காரைக்குடியில் நான் பிறந்து வளர்ந்தேன் என்பதை பெருமையாக நினைப்பவன். என்னை அவர் 1962 என் 18வது வயதில் பாராட்டியதால்தான் என் 82வது வயதில் இன்னமும் அவர் என் நெஞ்சில் இருக்கிறார். அவருக்கே பணம் தேவை இருக்கும் போதும் பிறர்க்கு உதவும் பண்பாளர். நான் இயக்கிய மீனாட்சி உம்மம் படத்தை அவர் தொடங்கி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்காக அவரை தேடி அங்கும் இங்கும் அலைந்தேன். அவர் வீட்டில் இல்லை, ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் என்று தெரிந்து அவரை விடாமல் போய் சந்தித்து என்னுடைய படத்தை நீங்கள் தான் துவக்க விழா செய்ய வேண்டும் என்று கூறினேன். அவர் சொன்னார், எத்தனை மணிக்கு என்று கேட்டபோது அதிகாலை 5 மணி என்றதும் சிரித்தார். நான் எப்பொழுது அதிகாலையை பார்த்திருக்கிறேன், நீ கொஞ்சம் நேரத்தை தள்ளி வைத்துக் கொள்ள கூடாதா என்று கேட்டார். இல்லை, அதுதான் முகூர்த்த நேரம் என்றேன். சிறிது யோசித்தார், வர முயற்சிக்கிறேன், என்னை எதிர்பார்த்து

0: பார்க்காது என்றார். ஆனாலும் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு நான் துவக்கு விழாவை தொடங்கினேன். யாரும் நம்பவில்லை. கரெக்டாக அதிகாலை 5 மணிக்கு வந்து துவக்கு விழாவில் கலந்து கொண்டு முடித்து கொடுத்து என்னை வாழ்த்துச் சென்றதை நான் இன்றும் மறக்கவில்லை. அது அதிகாலை அதிசயங்களில் ஒன்றாக இன்றும் திரையுலகில் இருக்கிறது என்றால் அதில் எந்த அளவும் பொய்யில்லை. நான் நூலறிஞர் ராஜாடி படத்திற்கு வசனம் எழுதிய போது அவர் பாடலுக்கு 250 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். அதை பாராமலே வாங்கி சென்றார். பிற கவிஞர்களை மனதார பாராட்ட தெரிந்தவர். கவிஞர் வாலியை தன் வீட்டில் வரவேற்று பாராட்டி விருந்து கொடுத்தவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாட்டுக்கு கோட்டை என்று பாராட்டியவர். கலங்காதீரு மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்று வாழ்க்கையை தொடங்கியவர் கண்ணே கலைமானே என்று தனக்குத்தானே தாலாட்டு பாடி உறங்கி போனார். அவர் மரணத்தில் என் அருகே நடிகர் சங்கத்தில் இருந்த நடிகை மனோரமா என்னை அறிமுகம் செய்த ஆண்டவன் போய்விட்டாரே என்று அழுது புலம்பி தவித்ததை இன்னும் என் நஞ்சில் அது எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. கம்பர், காளிதாசர், பட்டினத்தார் இவர்கள் மூன்றும் சேர்ந்த முத்தமிழ் வித்தகர். இவர் கடவுள் எழுதிய கவிதை, இவர் தெய்வம் தேடும் தீபம். எனக்கு வாழ்வில் எதிர்காலத்தை பற்றி பயம் ஏற்படும் போதெல்லாம் இவர் பாடிய பாடலை மனதில் பாடிக்கொள்வேன். வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறையென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது. யாருக்கும் வாழ்வுண்டு, அதற்கொரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடா. இந்த வரிகள் என் நெஞ்சில் எழுதி வைத்த வரிகள், மீண்டும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை எனக்கு அடிக்கடி தந்த வரிகள். அதை நினைத்தால் நான் உடனே எழுத ஆரம்பிப்பேன். அவர் புகழ் தமிழ் உள்ளவரை வாழும்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகள் ரேவதி சண்முகம் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மகள் ரேவதி சண்முகம். ஸோ நான் தொலைக்காட்சிகளில் சமையல் நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுறது எனக்கு ஒரு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. அப்பா மறைந்து 45 வருஷம் ஆனாலுமே அவரோட எழுத்துக்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் நம்மக்கிட்ட இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்பா வந்து இந்த பாடல்கள் எழுத்துக்கள் எல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா அவரோட அனுபவங்களை சார்ந்து இருக்கும். அதே மாதிரியே மக்கள் பேசும்போதே சொல்லுவாங்க, பா இந்த பாட்டு எனக்காக தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட அனுபவங்களோட சேர்ந்து தான் அந்த பாடல்களும் வரும். அதுக்கு நாங்களும் விதிவிலக்கு இல்லை. ஸோ எங்களோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் அப்பா நிறைய வந்து பாடல்கள் மூலமாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ எத்தனை அழகாக இத்தனை வருஷம் தாண்டியும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு நல்ல சிம்மாசனம் போட்டு ஜம்மன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பான்னு சொல்லணும். வாலியையா ஒரு முறை சொன்னாங்க, நிறைய பேரோட பூஜை ரூம்ல கூட அப்பாவோட படத்தை வச்சு பூஜை பண்றாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கேட்குற போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சிலர் வந்து அவரை சித்தர் அளவுக்கு கொண்டு போய் பேசுவாங்க. இதுல இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நெருங்கி வந்து நம்ம கிட்ட அவரோட மகளா நீங்க அப்படி உங்களை அப்படிதான் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, ஆமா அவரோட மகள்னு சொன்னா போதும், உடனே நம்ம கையை பிடிச்சிட்டு எங்க கையை பிடிச்சிப்பாங்க. உங்க அவரை தான் நாங்க பாக்கல, ஆனா உங்களை அவர் மூலமா பாக்குறோம் அப்படிப்பாங்க. சிலர் வந்து கண்ணுல கண்ணு நிறைய கண்ணீர் அப்படியே நிறைஞ்சு வழியும். அவரை நினைக்கிற போது அவ்வளோ ஒரு இதுவா ஆத்மார்த்தமா இருக்குன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பாவோட எழுத்து. எழுத்து மட்டும் இல்லாம அவரோட நல்ல மனசுன்னு சொல்லணும். பொதுவாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு அப்பா ஒரு ஹீரோம்பாங்க. ஆமா நிஜமா தான், எங்களுக்கும் அப்பா வந்து ஹீரோ, அப்படி ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லலாம். அவரோட நல்ல மனசு. எல்லாருக்கும் தகப்பன் எப்படியோ அந்த மாதிரிதான் ஒரு தகப்பனாதான். அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய இதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க மனசுல அப்பா. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான தகப்பனார். அதே மாதிரி அவரோட எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ அவர் வந்து எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னைக்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக விற்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இருக்குது. அதில்

0: அரிய விஷயங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்பா. இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிற போது அதுல கிடைக்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஆழ்ந்து சிந்திக்கிற போது அப்பா எப்படி ஒரு அற்புதமான மனிதர் இருந்திருக்காங்க அப்படின்னு அப்பாவை நினைச்சு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவர் வந்து அரசியல்வாதி, பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எல்லா ஒரு பன்முக திறன் கொண்டவங்களா இருந்தாலும் அப்பா வந்து ஒரு அற்புதமான தகப்பனார். எங்க தேவைகள் அறிஞ்சு எங்களை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்ட ஒரு அற்புதமான தகப்பனார். அப்பாவை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா. இப்ப இந்த 100வது ஆண்டு தொடக்கத்துல பல ஊர்கள்ல, ஏன் சில நாடுகள்ல கூட அப்பாவை தமிழ் வாழும் நல்லூடகத்துல இன்னைக்கும் அப்பாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த 100வது ஆண்டு விழாவையும் நிறைய இடங்கள்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும்போது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான மனிதருக்கு மகளா பிறக்கிற பாக்கியம் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களோடையும் நாங்கள் சந்திச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்துக்கு இயக்குநர்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட மனம் நிறைந்த நன்றியோட, நேயர்களான உங்களுக்கும் எங்களோட மனம் நிறைந்த நன்றி.
1: இனி நிகழ்ச்சியில் இணைகிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மகன் பட்டுக்கோட்டை குமரவேல் அவர்கள்.
2: வணக்கம். தமிழறிந்த அனைவராலும் கவியரசர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு 100வது விழா கொண்டாடப்படுவது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனது தந்தை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவரோட 4 வயது சிறியவராக இருந்தாலும் ரெண்டு பேரும் சமகாலத்தவர். அப்பா பாட்டு எழுதும்போதுதான் இவரும் எழுத ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி கதை வசனம் எழுதிட்டு இருந்தார். எனக்கு பிடித்த பாடல்னு பார்த்தா சுட்டுவிடும் ஆவி சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு என்று எழுதியிருப்பார். அதாவது மனிதன் இறந்த பிறகு அவனோட உயிர் 7 பிறவியில வரும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பேய அங்கெல்லாம் அங்கெல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனிதன் இறந்த பிறகு சூன்யம் ஆயிடுது உயிர் அப்படின்னு எழுதிப்பாரு. இது வந்து மிகப்பெரிய தத்துவ உண்மை. அது அதை ரொம்ப சாதாரணமா சினிமா பாட்டுல எழுதியிருப்பார் அவர். அது மாதிரி இன்னொரு பாடல்ல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார், அது சித்தர் பாடல். சித்தர்கள் வந்து கடவுளுக்கு பேர் வைக்க மாட்டாங்க, நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் கடவுள்பாங்க, அதை சொல்லுவார். ஸோ மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னார். வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு தான் மதம். அந்த மதம் சொன்னதை அவர் வந்து விளக்கமாக சொன்னார். அர்த்தமுள்ள இந்து மதமெல்லாம் அப்படி தான். இவ்வளோ பெரிய அறிஞர், இவ்வளோ பெரிய கவிஞர், அவர் எழுதினதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் படிக்கணும், கேட்கணும். 6000 கவிதை எழுதியிருக்காரு, 5000 பாட்டு எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் கேட்கணும். அதில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். அவர் பிறந்த நாள் விழா, 100வது விழா சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்கள்.
1: கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தன்னுடைய கருத்துக்களோடு இப்பொழுது இசைக்கவி ரமணன் அவர்கள்.
3: வணக்கம். நான் இசைக்கவி ரமணன் பேசுகிறேன். நாம் அனைவரும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 100வது ஆண்டை ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம் என்று பாடினார் கவிஞர். அவர் வாழுங்காலத்திலேயே பெரும் புகழ் அடைந்தவர். ஆனால் அவர் மறைந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவருடைய புகழ் கூடிக்கொண்டே போகிறது. ஜெயகாந்தன் சொன்னதைப் போல இனி கண்ணதாசனின் பலங்கள் மட்டுமே பேசப்படும் என்றார். அதுதான் எத்தனை உண்மை. ஒவ்வொரு நாளும் அதே பழைய பாடலில் ஒரு புதிய பரிமாணம் நம்மை அணுகி நம்முடன் கைகுலுக்கிக் கொள்கிறது என்பதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. கண்ணதாசனுடைய சிறப்பு என்ன என்றால், பாரதி கண்ட கனவில் ஒன்று அவரால் நிறைவேறியது என்று துணிந்து சொல்வேன் நான். தெருவிலே வார்த்தை பேசிக்கொண்டு செல்லுகிறவன் பாடும்படி என்னுடைய பாடல்கள் அவனுக்கு புரியும்படி அவன் பாடும்படி எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பாரதி. அதற்காக பெரும் முயற்சியும் மேற்கொண்டான். என்னை பொறுத்த மட்டில் அவன் காலத்தில் அவன் மூலம் முழுதாக நிறைவேறிவிடாத அந்த கனவு கவியரசர் கண்ணதாசன் மூலமாகத்தான் நிறைவடைந்திருக்கிறது. வானிலிருந்து வந்தவர் அல்ல கண்ணதாசன். நம்மிடையே பிறந்து நம்மோடு வாழ்ந்து நாம் படுகின்ற பாடுகள் அனைத்தையும் அவரும் பட்டு அதிலிருந்து அவர் பெற்ற பாடங்கள் பாடல்களாகி அந்த பாடல்கள் நாம் இந்த வாழ்க்கை என்னும் கடலை கடக்கும் ஓடங்களாக விளங்குகின்றன என்பதே கவியரசருடைய பெருமை. பார்த்தது கோடி, பட்டது கோடி,

சேர்த்தது என்ன? சிறந்த அனுபவம் என்கின்றார். அந்த அனுபவம் தான் நம்மை உயர்த்துகிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்பவர் அல்ல கண்ணதாசன். அந்த பிரச்சனைகளை காட்டிலும் உயரமாக நிற்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதங்களே அவருடைய பாடல்கள். ஏ

0: நம்முடைய நெடிய பயணத்தில் புத்தகங்கள் மூலம் நமக்கு வராத நிம்மதி கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டே நமக்கு வாய்க்கும். வாழ்க கவியரசர் கண்ணதாசன் புகழ். வாருங்கள், அவருடைய புகழை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம்.
1: தயாரிப்பாளர் நடிகர் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்.
2: திருச்சி பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கமும் நன்றியும். நான் அண்ணாதுரை கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் அவர்களின் இளைய மகன். இந்த ஆண்டு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டின் துவக்கம். இந்த நூற்றாண்டு விழாவினை வருடம் முழுவதும் கொண்டாடப்போவதாக உலகம் முழுவதிலும் வாழும் தமிழ் இதயங்கள் நல் உள்ளங்கள் அறிவித்திருக்கின்றன. அவர்களுக்கு எங்களது நன்றி. திருச்சி பண்பலை இந்த கொண்டாட்டத்திலும் முன்னணியில் இருக்கிறது. அவர்களுக்கும் எங்களது நன்றி. கண்ணதாசன் என்னும் கவிஞர், பாடலாசிரியர், இலக்கியவாதி, ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என்ற பன்முகங்கள் அவருக்கு இருந்தாலும் அப்பா கண்ணதாசனுக்கு மற்றவை எதுவுமே ஈடாகாது. எத்தனை பிறவிகளின் நற்பயனோ கண்ணதாசனுக்கு மகனாய் நான் பிறந்தது. நான் என் வாழ்க்கையின் ஒரு இழப்பை இன்று வரை உணர்ந்து வருத்தப்படுகிறேன் என்றால் அது அப்பாவின் இழப்புத்தான். இந்த வயதிலும் அப்பாவை நினைத்தாலே கண்கள் கலங்குகின்றன என்றால் அவரின் அன்பும் பாசமும் எத்தனை ஆழமாக மனதிலே பதிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். நான் கண்ணதாசனின் மகன் என்று எனக்கிருக்கும் அந்த கர்வம் கூட நான் கண்ணதாசன் என்று அவருக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. அதுதான் அவரது பலம், அதுவேதான் அவரது பலவீனமும் கூட. ஆம், உண்மைதான். அவர் நான் கண்ணதாசன் என்று நினைத்திருந்தால் 1960களில் தொடங்கி ஒரு 10 வருடங்களாவது வேறு யாரும் சினிமாவிற்கு பாடல் எழுத முடியாதவாறு செய்திருக்க முடியும். அன்று அவருக்கு இருந்த பேரும் புகழும் அப்படி. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. அதுதான் கண்ணதாசன். அவரை பற்றி அவரது வார்த்தைகளிலே நான் சொல்வதானால், அறிவில் அரியது, அருளில் பெரியது, அள்ளி அள்ளி உண்ண உண்ண உணது தமிழ் இனியது. ஆம், அந்த இனிய தமிழ்தான் அப்பாவை அடுத்த நூற்றாண்டையும் கடந்து கொண்டு செல்லப்போகிறது. இந்த இனிய வாய்ப்பினை வழங்கிய திருச்சி பண்பலை வானொலி நிலையத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது கண்ணதாசன் எனும் கருத்துச் சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடி உதவி வழங்கிய அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இவ்விபத்து தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடினர். இப்பேச்சுவார்த்தையின்போது மேற்காசியாவில் அமைதி நிலவ கத்தார் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைக்கிறார். கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும் எனவும் இதற்கென 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் சென்னையில் இன்று வழங்குகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை 19 தொடங்குகிறது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 700 கனஅடியாக குறைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணித்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த ஜூன் 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: 19 இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது 20 கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று பிற்பகல் 1 நடைபெறுகிறது. 3வது இறுதிப் போட்டி வரும் 27 நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

பொலி வானொலி அலைவரிசையில் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். நேர்களே, உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எளிய தத்துவம் உண்டுங்க. நேத்து என்பது ஒரு கடந்து போன கதை, நாளை என்பது இன்னும் எழுதப்படாத ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் மட்டும்தாங்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஆகச்சிறந்த பரிசு. அதனால ஆங்கிலத்துல தான் இதை பிரசன்ட்னு சொல்றாங்க. இந்த அழகான தருணத்தை நாம கவலைப்பட்டு வீணாக்குவதை விட மனதார கொண்டாடி மகிழ்வது தாங்க புத்திசாலித்தனம். உங்க கவலைகள் எல்லாம் சற்று தள்ளி வச்சுட்டு இந்த காலை பொழுதை புத்துணர்ச்சியோடு தொடங்க, இதோ வந்தாச்சு உங்களுக்கு ஏற்ற துள்ளலான இசை நிகழ்ச்சி போடு ஆட்டம் போடு. முதல் பாடலையும் ஒரு கவுண்டோனோட ஆரம்பிக்கலாமா? 1 2 3 திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் இதோ உங்களுக்கான பாடல்.

0: நிகழ்ச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு.
1: தன்னுடைய வார்த்தைகளால் வரிகளுக்கு வல்லமை சேர்த்தவர் கண்ணதாசன் அவர்கள்.
2: அவன் வசனத்தை வசப்படுத்தி வைத்திருந்ததால் இசையும் அவனுக்கு இசைந்து வந்தது.
3: ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு பத்தியாக எழுதுகிற ஒரு உத்தியை கையாண்டு வெற்றி பெற்றவர் கவியரசு கண்ணதாசன்.
4: பண்பாடுகளை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எவன் ஒருவன் கடத்துகிறானோ அவன் தான் மிகச்சிறந்த படைப்பாளி.
0: கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா, தத்துவ நெறிகளா? சிறப்பு பட்டிமன்றம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.

நீங்க கேட்டுக்கிட்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு. அடுத்தது நம்ம கேட்க போற பாட்டு ஏ ஆர் ரஹ்மானோட இசையில செம்ம ஹிட்டான ஒரு கலர்ஃபுல்லான பாடலுங்க இந்தியன் திரைப்படத்திற்காக. இது உங்களுக்காக.

பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக வித்யாசாகரோட இசையில கேட்டு ரசிச்சோம். இந்த அழகான பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்முடைய போட ஆட்டம் போட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல். இந்த உலகத்துல நட்பையும் அன்பையும் விட பெரிய சக்தி எதுவுமே இல்லைங்க. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தூய்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையோட எந்த ஒரு கடினமான பாதையும் ரொம்ப சுலபமா கடக்க வச்சிரும். அப்படிப்பட்ட அழகான நட்பையும் காதலையும் கொண்டாடுற ஒரு சூப்பரான படத்தோட பாடல் தான் கேட்க போறோம். இளையராஜாவோட இசையில ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக இதோ உங்களுக்கான பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். ஆமாங்க, இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்க போற அந்த ரெண்டு படங்களுமே ரஜினிகாந்தோட நடிப்புல வெளிவந்த படங்கள்ங்க. அதுல முதல் படம் தியேட்டரையே அதிர வச்ச சிவாஜி திரைப்படம். சங்கர் தயாரிப்புல ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வெளிவந்த படம் இது. இப்போ இந்த சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள்ல சிவாஜி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோங்க.

0: போல சுட சிறு கிளையிட்டு அதிர்கிற வையலி கடகடகடவென கடக்கிற காவிரி விரு விரு விருவென முடிக்கிற வெற்றிலை முரு முரு முருவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்குது மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே.
1: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு.
4: காதலையே தத்துவமாக சொன்னவர் கவியரச கண்ணதாசன்.
5: என்னத்தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வேனடி.
3: அந்த தானே இவ்வளவு அழகா இனிமையா கண்ணதாசன் ஐயாவால தானே நமக்கு கொடுக்க முடியும்.
6: கண்ணதாசன் தன் அழகியலை தத்துவத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தினான்.
3: கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா, தத்துவ நெறிகளா? சிறப்பு பட்டிமன்றம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ரேடியோ ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இரண்டாவதா ஒலிக்க போற பாடல் படம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சந்திரமுகி திரைப்படம் இருந்து பாடல்களை கேட்க போறேங்க. வித்யாசாகரோட இசையில பி வாசு தயாரிப்புல இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

பாடல்கள் நிகழ்ச்சியில் சிவாஜி மற்றும் சந்திரமுகி திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மணிந்தோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் அடுத்ததாக வரவிருக்கும் நிகழ்ச்சி கண்ணதாசன்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். 14வது பாஸ்போர்ட் சேவை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், மின்னணு கடவுச்சீட்டு, தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறப்பு உள்ளிட்டவைகளால் பயணங்கள் எளிதாக்கப்பட்டுள்ளதோடு உலகளாவிய வாய்ப்புகளுக்கு வழிகோலப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் சென்னையில் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், நடப்பாண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும், இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நாகை மேலக்கோட்டை வாசல் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குப்பை கிடங்கில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் திடீரென தீப்பிடித்து காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவி 42 லட்சம் மதிப்பிலான இரும்பு ஷெட்டையும் விழுங்கியது. ஷெட்டுக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் உருகி சேதமடைந்தன. தீயணைப்பு வாகனங்கள், நகராட்சி, 3 குடிநீர் வாகனங்கள் விரைந்து வந்து 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டிருந்தனர். இந்த விபத்தில் ஷெட் உட்பட சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருச்சி கீழறன் சாலை அருள்மிகு பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து இரவு சுவாமி திருவீதி உலா இடம்பெறும். பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: आकाशवाणी கவியரசர் கண்ணதாசன் நூற்றாண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருச்சி நகைச்சுவை மன்றம் கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா எனும் சிறப்பு பட்டிமன்றத்தை திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தியது. கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அழகியல் வரிகளே என முனைவர் நா சாத்தமை பிரியா, கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி, சுசித்ரா பாலசுப்பிரமணியன் ஆகியோரும், தத்துவ நெறிகளே என பேராசிரியர் முனைவர் சா நீலகண்டன், திருச்சி நகைச்சுவை மன்ற செயலாளர் க சிவகுருநாதன், பேராசிரியர் முனைவர் ந விஜயசுந்தரி ஆகியோரும் வாதிட்டனர். நடுவர் சுகி சிவம் அவர்கள் பட்டிமன்றத்தை துவக்கி வைத்தார்.
1: நந்தனார் சரித்திர கீர்த்தனைய கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிட்டார். திருச்சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அத்தாரிட்டி அந்த காலத்துல தமிழுக்கு. அவர்கிட்ட ஒரு முன்னுரை வாங்கணும் அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வீட்டுக்கு போய் நிக்கிறார். பிள்ளைவாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு கவிதை கூறிய இலக்கண அந்த ஆழம் அதோடு கூடிய கவிதைகளா இருந்தா நான் படிச்சு முன்னுரை எல்லாம் தர முடியும். பேச்சு தமிழ்ல இருக்கு உங்க பாட்டு, இதுக்கு நான் எப்படி முன்னுரை கொடுக்க முடியும், நீங்கள் போகலாம் அப்படின்ட்டார் பிள்ளைவாள். கோபாலகிருஷ்ண பாரதி சாதாரண ஆள் இல்லை. மீனாட்சி

சுந்தரம் பிள்ளை வீட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு தான் எழுதின நந்தனார் சரித்திர கீர்த்தன பாட்டை எல்லாம் பாட ஆரம்பிச்சார். 5 நிமிஷம் அங்க வயக்காட்டுக்கு போறதெல்லாம் உட்காந்துட்டான், நாத்து நட போற பொம்பளை உட்காந்துட்டான், மாட்டு வண்டி ஓட்டிட்டு போனவன் உட்காந்துட்டான். இந்த எளிய பாமர மக்கள் பல பேர் அப்படியே உட்காந்து தெருவையே அடைச்சிட்டாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வெளியே வந்து பார்த்துட்டு சொன்னார், உம்முடைய பாடலுக்கு முன்பு என் பிடிவாதம் தோற்றுவிட்டது. ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை போன்றவர்களை என் தமிழ் ஒருபோதும் தொட்டதில்லை, ஆனால் உம் தமிழ் இவர்களை விட்டதில்லை. இத்தனை மக்களை ஈர்க்கக்கூடிய உம்முடைய தமிழை நான் குறைத்து சொல்லலாமா, வாரும் நான் உமக்கு எழுதி தருகிறேன் என்று வீட்டிற்குள் அழைத்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அதற்கு ஒரு சாற்று கவிதை கொடுத்தார். என்ன குறிப்பு? இலக்கியம் என்பது புலவர்களுக்காக மட்டுமே என்பதல்ல, பாமர மக்களும் வாயில் பாடக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதை அதே போல் மீண்டும் நிரூபித்த பெருமைதான் கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு. ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா, தகர கொட்டைகளாக இருந்த திரையரங்குகளை தகதகக்கும் கவியரங்கங்களாக மாற்றிய தமிழ் கண்ணதாசனுடைய தமிழ். விஞ்ஞானிக்கும் கவிஞனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். விஞ்ஞானி உலகத்தினுடைய ஆழமான உண்மைகளை எல்லாம் வலிந்து கைப்பற்றுகிறார், ஆனால் கவிதையோ கவிஞனுடைய கரம் பற்றி காதுகளில் உண்மையை கிசுகிசுத்து விட்டு போய்விடுகிறார். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் பெற்றவர் கவியரசு கண்ணதாசன். போய் உட்கார்ந்த உடனே கேப்பாரா, சந்தமா சொந்தமா? சொந்தம்னா அவரா பாட்டு போட்டுக்கலாம், அதை அவர் மியூசிக் போடுவார். சொந்தம்னா அவர் சொல்லுவார் டட் டன் ட அப்படின்னு, அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லணும். இதை எம்எஸ்வியும் வியந்து பேசியிருக்கிறார், இளையராஜாவும் வியந்து பேசியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை, எப்படி இந்த மனுஷனுக்கு மொழி ஊழியம் பண்ணுச்சுங்கிறது இன்னைய வரைக்கும் எங்களுக்கு அதிசயமா இருக்கு. இளையராஜா என்ன வியக்கிறா தெரியுங்களா, கண்ணதாசன் மட்டும் அந்த டியூனுக்கானதை பாடி காட்ட மாட்டாரு, அந்த டியூனுக்கான வசனத்தை எழுதிக்கங்க. கண்ணே கலைமானே, கண்ணே கலைமானேங்கிறது நன்னே நன்னாக்கு வருமா அப்படின்னா, போட்டு பார்த்தா தான் சார் தெரியுது, ஒரு அச்சரம் பிசகல சார். நம்ம என்ன டியூன் சொன்னோமோ அதுக்கு அந்த வார்த்தை அப்படி போய் சப்புன்னு உட்காருது சார், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவன் வசனத்தை வசப்படுத்தி வைத்திருந்ததால் இசையும் அவனுக்கு இசைந்து வந்தது. எம்எஸ்விக்கு ஒன்று தெரியும், என்னன்னு கேட்டா, கண்ணதாசன் கவிதை தான் அரசன், நம்முடைய இசை சிம்மாசனம் என்று தெரிந்து வைத்திருந்தார். ரவீந்திரநாத் டாகூர் ஒரு கவிதை எழுதினாருங்க உலக கவிஞர்கள் சம்மேளனத்தில் பாடுறதுக்கு. ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவர் மகாத்மா காந்தியோட பிஏ, அவரு ரவீந்திரநாத் டாகூர் எழுதி முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்து படிங்க அப்படின்றார். 8 வரி ஒரு ஸ்டான்ஸானா 6 வரி இருக்கும், 7வது வரி இருக்காது, 8வது வரி இருக்கும், 4வது வரியில 3வது வரி இருக்காது. ஆண்ட்ரூஸ் கேட்டாரு, இதையா நாளைக்கு படிக்க போறீங்க அப்படின்னாரு. என்ன பண்ண சொல்றப்பா, இதெல்லாம் வந்ததும் எழுதியாச்சு, அந்த 3வது வரி வரலப்பா, அந்த 7வது வரி வரலப்பா. வரி என்ன வரல, நீ தானே எழுதுன கவிஞன், எழுத முடியாதா, அதை ரொப்பு அப்படின்னாரு. என்னால எல்லாம் ரொப்ப முடியாது, அதுல எதை போட்டு ரொப்புறதுன்றார். கொண்டா ஆண்ட்ரூஸே வாங்கி அந்த 7வது வரி 3வது வரி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு நாளைக்கு இதை படின்ட்டார். சார், அந்த உலக கவிஞர்கள் சம்மேளனத்தில் ரவீந்திரநாத் டாகூர் அந்த கவிதையை படிக்கும்போது எல்லாரும் ரசித்து கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கவிஞர் நினைச்சு சொன்னானா, அழகான கவிதைகளுக்கு மத்தியில் அசிங்க அசிங்கமாக 2-3 வரி வருது அப்படின்னு. எந்த வரின்னு டாகூர் கேட்டோடனே ஆண்ட்ரூஸ் எழுதின வரியை சொல்லி, எப்படி இவ்வளோ மோசமான வரி உனக்கு வந்ததுன்னு கேட்டான். நல்ல தெரிஞ்சுக்கங்க, கவிதையை கவிஞன் உபயோகப்படுத்திக் கொள்வதை விட கவிதைதான் கவிஞனை அதிகம் உபயோகப்படுத்திக் கொள்ளும். நான் உன் மூலமா வெளியில வர்றேன்பா அப்படின்னு தான் வந்து அந்த கவிதை நிற்கும். ஒரு பாட்டு உங்களுக்கே தெரிஞ்சதுதான், ஆண் பாடுறான், காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, பெண்ணோட குரல் பதில், அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இதுல எங்க கண்ணதாசனுடைய உயிர் இருக்கு தெரியுங்களா? காதல் என்னும் கவிதைன்னு சொல்றான், செக்ஸ கவிதைங்கிறான். இவ பதில் சொல்றா பாருங்க, அந்த கருணைக்கு நான், என்ன கருணை? இவளுடைய ஏக்கத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டதை விட பெரிய கருணை உலகத்துல இருக்க முடியாதான். அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ரெண்டு வார்த்தையை கவனிங்க, கவிதைன்னு அவன் சொல்றான், அத பரிசு அதுக்கு கொடுத்தேன்னு இவ சொல்றான். ஏன் தெரியுங்களா? கவிதைக்கு பரிசு மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய ஒருபோதும் சம்பளம் கொடுக்க முடியாது. இத கண்ணதாசன் எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுவீங்களா? சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு, அதுக்கு என்ன பரிசு? சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். கவிதைக்கு சம்பளம்

0: இல்லை, பரிசுதான் என்பது பாரதி சொன்னது. அதை மீண்டும் கண்ணதாசன் இந்த பாடலில் சொன்ன நம்மை வியக்க வைக்கக்கூடிய சொல்லாட்சி கண்ணதாசனுடைய சொல்லாட்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கவியரசு கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா? அதுல அழகியல் வரிகளேங்கிற அணியில முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
3: கரைக்கு வராத காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த

0: தத்துவ நெறிகளா. அதுல அழகியல் வரிகளேங்கிற அணியில முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
1: கரைக்கு வராத காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோணி கவியரசர் கண்ணதாசன் என்று நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்லுவார். அந்த அளவிற்கு தன்னுடைய வார்த்தைகளால் வரிகளுக்கு வல்லமை சேர்த்தவர் கண்ணதாசன் அவர்கள். பட்டினத்தார் சொல்லாத தத்துவத்தையா கண்ணதாசன் சொல்லிவிட்டார். அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே, விழி அம்பு பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டேன்னு பட்டினத்தார் சொன்ன போது படித்த இலக்கியவாதிகளுக்கும் ஜாம்பவான்களுக்கும் மட்டுமே புரிந்த இந்த கவிதை, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசனுடைய அந்த அழகிய வரிகள் சேர்ந்த போது தத்துவத்தை தாண்டிய அழகியல் வரிகள் தான் கண்ணதாசனை நிலை நிறுத்தியது. தத்துவம் அப்படிங்கிறது மாத்திரை மாதிரி கசக்கும். அந்த தத்துவத்துக்கு மேல கொஞ்சம் இனிப்பை தடவி உள்ளே செலுத்துகிற போது மாத்திரை கூட இனிப்பாயிருக்கும். அது போன்ற தத்துவங்களுக்கு அழகியல் வரிகளை இனிப்பாக சேர்த்ததால் தான் கண்ணதாசனுடைய புகழ் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அம்மாவை பற்றி சொல்லாத கவிஞர்களே இல்லை, ஆனால் கண்ணதாசன் சொல்லுகிற போது அது அழகாய் தெரிகிறது. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தெய்வத்தின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. சிலர் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர்தான் தாய்மைன்னு கண்ணதாசன் சொன்னாரே. இதுல என்ன சார் பெரிய தத்துவம் இருக்கிறது? ஆனால் தாய்மையை சொல்லுகிற அந்த அழகு, அதுதான் கண்ணதாசனுடைய புகழை நிலைநிறுத்தி இருக்கிறது. அடுத்து மனைவிக்கு வருவோம். என்னுடைய மனைவி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னிடம் வந்தால், இதுதான் விஷயம். இதுல ஒண்ணு பெரிய தத்துவம்லாம் இல்ல. இதை கண்ணதாசன் சொல்லுகிறார்.
2: ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு உயிர்கள்.

அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. சார், புதையலை தேடி ஓடுகிற உலகத்திலே என்னுடைய இதயத்தை தேடி வந்தவள் என்னுடைய மனைவின்னு சொல்லுவதில் பெரிய தத்துவங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் அதிலே இருக்கிற அழகு, தன்னை பற்றி சொல்லுகிற போது தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வெந்து போனான். உன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் நின்று கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றால் யான் பெற்ற பேரு போல தான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன்னு அம்மா அப்பா எல்லாரும் கைவிட்ட போதும் கூட உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை வந்து ஒட்டி கொண்டான்னு சொல்லுகிற போது அந்த அழகு இருக்குல்ல. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை ஒரு ஊரை வைத்து ஒரு கவிஞன் அழகா சொல்லிட முடியுமா? அப்படின்னா அது கண்ணதாசனால் தான் முடியும். எந்த ஊர் என்றவனை இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா? உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், வெளியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடி புகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து

0: விட்டேன். பள்ளத்தூர் தன்னிலே என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேலூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டால் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடானே பிறந்ததிலிருந்து நிறைவு வரைக்கும் ஒரு கவிஞனால் ஊரை வைத்தே சொல்ல முடியும் என்றால் தத்துவங்களை தாண்டி கண்ணதாசனே சொன்னார், நான் தத்துவத்தை சொல்லுகிற போது ஞானி ஆகிறேன், கவிதைகளை சொல்லும் போது கவிஞன் ஆகிறேன் என்று சொன்னால் அப்படி கவிஞனாக இருக்கிற கண்ணதாசனைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். எனவே அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் தத்துவ நெறிகளை தாண்டி அழகியல் வரிகளே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கண்ணதாசனுடைய நிறைய பாடலை அவங்க எடுத்து சொன்னாங்க.

0: இப்ப அருமை தம்பி டாக்டர் நீலகண்டன் அவர்கள் வாங்க. அப்படியே நிற்கும் போது பெரிய பணிவா நிற்கிறது, அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடுறது.
1: நடுவர் அவர்களே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்துட்டு எதுவுமே சொல்லாத மாதிரியும் போயிடுறதுக்கு பேர் தான் தத்துவமே. கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய தத்துவ நெறிகள் என்பது என்னுடைய வாதம். நடுவர் அவர்களே, தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு பத்தியாக எழுதுகிற ஒரு உத்தியை கையாண்டு வெற்றி பெற்றவர் கவியரசு கண்ணதாசன். இந்த உத்தியை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க என்று கேட்டபோது கவியரசர் சொன்ன பதில், இந்த வடிவம் பைபிளிலிருந்து நான் கடன் வாங்கிய நடை என்று சொன்னார். என்ன தத்துவம் இருக்கு இதுல என்றால், பைபிளின் நடையில் அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதியினாரே, அதுதான் தத்துவம் என்கிறேன் நான். தத்துவத்துக்கு இதுவரைக்கும் சமயம் சார்ந்த பொருளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் கண்ணதாசன் சமயம் சாராமல் வாழ்வியல் சார்ந்த பொருளை தந்தார். அதுதான் கண்ணதாசனின் தத்துவத்தின் தனித்தடம். தண்ணீரை குடிக்கிறோம், காஃபி தேநீர் குடிக்கிறோம், இதுக்கெல்லாம் குடி என்று பெயர் இல்லை. இது குடிக்கிற பழக்கத்துக்கும் குடிப்பழக்கம் என்று பெயர் இல்லை. இதை குடிக்கிறவனெல்லாம் குடிகாரன் என்று சொல்லுவதும் இல்லை. ஆனால் மதுவுக்கு மட்டும்தான் குடி என்று பெயர். ஏன் தெரியுமா? அது மட்டும்தான் உயிரை குடிக்கிறது. நமக்கெல்லாம் கூட ஒரு சந்தேகம் உண்டு, வந்தது பொய்மான் அப்படிங்கிறது லட்சுமணனுக்கு தெரியும், சீதைக்கு தெரியல, சார் ராமனுக்கு தெரியும் இல்ல, தெரியலன்னா அவன் கடவுளா சார் ஒரு சந்தேகம் வரலாம். சார் கற்பின் கனலி சீதை, ஆனா சீதை கனலாக மாறாம அழுது புலம்புனாலே ஏன் ஒரு சந்தேகம் வரலாம். போராட்டத்தின் போது பாண்டவருக்கு துணையா வந்த கண்ணன் ஏன் சூதாட்டத்தின் போதே வந்திருக்கலாம் ஒரு சந்தேகம் வரலாம். மாதவி கிட்ட மயங்கிட்டு தான் கண்ணகியை விட்டுட்டு போனான், அப்புறம் மாதவியை விட்டுட்டு போனானே கோவலன் எதுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்தை எல்லாம் போட்டு உடைக்கிறார் சார் கண்ணதாசன். பொய்மானை தேடி புறம்போன ராமனையும் தெய்வம் என்று பெயர் சேர்த்து வைத்தது ஏனடியோ? தெய்வம் என்று பெயர் சேர்த்து வைத்தது ஏனெனிலோ, தெய்வமே தர்மத்தை தேடுவதாம் என்பதனால். கற்புடையாள் சீதை அவள் கனலாக மாறாமல் காட்டிடையே கண்ணீரால் கரைந்தது ஏனடியோ? காட்டிடையே கண்ணீரில் கரைந்தது ஏனெனிலோ, பாட்டினிலே கம்பனுக்கு பல பொருள்கள் தேர்வதனால் தானடியோ? போராடும் நேரத்தில் பொங்கி வந்த கண்ணனவன் சூதாடும் நேரத்தில் துணைக்கு வாராதது ஏனடியோ? சூதாடும் நேரத்தில் துணைக்கு வாரா கண்ணனவன் போராடும் நேரத்தில் பொங்கி வந்தது ஏனெனிலோ, யாரோடு கூட்டணி என்று அன்று வரை முடிவாகாதது தானடியோ? மாதவியின் மார்பின் மீது மயங்கிவிட்ட கோவலனும் பேதலித்த புத்திக்கு பின்னணிதான் ஏனடியோ? பேதலித்த புத்திக்கு பின்னணிதான் ஏனெனிலோ, அவன் பேர் தரித்த வணிகன் பிறப்பில் பிறந்தது தானடியோ? மக்களெல்லாம் அவ்வளவும் உண்மை என்று ஏற்றுக்கொண்ட பின்னாலே எனக்கு இவ்வளவு சந்தேகம் வந்தது ஏனடியோ? இவ்வளவு சந்தேகம் எனக்கு வந்தது ஏனெனிலோ, கையளவு கல்வி பெற்று கவி பாட நினைத்ததனால் தானடியோ என்று கண்ணதாசன் பாடுகிறார். இப்படி சொல்லி முடிக்கிறேன். கண்ணதாசனினுடைய பாடல்கள்

0: கண்ணாடி மாதிரி, அதன் முன்னால் யார் நின்றாலும் அவர்கள் தெரிவார்கள். நான் நிம்மதி இல்லாமல் பாடிய பாடல்களைத்தான் பல பேர் நிம்மதிக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். கண்ணதாசன் சோகத்தில் சுருண்டு விழுந்த போது கூட, அவர் ஆனந்தத்தில் அமிழ்ந்த போது கூட, அவர் விரக்தியில் விளிம்புக்கு போன போது கூட, ஏன் என் மனைவி இறந்த போது கூட என்னுடைய கண்ணீரை துடைத்தது கண்ணதாசனின் பாட்டுதான் என்று வாலி வாக்குமூலம் தருகிறார். கண்ணதாசா, நீ காதல் கீதம் பாடினாய், அது இளைஞர்களுக்கு தேசிய கீதமானது. நீ சோக கீதம் பாடினாய், அது அழுகிற ஆயிரம் பேரின் கண்ணீரை உன் விரல்கள் நீண்டு வந்து துடைத்தது. நீ தத்துவம் பாடினாய், வாழ்க்கையே தன் முகத்திரையை கிழித்து கொண்டு உண்மையான முகத்தை காட்டியது. இதுதான் கண்ணதாசன் என்று வைரமுத்து சொல்கிறார். எனவே கண்ணதாசனினுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணம் அவருடைய தத்துவ நெறிகளே. வாய்ப்புக்கு நன்றி.
1: ரொம்ப அருமையா பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா, சினிமா பாடல்களை தாண்டி அவருடைய வேறு கவிதைகள்லேருந்து நிறைய மேற்கோள் சொன்னார். கண்ணதாசன் கவிதை தொகுதிகள் வானதி பதிப்பகம் வெளியிட்டாங்க, அதை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அவ்வளவு பாட்டு தனிப்பாடல்களாக பாடியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அதை தம்பி நீலகண்டன் அழகா அந்த பகுதியை எடுத்து இந்த இடத்துல சொன்னார். அது ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டியது. வாலி சொல்றாரு, யமன் வந்து எழுத படிக்க தெரியாத ஒருவன் இல்லை என்றால் இந்த கவிதை புத்தகத்தை கிழித்திருப்பானா, இவருடைய மரணத்துக்கு பாடுறார். இப்படி வாலிக்கும் அவருக்கும் இடையில இருந்த ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. வாலியே இந்த ஃபீல்டை விட்டு போயிடலாம் நினைச்ச போது ஒரு வலிமை கொடுத்தது கண்ணதாசனுடைய பாட்டு. வாழணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினது கண்ணதாசனுடைய பாட்டு.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: இப்ப அடுத்து அழகியல் வரிகள் என்பதை எடுத்து சொல்வதற்கு அருமை சகோதரர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் வருகிறார்.
5: அழகியலா தத்துவமா அப்படின்னு ஐயா ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. தத்துவமா இருந்தா கூட அழகா சொன்னா தான் கேட்பாங்க. நம்முடைய மூதாதையருடைய தாலாட்டு இருக்குல்ல, படிக்காத பெண் தாலாட்டா, அதுலயும் தாலாட்டும் போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏழை எளிய வீட்டுல அந்த அப்படி கொஞ்சம் தாலாட்டுவாங்க தொட்டில. என்னன்னா இழுத்து விட்டா குழந்தை போய் சுவத்துல முட்டிடும். அதுக்காக அந்த தாலாற்றவ எப்படி சொல்ற அப்படின்னா, தங்க நறுக்கி இல்ல தங்கத்தாமரு விட்டு தூணரை

அன்னைக்கு ஓட்டு வீடுகள்ல வெள்ளி வலை பூட்டி மேகவண்ண தொட்டில் கட்டி. ஏன் மேகவண்ண தொட்டில்னா அந்த குழந்தைக்கு வலிக்கும், அதனால மேகவண்ண தொட்டில் கட்டி தொட்டி சுழன்றாட துறைமகனை கண்ணுறங்கனா. அவன் துறைமகன் கிடையாது, அவன் அப்ப அப்பதான் கூலி வேலைக்கு போயிருப்பான். ஆனா அவருடைய ஆசை என்னன்னா என் புள்ள பெரியாளா வரணும் அப்படிங்கிறது. ஆனா அதோடைய நீட்சியா ஒரு கவிஞன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பண்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு எவன் ஒருவன் கடத்துகிறானோ, கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எவன் ஒருவன் கடத்துகிறானோ அவன் தான் மிகச்சிறந்த படைப்பாளி. இப்ப கவியரசர் கண்ணதாசன் இந்த பாட்டுக்குள்ள அப்படியே அழகா வச்சிருப்பாரு, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, அதே குழந்தை நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில். அடுத்த வரி என்ன? பாலூட்டும் வெண்ணிலவே. சரிதானா? நானும் 15 வருஷம் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் எழுதுனது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, மிகப்பெரிய ஆச்சரியம், தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே. காரகத்தில் எப்படி நெய்யூரும்னா, பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனுக்கும் நெய் என்றுதான் பெயர். அப்படி அழகா கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அப்படி சரி, இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, பாரதிராஜா படம் ரொம்ப அழகான ஒரு வரி போட்டிருப்பாரு, என்ன

பெண்ணா இல்லை தேடிப்பாரு. நல்ல பெண்ணை கண்டால் கொஞ்சம் சொல்லு, அது நீதான் அம்மா. கோயில் மணி.

அது காற்றானதோ தூதானதோ. இதுக்குள்ள எனக்கு என்ன ஆச்சரியமான வரிகள் நாயா, யோசி யோசி பார்த்தேன். ஒரு ஆண் சொல்றான், என் மனது தாமரைப்பு, அவளை பார்த்து உன் மனது முல்லை முட்டு அப்படிங்கிற. ஏன் சொன்னா, ஒரு ஆணால ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு எளிமையா சொல்லிட முடியும், ஆனா ஒரு பெண்ணால் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனான்னு யோசிச்சுதான் ஒரு பெண்ணால் ஒரு ஆணை காதலிக்க கூட முடியும். ஏன் அப்படின்னா, இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆணுடைய மனது அப்படிங்கிறது திறந்திருக்கக்கூடிய தாமரை மலர் மாதிரி, ஆனா ஒரு பெண்ணுடைய மனது அப்படிங்கிறது ஒடுங்கி இருக்கக்கூடிய முல்லை முட்டு, ஆனாலும் வாசம் வரக்கூடியது அப்படின்பாரு கவிஞர் சரகண்டதாசன். ஆனா ஒரு பாட்டுல மட்டும் வித்தியாசமான ஒரு வரி போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா,

0: எல்லா பூக்களும் வானத்தை பார்த்து விரியும், வாழைப்பூ மட்டும் பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்து தான் விரியும். இன்னொன்று, எல்லா பூவும் எல்லா இதழும் ஒரே நேரத்தில் விரியும், வாழைப்பூ மட்டும் இடத்தால விட்டீங்கன்னா 3.5 மாதம் ஆகும் ஒரு ஒரு மடலாக விரிகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை சொல்லலாம், நிறைவு செய்யறீங்க. அந்தாதி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடியந்தாதின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அடியந்தாதி அப்படின்னா, வரிக்கு வரி அந்த முடிகிறத சொல் அடுத்த வரியுடைய தொடக்கமாக இருக்கும்.
1: வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டில் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள்
0: போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு சர்வசாதாரணமாக எழுத்து வரிசை கட்டி நிற்காத, எழுத்துக்குள் தன்னை பிரவகித்துக் கொள்ளாத ஒருவனால் எழுத முடியாத மிக மிக சிரமமான பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் அள்ளி அள்ளி வழங்கி இருக்கிறார். கவிதையிலும் அது போலதான். பொதுவாகவே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தத்துவ வேதத்தை சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே, சிவ முக்தர்கள் காக்கட்டுமே, இந்த பித்தன் இருக்கிற காலம் வரை பெண்ணை ரசிக்கட்டுமே, மது கண்ணை மயக்கட்டுமே அப்படின்னு சொன்னவர்தான் கவியரசர் கண்ணதாசன். அவருடைய வாயிலாக, அவருடைய சாட்சியாக தத்துவம் எழுதியிருக்கலாம், ஆனா எப்போதும் அவரிடம் குடிகொண்டிருப்பது

0: அழகியலை என்பதைத்தான் எங்கள் ஐயாவும் தீர்ப்பாக சொல்லுவார் என்று சொல்லி வாய்ப்பளித்து அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சிறப்பா இருந்தது. திரைப்படங்களில் இலக்கிய செழுமை வந்தது கண்ணதாசனுடைய வருகைக்கு பிறகுதான். அது அவர் அழகா எடுத்து காமிச்சார். அது ஒரு தனி கோணம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா, தத்துவ நெறிகளா? சிறப்பு பட்டிமன்றம்.
1: இப்ப தத்துவ நெறி என்பதை எடுத்து சொல்வதற்கு ஐயா சிவகுருநாதன் அவர்கள் வருகிறார்.
3: தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுடைய அருமை நண்பர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஒரு கூட்டத்திலே சொன்னார், தத்துவம்னு சொன்னா கேட்கிறவனுக்கு புரியாது, மகா தத்துவம்னா சொல்றவனுக்கே புரியாது. அப்படிலாம் இல்லாம எல்லோருக்கும் புரியக்கூடிய தத்துவங்களை மிக அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் தந்திருக்கிறார். அது தத்துவத்தை காதல் பாட்டிலே தந்திருக்கிறார். பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இது கவியரசு கண்ணதாசன் சொன்னது.
1: அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும் தான் சேர்ந்து போவதில்லை.
3: அதுலதான் சொல்றாரு, புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. காதல்ங்கிறது என்னையா, அவன் சிங்கிளா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது குடும்பத்தோட சேர்ந்த போது பிரச்சனையே வருது. தத்துவத்துல சொல்றாரு காதலை பத்தி, குரங்காயிருந்த மனிதன் வாழ்வில் குழப்பம் ஏதும் இல்லை, குடும்பம்

ஆக ஒரு காதலையே தத்துவமாக சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன். கல்யாணம் பண்ணிடுறான் ஐயா, புருஷன் முன்னாடி எப்படி இருக்கணும், வண்டி ஓட சக்கரங்கள்

உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. அடுத்து சொல்றாரு எப்படி இருக்கணும் புருஷன் பொண்டாட்டி,

அடுத்து நடுவர் அவர்களே, முக்கியமா சொல்றது, ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய மக்களுக்கு சில கட்டளைகளை வைத்திருக்கிறது. எல்லா மதத்து மக்களுக்கும் கவியரசு சொன்னது 6 கட்டளைகள். இத தமிழறிவுமணியன் சொல்றார், 2 இதிகாசங்கள், 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், இதையெல்லாம் சேர்த்து படித்தால் என்ன பலன் உள்ளதோ அந்த பலன் இந்த பாடலிலே இருக்கிறதுங்கிறாரு. முதல் 2 கட்டளை என்ன, அவர் என்ன சொல்றாரு?

ஆகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இது இரண்டு கட்டளை சொன்னாரு. அடுத்து உண்மையை

அது பண்பாகும். இந்த நாலு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். அடுத்து சொல்றாரு, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். என்ன பாட்டு? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. இதை விட என்ன தத்துவம் சொல்லணும்? கவிஞர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்கிறான், சரி கவிஞர், எல்லாம் உங்க கட்டளை இப்படி நடக்கிறோம், வாழ்க்கையில ஜெயிக்கும் என்ன செய்யணும்னு ஒரு ஆள் கேட்கிறான். முயற்சி செய்யினாரு. எப்படி முயற்சி செய்யறது? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உன்னை நம்புடா முதல்ல. திருமூலர் சொன்னதை சொல்ற, நம்பு. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. அதை பின்பற்றுனாரு. அப்ப அவன் சொன்னா, தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க கவிஞர் என்ன. உன்னை அறிந்த

அவன் கேட்டான், எப்ப பாரு போராட்டம் போராட்டம் போராடிதான் வாழணுமா அப்படின்னு கவிஞர் சொன்னாரு. டார்வின் ஒரு தியரி எழுதினார் தெரியுமா, பரிணாம கொள்கை. இந்த உலகிலே உயிரினங்கள் உயிர் வாழ போராடுகின்றன, அதில் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கின்றன, நீ போராடினாதான்டா நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னாரு. எப்படி போராடுறதுன்னு கேட்டான். அவன் இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தான். உடனே கவிஞர் சார் சொன்னார், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால்

0: இப்படியே சொல்லிட்டே போலாம். காதல் வரிகள் நல்லா சொல்லி இருக்கிறாரு, தத்துவ வரிகள் அதை விட நல்லா சொல்லி இருக்கிறாரு. வாய்ப்புக்கு நன்றி.
1: சிவகுருநாதன் தன்னை செதுக்கி கொண்டு இன்றைக்கு மிக அழகாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் அடைந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பாவையரின் பங்கேற்பில், பூவையரின் அலங்கரிப்பில் தோழிகள் மட்டும் மனம் திறந்து பேசும் நேரம். நம்ம ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். உங்க எண்ணங்களையும் பகிர்ந்துக்கலாம், நீங்க விரும்புகிற பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நாள்தோறும் பகல் 12:10 தோழிகளே, உங்களுக்கான நேரம் மங்கையர் உலகம்.
1: அடுத்து நம்முடைய சகோதரியார் இசைக்குயில் சுசித்ரா அவர்கள் அழகியல் வரிகள் என்பதை இசையோடு விளக்குவதற்கு வருகிறார்.
4: பட்டி மண்டபத்தின் தலைப்பு அவருக்கு பெரிதும் புகழ் நிலைத்திருக்க காரணம் அழகியல் வழிகளா தத்துவ நெறிகளா. எப்ப புகழ்ங்கிற ஒரு வார்த்தை வந்ததோ, திரையில் அவர் எழுதிய பாடல்களினாலும் அழகியல் பாடல்களினாலும் தான் அவருக்கு புகழ் சேர்ந்தது. இப்ப வானதி பதிப்பகம் புத்தகத்தை பத்தி ஐயா சொன்னாரு, அந்த கவிதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா இந்த பக்கம் பாடின பாட்டு எல்லாமே தெரியும். பொதுவாகவே மக்களை ஈர்க்கக்கூடியது எது அப்படின்னா காதலா தத்துவமாங்க. காதல் தாங்க ஈர்க்கக்கூடியது. ஏன் தெரியுமா? சிந்தனையாளர்கள்னு சில பேர் உண்டு, ரசிகர்கள்னு சில பேர் உண்டு.
1: இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதல் ஈர்க்கும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தத்துவமா பேசுவோம்.
4: தத்துவம்ங்கிறது கடைசி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தான், ஆனா பாக்கி இருக்கிற 50 வருஷம் கிட்ட காதல் தான். அதனால ரசிகர்களா சிந்தனையாளர்களா அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் தான் ஜாஸ்தி. அப்ப ரசிகர்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்தா அழகியல் வரிகள் தான் அவர்களை ஈர்க்கக்கூடியது. அப்ப அந்த அழகியல் வரிகளே கண்ணதாசன் அவர்களுடைய புகழுக்கு காரணமாக இருந்தது. பொதுவாகவே நாம் அதிகமாக முணுமுணுப்பது எது அப்படின்னு பார்த்தா காதல் பாடல்கள் தான். யாராவது காலங்கார்த்தால

0: இல்லை அப்படின்னு பாட முடியுமா?
1: ஏற்கனவே சாம்பார் வாயில வைக்க முடியல, இது வேற பாடிட்டு வச்சா என்ன?
0: தத்துவமாக ஒரு வாழ்க்கை காலையில கூட தொடங்காது. எப்ப நமக்கு தேவை அப்படின்னா, ஆபீஸ்ல எவனாவது அடி அடி நடிச்சிருப்போம், வீட்டுல ஏதாவது வாங்கியிருப்போம், அந்த சமயத்துக்கு மட்டும் மருந்தாக தத்துவ நெறிகள் இருக்கின்றதே வழிய பெரும்பாலான நேரங்கள் அழகியல் வரிகள் தான். திருமண வைபவம் நடத்தா அங்க காதல் பாடல்கள் தான் பாடுவாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் ஷோ நாங்கெல்லாம் பாடுறோமே, சோக பாட்டெல்லாம் ஏதாவது ஒரு ரவுண்டு தான், பாக்கி பாட்டெல்லாம் காதல் ரவுண்டு தான் எங்களுக்கு. அப்படி இருக்கும் போது கோவில் திருவிழால இருந்து எல்லாவற்றிலுமே அதிகமாக பாடப்படுவது அழகியல் பாடல்கள் தான். இலக்கியங்கள்ல ரொம்ப கஷ்டம்னு பாமர நெருங்க முடியாத விஷயங்களை அவரும் பாடி ரசிக்கும்படி எளிமையாக கொண்டு தந்தவர் கவியரசர். இப்ப கம்பராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கிப்போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று ராமனுடைய பெருமையை கம்பன் பாடுகின்றார். இந்த வரிகளை சொன்ன உடனேவே என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணம்

தானே இவ்வளவு அழகா இனிமையா கண்ணதாசன் ஐயாவால தானே நமக்கு கொடுக்க முடியும். ஐயா சொல்லும் பொழுது சொந்தமா சொந்தமான்னு கேட்டாங்க இல்லையா, அப்படி குன்னக்குடி ஐயா வியந்த ஒரு இடம். எல்லாருக்குமே தெரியும் தேவர் பிலிம்ஸ் ஒரு சமயத்துல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த சமயத்துல கண்ணதாசன் ஐயா அவர்களிடத்துல போய் பாட்டு எழுத கேக்குறாங்க. அந்த சமயத்துல அவர் பாடின பாட்டு தான்

பாட்டுல குன்னக்குடிக்கு வந்து திடீர்னு தோன்றியதாம், கொஞ்சம் நம்ம இவருக்கு எடக்கா ஏதாவது கொடுத்து பாப்போமே அப்படின்னு கொடுத்தாராம். யோசிக்கவே இல்லையா,

ஆஹா பாடிட்டாரே, அடுத்து தரரரரரரரரா தரரரரரரரரா. அவர் பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே நாரம். அப்புறம் தரரரரா தாரரரரரரரா, அப்படியா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம். அடுத்து பார்த்தார், ஆஹா இன்னும் கஷ்டமா நம்ம போலாம், அப்படின்னு சந்தம் கொடுக்கும் பொழுது, பனி அது, மழை அது, நதி அது, கடல் அது, சகலமும் உனதொரு கருணையில் எழுவது.

0: முருகா.
1: அந்த டைமிங் தான் எங்க ஐயா. இது அவ்வளவு எளிமை இல்ல. அவர் சந்தம் சொன்ன அடுத்த வினாடி அவர் பாடுவாராம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், செப்பரேட் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட். அது இல்லையே வாழ்க்கை. என்ன அழகா சொல்லிருக்க. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா. அந்த மாதிரி ரிப்ளை.

0: வார்த்தை ரொம்ப அழகு. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. அவ சொல்ற பதில், நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா. அடுத்த வரிதா, அது நீ பிறந்த பின்பும் கூட. பின்பு இல்ல பின்பும். ஒரு குழந்தை உருவாருது எப்போ? ரெண்டு பேருடைய உடல் ரீதியால மட்டும் இல்லையே, மன ரீதியாக ஒருவருக்கொருவர் புரிந்து ஆனந்தமாக இருக்கிறப்பதானே ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப நீ பிறந்த பிறகு கூட நான் சொல்ல முடியுமாடா, வாய திறந்தா சொல்லுவேன். அவருக்கே தெரிய வேண்டாமா கடைசியில சரி டிவோர்ஸ் பண்ணிடலாமா? இல்ல, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, அவளை என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அந்தமா ஆள முடியாது, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இல்ல, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி கோர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இந்த அழகியல் வரிகள் என்பது அகலம் போல, தத்துவ நெறிகள் என்பது ஆழம் போல. ஆழம் என்பது எல்லாராலையும் கண்டறிய முடியாது, ஆனால் அகலம் என்பதை எல்லாருமே பார்க்க முடியும். அதனால் அழகியல் வரிகளே கண்ணதாசன் ஐயாவினுடைய புகழுக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இந்த இசைக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்குல்ல. அதனால தான் சொன்னேன், ஒரு பெண் பருவம் அடைவது கவிதை, அவள் தாய்மை ஊறுகிற போது அது பாட்டாக மாறுகிறது. இந்த இசையோடு சேர்ந்து அப்போ ஒரு அழகு வரும் இல்லையா, அந்த கவிதைக்கு அந்த அழகு இசையில வரும். இப்போ டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார்கள்.
2: அழகியலாக எழுதுவதனாலே தான் அவனுக்கு கவிஞன் என்றே பெயர். ஒருவன் இயற்கையை வருணிப்பதற்கு அழகியலை பயன்படுத்துகிறான் பாரதிதாசனை போல. ஒருவன் சுதந்திர உணர்வை கொடுப்பதற்கு அழகியலை பயன்படுத்துகிறான் மகாகவி பாரதியை போல. ஒருவன் கடவுளை அனுபவிப்பதற்கு அழகியலை பயன்படுத்துகிறான் கம்பனை போல, சேக்கிழாரை போல. ஒருவன் அறக்கருத்துக்களை சொல்வதற்கு அழகியலை பயன்படுத்துகிறான் வள்ளுவனை போல. அந்த வரிசையில் கண்ணதாசன் தன் அழகியலை தத்துவத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தினான், அதனால் அவன் கவிஞனாக உயர்ந்து நிற்கிறான். அழகியல்ங்கிறது ஒரு உத்திங்க, ஆனா தத்துவம் இருக்கே அது ஒரு கருத்து. அழகியல் இருக்குதே அது ஒரு கற்பனைங்க. அவன் கவிதையை விற்பனை செய்வதற்கு வேண்டும் என்றால் அந்த கற்பனை பயன்படும், ஆனால் அவன் கவிதையை புகழ் பெற வைக்க வேண்டும் என்றால் உங்கள் கற்பனை விற்பனை பத்தாது. அதை தாண்டி ஒரு கருத்து இருந்தால்தான் மக்களிடத்திலே போய் சேரும். இப்ப இவ்வளவு நேரம் என் தங்கச்சி வந்து பாடினாங்கல்ல, மெய்மறந்து போகும் ஒரு வகையான போதை, ஆனா தத்துவம் இருக்கே ஒரு தெளிவு. இதுக்கு முன்னால நமக்கு கடவுள்னா என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும், ஒண்ணு வேண்டுவோம், கெஞ்சுவோம், இல்லைன்னா புகழ்ந்துருவோம். ஆனா கண்ணதாசன் மாத்திரம் ஒரு தத்துவத்தை கொண்டு வரான். எப்படி? அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் படுவான். இதுல எந்த வர்ணனையும் இல்லை, துடித்திடுவான் எந்த கற்பனையும் இல்லை. பட்டதே போதுமென்பான் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்திடுவான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான். மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான். பூலோகத்தில் வாழும் போது புகழையும் கொடுப்பான், புகழுக்காக வாழும் போது புரட்டியும் எடுப்பான். பூவில் கொஞ்சம் தேனை வைப்பான், தேன் இருப்பதை தேனியிடம் சொல்லி வைப்பான், தேனியிடம் சொன்னதை தேனடை இருக்கிறது என்று மனிதனிடத்திலும் சொல்லி வைப்பான். அவன் தாண்டா கடவுள்னா. என்ன மாதிரி வரி! இந்த வரிகளுக்கெல்லாம் யாராவது ஈடு சொல்ல முடியுமா? கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான், அந்த எலி கேட்க முடியாத அளவு மென்மையான கால்களை பூனைக்கும் வைப்பான். அது மட்டுமா, அற்புதமாக சிந்திக்கின்ற ஆறாவது அறிவை மனிதனுக்கும் கொடுப்பான், அந்த முழுவதும் பயன்படுத்தாத முட்டாள்களையும் படைப்பான். விதியை மதியால் வெல்லலாம் என்று விதி இருந்தால், உண்மைதான் அது அப்படியே எழுதுறாரு.

குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது. குளத்தை விட்டு கரையிலேறி நண்டு சிரிக்குது, அது கொண்டு போய் உண்டு கழிக்க நிறையும் சிரிக்குது. என்ன உங்களுக்கு மட்டும்தான் போட்டாரா அழகியலுக்கு லாலா லூலுவெல்லாம்? எங்க அத்துவத்துக்கு போட மாட்டாரா? பதமா இதமா சிரிச்சா சுகமா, ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. வேண்டும் மட்டும் குலுங்க குலுங்க நானும் சிரிப்பேன். அழுதுகிட்டு சொல்லுவதில்லம்மா தத்துவம், சிரித்து கொண்டும் கண்ணதாசனால் தத்துவம் சொல்ல முடியும். துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவரும் சரிங்க. பாழும் உடல் துடிக்கும் போது, பாம்பு வந்து கடிக்கும் போது, யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது மேல் புறத்தில் இனிப்பு, கீழ்ப்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு.

வரல. அதனாலதான் அவனை இவ்வளவு உயரத்தில் வைக்கிறோம். நான் அழகியலை மறுக்கல. அது எப்படி தெரியுமா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி தட்டு நிறைய லட்டு வச்சு எறும்பு தின்னக்கூடாதுன்னு சுத்தி போடுற சக்கரை மாதிரி அழகியல். பல பேர் சுத்தி வந்து சக்கரையை மட்டும் சுட்டுட்டு ஆஹா பிரமாதமா இருக்குன்னு போயிடுவான். அட பாவி, அதை தாண்டி உள்ள அதை விட அருமையா லட்டு இருக்கிறது தெரியாம இருக்கியே. அது மாதிரி லட்டு போல மையத்தில் தன் கருத்தை தத்துவமாக வைத்து ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்துள் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன். ஒத்த சினிமா பாட்டுல கடவுள் தத்துவத்தை கொண்டு வைக்கிற தைரியம் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. எல்லோருக்கும் புரிகிற மாதிரி தத்துவத்தை சொன்னார். கேள் தருகிறேன் என்பதே நீரன்றோ, நான் பல முறை கேட்கிறேன் தரவில்லை என் கருணையே திறக்குமா சன்னதி என்

0: பாவம் என்னவோ கொண்டு வா, இல்லை கொன்று போ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதங்களை கடந்து இணைக்கிற கடவுள் தத்துவத்தை விதைத்தவன் கண்ணதாசன். ஆகவே அழகியலை சொன்னால் அது சிலருக்கு புரியும், ஆனால் தத்துவத்தை சொன்னால் அது பலருக்கும் புரியும். ஆகவே வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் கண்ணதாசனுக்கு புகழை தந்தது தத்துவமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சகோதரி விஜயசுந்தரி, எவ்வளவு உதாரணங்கள், அற்புதம்மா, அற்புதம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து பாராட்டு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கவிதை என்பது அத்தியாவசிய பொருளா ஆடம்பர பொருளா? இஸ் பொயட்ரி எ நெசசிட்டி ஆர் லக்ஸுரி? ரொம்ப ஆழமா யோசிச்சா தெரியும், இட் இஸ் எ லக்ஸுரி. பொயட்ரி ஒண்ணு நெசசிட்டி இல்லை. இப்போ நெசசிட்டின்னா அது எல்லாருக்கும் அவசியம், லக்ஸுரி எப்படி எல்லாரும் கையாள முடியும்? லக்ஸுரிய நெசசிட்டியா ஆக்குன கவிஞன் கவியரசு கண்ணதாசன். எல்லாத்திலையும் அழகியல் இருக்கும், அந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸ் இருந்தாதான் அவன் கவிஞனாவே மாற முடியும். அப்ப கவிஞன் என்ற அந்தஸ்தையும் கவியரசு என்ற அந்தஸ்தையும் கண்ணதாசன் பெறுவதற்கு அழகியல் வரிகள் பெரிய துணையா இருக்கு. நாம எல்லாரும் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வகையில எளிமையா இருக்கு. ஒரு பாட்டு எங்க கண்ணதாசனுடைய அந்த

0: மகிழ்ச்சி வருது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில், இது எல்லாருக்கும் தெரியும். கேஷுவலாக அதில் ஒன்றுமே இல்லை. தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தை சொந்தம் என்பது ஏதடா, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்தில், அதெல்லாம் தள்ளுவீங்க. இது வரைக்கும் அவர் கவிதை எழுதிக்கிட்டே வராரு. ஆனால் எங்கள் லைஃபுக்கு டிராவல் பண்ணுறான் பாருங்க மனுஷன். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை எட்டு குஞ்சுகள் பெத்தெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா. எல்லாம் மேலே இருக்கிறான் அவன் போடுறான். கோழிக்கு அதை பற்றி கவலை இல்லை, சேவலுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த வார்த்தை இன்னும் டாப்பு, வளர்ந்த குஞ்சுகள் பிறந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. இன்னைக்கு எல்லா அம்மாவும் பலம்புறா, அவன் வந்தோடனே இவன் மாறிட்டான். நீ தானே கட்டி வச்ச, நீ ஓம் புருஷன் அப்படித்தானே மாத்தின, அப்புறம் அதை மருமகம் மட்டும் செஞ்சா ஏன் இவ்வளவு வைத்தறிச்சல் உனக்கு வருது. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. என்னங்க ஒரு கோழி குஞ்சு காமிச்சிட்டு அது லைஃப் அப்படியே நம்ம மனசுல கொண்டாந்து நிறுத்திட்டு, டே இயற்கையோடு வாழ பழகுடா, பி நேச்சுரல். அப்புறம் வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, நம்ம வசதியா இருக்கிற போது எல்லாரும் வர்றான். உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசங்கள் ஏனடா. கொன்னுட்டான் சார் கடைசி வரியில, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட பக்கத்து வீட்டுக்காரன் தான் நமக்கு உண்மையில ரொம்ப வேண்டியது. உடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன்னை டாக்டர் விட்டு கூப்பிட்டு போவானே ஒழிய அமெரிக்காவில் இருக்கிற புள்ள வந்து கூட்டிட்டு போவாது. அப்ப நீங்க யார உறவா நினைக்கணும், அன்பினால் மட்டுமே உறவு வளருமே ஒழிய ரத்த பாசம் என்பது பெரிய விஷயம் அல்ல. எவ்வளவு பெரிய பிலாசபிய சொல்றான் பாருங்க, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. நான் ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன் என் கட்டுரையில, கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. இவர் கவிதைக்கு அவரே ஒரு தீர்ப்பு சொல்றார், அது இன்னொரு அழகான ஒரு பாட்டு. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதுதான் சார் கவிதைக்கு இலக்கணமே. வார்த்தைகளை வச்சு தானே கோத்துருக்கிறாரு, எல்லா ராகமும் ஏழே சுரத்துல இருந்தானே பிறந்திருக்குது மொத்தத்துல. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சரணம். இந்த வார்த்தைக்கு தான் சார் நான் கண்ணதாசன் காலில் உழற, வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. அது இந்த பெண்களுக்கு ஒரு கஷ்டம், ராத்திரி படுக்கிறதுக்கு என்ன சமைக்கணும், எது பண்ணாலும் நல்லா இருக்க போறது இல்ல. நான் சொல்லல, இவன் சொல்லுவான். எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த மனுஷன் போட்டான் பாருங்க. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, இந்த ஒரு வரி அபாரம் சார். அடுத்தது, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. நீ என்ன கேட்டியோ அது கையில வந்து கொடுத்துட்டாங்கல்ல, நிம்மதியா இருக்க வேண்டியது தானே. என் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு குரல் சார், அந்த குரலை படிச்சுட்டு நான் 15 நாள் அழுதுருக்கிறேன். ஒரு போதும் வாழ்வது அறியார் கருதுப கோடி அல்ல பல அப்படின்னா, ஒரு வேளை கூட உருப்படியா வாழ தெரியாது, ஆனா இவன் மனசுல கோடி மாதிரி பல கோடி லிஸ்ட் கையில இருக்குதுன்னா. கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா கொடுத்த பாத்திரமே பரன்மேல இருக்கும், ஆனா பாத்திர கடையை போய் நீங்க உருட்டுவீங்க பாருங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது, ஒரு போதும் வாழ்வது அறியார் கருதுப என்ன கோடி அல்ல பல. இப்போ எண்ட்லெஸ் அதுக்கு ஒரு முடிவு சொல்றார் பாருங்க, ஏன் என்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும். நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னத்துக்கு படிச்சாரு, சும்மா இருக்க வேண்டியது தானே. எல்லா ரிலிஜனும் சொல்லுது தன்னிடத்தில் மனிதன் வந்து சேர வேண்டும் என்று படைத்தார். மரியாதையா உங்ககிட்ட தான் நான் இருந்தேன், என்னை கொண்டு போய் திருவிழால தொலைக்கிற மாதிரி தொலைச்சுட்டு அப்புறமா என்ன வந்து அடை அப்படின்னா, நான் தான் உங்ககிட்ட தானே இருந்தேன். இந்த ஏன்ங்கிற கேள்விக்கு விடையே இல்லை பாருங்க. இது ஹையஸ்ட் பிலாசபி. இதை எவ்வளவு சிம்பிளான ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறான், அழகியல் வரிகள் விசிட்டிங் கார்டு, ஆனால் புத்தகம் அவனுடைய தத்துவ வரிகள் தான் அவனது ஆழமான அறிவின் விசாலம். எனவே கண்ணதாசன் புகழுக்கு காரணம் அழகியல் வரிகள், கண்ணதாசன் நிலைத்த புகழுக்கு காரணம் தத்துவம்.
1: கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா? சிறப்பு பட்டிமன்றம்.

0: அழகியல் வரிகளே என்ற அணியில் முனைவர் நா சாத்தமை பிரியா, கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி, சுசித்ரா பாலசுப்ரமணியன் ஆகியோரும், தத்துவ நெறிகளே என்ற அணியில் பேராசிரியர் முனைவர் சா நீலகண்டன், திருச்சி நகைச்சுவை மன்ற செயலாளர் க சிவகுருநாதன், பேராசிரியர் முனைவர் ந விஜயசுந்தரி ஆகியோரும் பங்கேற்றனர். பட்டிமன்றத்தின் நடுவர் சுகி சிவம் அவர்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் நாளை பரிசுகளை வழங்க உள்ளார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கிடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக முறையில் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் எரிசக்தி துறை சார்பில் 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், நடப்பாண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும், இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கவிஞர் கண்ணதாசனின் 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகிற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. திருச்சி கீழரன் சாலை அருள்மிகு பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை மகா அபிஷேகமும் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து இரவு சுவாமி திருவீதி உலா இடம்பெறும். 19 வயதிற்குட்பட்ட இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறுகிறது. 3வது இறுதிப் போட்டி வரும் 27ஆம் தேதி நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் தெரிந்த செயல் வகை 47 அதிகாரம் 5 குறட்பா.
1: வகையறச் சூழாது

0: ஒரு செயலை பற்றி எல்லா வகையிலும் முற்றவும் ஆராயாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை நல்ல பயிருள்ள பாத்தியுள் நிலைப்பொருத்துவது போன்ற செயலாகும்.
1: வகை

0: ஆறு
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: சாலையோரத்த ஆலமரத்தடியில மூட்டை முடிச்சுகளோட களைப்பா வந்த ஒரு ஆளு அந்த மரத்தடியில உட்காந்து ரொம்ப சோகமா இருந்தான். அது மட்டும் இல்ல, உடல்ல வியர்வை பெருக்கெடுத்து ஓடிட்டே இருந்துச்சு. முகத்துல என்னமோ இனம் புரியாத ஒரு கவலை. இத அந்த மரத்து மேல இருந்த ரெண்டு குருவிகள் பாத்துட்டு இருந்துச்சான். அதுல பெண் குருவி ஆண் குருவி கிட்ட கேட்டுச்சான், ஏன் இந்த மனுஷங்க எப்ப பார்த்தாலும் கவலையிலே இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆண் குருவி, மனிதர்கள் எப்பவும் அவங்களுடைய

தேவைகளுக்காகவும் உணவுக்காகவும் எங்கேயாவது ஓடிட்டே இருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொன்னிச்சான். ஆனாலும் பெண்குருவி விடவே இல்லையாம், நாமும் தானே உணவுக்காக அலையிறோம், ஆனால் நாம் இந்த அளவுக்கு கவலையா இல்லையே அப்படின்னு கேட்டுச்சான். ஆண்குருவி, அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நாம எப்பவுமே இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றோம், ஆனால் மனிதர்களோ இயற்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னோட மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக்கிறாங்க. காடு, நிலம், மண்வளம், காற்று அப்படின்னு அதனுடைய வளத்தை தனக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே இருக்கோம். உதாரணமா, விளைநிலங்களில் வீடு கட்டுதல், இடமே இல்லாமல் அடுக்குமாடி கட்டடம் வேற. எங்கெல்லாம் குளங்கள், ஆறுகள் இதெல்லாம் இருந்துச்சோ அதனுடைய சுவடுகள் கூட இப்போ தெரியறது இல்லைங்க. அது மட்டும் இல்லை, வீடு, தொழிற்சாலை கழிவுகள் இதெல்லாம் தண்ணியை போய் மாசுபடுத்துது, இதனால நீர் மாசு. யார்கிட்டையாவது இன்னைக்கு பைக் இல்லாமல் இருக்கா? வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, இதனால காற்று மாசு. இப்படி நமக்கு நாமே பல தீமைகளை உருவாக்கிக்கிறோம். அதனால் இயற்கை தரும் பேர் ஆபத்தை நம்மளால தாங்கவே முடியலைங்க. இயற்கையை நாம நேசிச்சாதான் இயற்கை நம்மை வாழ வைக்கும். இனியாவது புரிந்து கொள்வோம், இயற்கையும் இறைவனும் ஒன்று. இயற்கையோடு இணைவோம், மாசில்லாத பூமியை உருவாக்குவோம்.

விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று பகல் ஒரு மணிக்கு தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். இரண்டு 15 வேளாண் அரங்கம். நன்னீர் மீன் வளர்ப்பில் பொருளாதார முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார். நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பழனி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நேயரும் வானொலி நினைவுகளும் தஞ்சாவூர் ஏ கிரகலட்சுமி அவர்கள் பங்கேற்பில். 3:00 வரும் இசைத்தூரல், 4:00 வண்ணக்கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00. ஆறு மணிக்கு ஆறாவாரம். 6:15 நலம் தரும் யோகா வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் முனைவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 +2 பிறகு என்ன படிக்கலாம், கணினி அறிவியல் படிப்பு குறித்து உதவி பேராசிரியர் ஹாஜிராம் பிவி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் என்ற தொடரில் மண்புழுவும் மண் வளமும் நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

மனுஷனா பிறந்த எல்லோருக்குமே ஏதோ ஒரு வயசுல ஏதோ ஒரு கட்டத்துல கவலைகள் வரத்தான் செய்யுது. ஆனா அந்த எல்லா கவலைகளுமே ஒரே நொடியில காணாம போக வைக்கிற ஒரு மேஜிக் எது தெரியுமா? அதுதாங்க மழலை பேச்சு. உலகத்திலேயே ஆக சிறந்த மொழி, இன்னும் இலக்கணம் வகுக்கப்படாத அந்த மழலை மொழி தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம மங்கை உலகத்தோட ஸ்பெஷல் தலைப்பு மழலை பேச்சு. உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. நிகழ்ச்சியில நீங்க முதல் முதலா கேட்டு ரசிச்ச உங்க குழந்தைகளோட இல்ல உங்க வீட்டு செல்ல வாண்டுகளோட மழலை பேச்சா இருக்கட்டும், இல்ல நீ சின்ன வயசுல இப்படிதான்

கிட்ட பேசினேன்னு உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்லி நீங்க வியந்த உங்களோட சொந்த மழலை நினைவுகளாக இருக்கட்டும். இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம். மழலை நினைவுகளை உலகத்துக்கே கேட்க வைக்க நீங்க டயல் செய்ய வேண்டிய எண்கள் இது 431 என்ற திருச்சியோட முன் இணைப்பு எண்ணோட 240-102-1. வழக்கமான நேயர்களுக்காகவும் இல்லைங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பேச போறீங்க அப்படின்னா நம்ம அறிமுக நேயர்களுக்காக 431 இந்த முன் இணைப்பு எண்ணோட 246-102-1 இந்த அலைபேசியை தொட்டு வாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கையர் உலகம். மங்கையர் உலகத்தில் இன்னைக்கு மழலை பேச்சு பற்றி தாங்க கேட்டுட்ருக்கோம். அதாவது, அமல் தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளோட மழலை சொல் கேட்கறது அமுதத்தை விட இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இனிப்பில் ஒரு நேயர் காத்திருக்காங்க, யாருன்னு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் சத்திரப்புடன் பரமேஸ்வரி.
0: சொல்லுங்கம்மா.
1: சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா வந்து நல்லா பாத்து கைவீசமா பாட்டு பாடுவேன், தோத்தோ நாய்க்குடி நல்லா பாடுவேன், பாட சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் சொல்லுவாங்க. யாரு,
0: நீங்க? நீங்களாமா இல்ல உங்களோட குழந்தைகளாமா?
1: ஆ
0: இல்லம்மா, உங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயங்களா இல்ல உங்க குழந்தைகள் பேசினதுங்களாமா?
1: நினைவுகள் எங்க பசங்க வந்து சவுடாம்பியா ஸ்கூல் துறையூர் போயிட்டு இருந்தான். நான் சவுடாம்பியா ஸ்கூலுக்கே போய் படித்தேம்மா, ஏமா என்னை அங்கே விட்டு போக விட்டாரு. இன்னும் நேத்தியெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் கரெக்டாக சொல்லி ஞாபகமாக சொல்லிட்டு இருக்கான் விளாண்டது.
0: சரிங்கம்மா, இல்லை இங்கே குழந்தைகள் மழலையாக இருக்கிறப்போ பேசின விஷயங்கள் ஏதாவது இருக்காமா? அது மாதிரி இருந்ததுன்னா பகிர்ந்துக்கலாமா?
1: இன்னொரு ரைன்ஸ் ஒன்று சொல்லுவான்.
0: அப்படிங்களாம்மா. சரிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம்.
2: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
3: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: திரு சேஃபம் ரெயின்போ 102.1 நேரம் இப்போ கரெக்டாக 12:24 ஆகுதுங்க. அடுத்தடுத்து இனிப்பில் நேர்களும் காத்துட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: அறிவிப்பாளர் அமித்ஷா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றிமா.
1: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: கேக்குதாங்க?
0: பேசுங்கம்மா.
1: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன். எங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்குங்க. தினமும் அதுகிட்ட போய் செத்த நேரம் கொஞ்சினாலும் எனக்கு மனசாகும். அது பேச தெரியாம தேங்கும். அப்புறம் டி டி டி டீன்னு டீ போட நெத்தி காட்டும். அது பேசுறது ரொட்டி கையில வச்சிருந்தா ரொட்டின்னு சொல்ல தெரியும். ஒட்டி ஊட்டி ஒட்டிங்க வாயில ஊட்டி விடும். அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு அன்பா தினமும் அந்த மழலைய பேசிட்டு கேட்டாவே நமக்கு கவலையெல்லாம் மறந்த மாதிரி ஆயிருங்க.
0: அதுதாமா, அதுதாமா. மழலைகள் கூட பேசணும்னா நேரம் போறதும் தெரியாதுமா. அன்னைக்கு நாளே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும்மா. இனிப்புல வந்ததுக்கு
1: பால் வாங்குற நேரம் கொஞ்சிட்டு வந்துருவேன் தினமும்.
0: சரிங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: ஹலோ.

0: வணக்கம்மா, யார் அடுத்த இணைப்பில் இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களம்மா?
0: நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
1: திருவானைக்காவல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவங்களை
1: பகிர்ந்துக்கோங்கம்மா. அருமையான இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கீங்க,
0: நன்றிமா, நன்றிமா.
1: குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள், மழலை சொல் கேளாதவர்.
0: ஆமாமா, ஆமாமா.
1: நம்ம உலகத்திலேயே மிக இனிமையான இசை அப்படிங்கறது நம்ம குழந்தைங்களோட மழலை சொல்தாம்மா.
0: ஆமாமா, அமிர்தத்தை விட ஒரு இனிமையானது.
1: பேச தொடங்கறதுக்கு முன்னாடி

0: ஒரு மாதிரி ஒரு கோத்து கோத்து பேசுவாங்க எழுத்துக்காக, திருத்தமா அவங்களால உச்சரிக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க தன்மாதிரி பேசுற அந்த மழை மொழி இருக்கு பாருங்க, அதை கேட்கும் போது நம்ம மனசுல இருக்கிற எந்த கவலையா இருந்தாலும் மறந்துடும்.
1: ஆமா, அன்னைக்கு நாளே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: ஆமா, அவ்வளவு ஒரு அதுல அந்த மழை பேச்சுல நமக்கு மறந்து இருக்கு.
1: உங்களுக்கு உங்களோட பேர குழந்தைகளோட ஞாபகங்களை சொல்றீங்களாமா?
0: இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டுதான் பால் காய்ச்சும் குடுக்கறதுக்கு.
1: சரிங்கம்மா,
0: வேணும்னு பேசாம இருப்பேன் நானு. படி பொங்கு பொங்கு பொங்கு பொங்கு பெட்டி அப்படிமா. இப்போ வளர்ந்துட்டான், போர்த்து படிக்கிறான். இருந்தாலும் நான் ஒவ்வொரு தரையும் பால் காய்ச்சும் போது அவன் சொன்னதை நினைச்சு நாங்க சிரிச்சுட்டே இருப்போம்.
1: அந்த விஷயத்தை உங்க பேர குழந்தைங்கள்ட்ட நீங்க பகிர்ந்திருக்கீங்களா? அவங்க அதை நினைச்சு ஓ நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கனா அப்படின்னு அவங்களுக்கு
0: சொல்லுவோம், சொல்லிட்டு இருப்போம். இப்ப பாப்பா பேசுறா, அடுத்து பேசி இருக்கா.
1: சரிங்கம்மா,
0: அவளுக்கு 3 வயசு ஆகுது. அவ பேசும்போது ஒரு அப்படி ஒரு இனிமையா இருக்கும், டெய்லி பேசுவாங்க.
1: சரிங்கம்மா,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா அவங்க பேசும்போது நமக்கு.
1: நன்றிமா, நன்றிமா, பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. இனிப்புல வந்ததுக்காகவும் நன்றிமா.
0: நன்றிமா,
1: நன்றிமா.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
15: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
16: இன்னைக்கு நேயர்கள் ஒவ்வொருத்தரும் பேசின மழலை நினைவுகளை கேட்கும் போது நாமளும் மறுபடியும் அந்த தொட்டில் குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. நேரம் போனதே தெரியலங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு எங்களை தொடர்பு கொண்டு பேசின அனைத்து அன்பு நேயர்களுக்கும், போன் லைன் கிடைக்கலனாலும் வானொலி வழியா எங்களை கேட்டு ரசிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எழுந்திருக்கிறேன். எழுத்துச்சி FM Rainbow 102.1.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட்

0: அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர் லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமத் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றஞ்சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ

நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு. ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாட்டில் எஃகுத்துறையின் எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 ஆண்டிலிருந்து உலகளாவிய இரண்டாவது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதையும் சுட்டிக்காட்டினார். 14வது பாஸ்போர்ட் சேவை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், மின்னணு கடவுச்சீட்டு, தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறப்பு உள்ளிட்டவைகளால் பயணங்கள் எளிதாக்கப்பட்டுள்ளதோடு உலகளாவிய வாய்ப்புகளுக்கு வழிகோலப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும்

திரை உலகிற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அவரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியிருக்கிறார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது என்றார். 19 வயதிற்குட்பட்ட இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறுகிறது. 3வது இறுதிப் போட்டி வரும் 27ஆம் தேதி நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம். பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க லால்குடி துரைராஜ், கிருஷ்ணகுமார்.

0: டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்கள்ல பாடல் கேட்டீங்க, தொடர்ந்து கேளுங்க. இது மதுர கீதம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். மதுர கீதம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா குரல்களில் ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உலகநாதபுரத்திலிருந்து முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி.

0: போதை இல்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: ரெயின்போ பண்பலை 102.1 இன்று இரவு 8 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் கவியும் இசையும்.
3: நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே.
2: கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
4: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீதம் நிகழ்ச்சி 1:15 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்கு பி சுஷீலா பாடியது. பாடலை கேட்டிருக்காங்க ரங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தன்ஷிகா, ஸ்ரீ.

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடலில் கேட்டிருக்காங்க. முத்தரசன்னல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷாலினி, சந்திரா இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்

அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக கேட்டுட்ருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. குமரன் நகர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க லக்ஷ்மி சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்ப பாடல் இது.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். தில்லைவாசன், செல்வமணி, ஜெகஜோதி இவங்க எல்லாரும் நத்தக்காடு அப்படின்ற ஊரில் இந்த பாடல் கேட்டிருக்காங்க. மறக்க முடியுமா திரைப்படத்திலிருந்து அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். டி எம் சௌந்தரராஜன், பேசு சீலா குரல்களுடன்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுரை கீதம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க, புதையல் திரைப்படத்தில் CS ஜெயராமன், பி சுசீலா பாடிய பாடல். சிவாஜி, ராமலிங்கம், வாசுகி, அகிலாம்பாள் இவர்களின் விருப்ப பாடல்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மதுரை கீதம் தரும் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்திக் கத்தீஜா, அப்துல் மஷீத், ரிபாயா, முகமது அசன், ரூல் ஃபாத்திமா இவங்க எல்லாரும் கேட்ட பாடல் பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

மதுரை கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். பணத்தோட்டம் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. ஷாரங்கன் திருச்சியிலிருந்து.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற

0: உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க.
1: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகள்

0: கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் எல்இடி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகிற்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த June 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US Open சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US Open சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஸ்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: goalkeepers. In the FIFA World Cup 2026, Colombia have qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in the Group K match in Guadalajara, Mexico today. Daniel Munoz's second-half goal broke Lionel Mpasi's resistance as Colombia made it 2 wins from 2 in Group K to progress. Earlier, Portugal crushed Uzbekistan by 5-0 in a Group K at Houston in the United States. Cristiano Ronaldo scored 2 goals to help Portugal roll to a 5-0 win over Uzbekistan. Ronaldo became the first player to score in 6 different World Cup tournaments, with his goals adding another impressive accomplishment to his storied career. He was named Man of the Match. Heavy Industries Minister H.D. Kumaraswamy today urged the steel industry to embrace digitalization as a cornerstone for future growth. Addressing the Chintan Shivir on digitalization in the steel sector in New Delhi, he highlighted India's robust steel sector performance. Benchmark domestic equity indices were trading 1% higher in the afternoon session today. The Sensex surged 908 points to 7,109, while the Nifty jumped 241 points to 24,065 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. India lodges strong protests against Pakistan over Kashmir issue at UNSC, accuses Islamabad of misusing its position as co-chair. Indian embassy in Tehran issues revised advisory for internationals to continue to avoid all non-essential travel to Iran. IMD issues red alert for very heavy rainfall over Konkan and Goa today. Assam on high alert after heavy rain accompanied with flash floods hit parts of Arunachal Pradesh. Hockey India announces 24-member junior women's squad for upcoming United Kingdom tour beginning next month. And in FIFA World Cup, Colombia qualifies for round of 32 after beating DR Congo 1-0 in Mexico today. And with that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நன்னீர் மீன் வளர்ப்பில் பொருளாதார முக்கியத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பழனி. தொடர்ந்து கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகளும் மேலாண்மையும். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். முதலில்

0: கிராமப்புற பொருளாதார முக்கியத்துவத்துல நன்னீர் மீன் வளர்ப்பும் ஒன்றுங்க. இந்த நன்னீர் மீன் வளர்ப்புக்கு குறைந்த செலவுதான் ஆகும், நிறைந்த வருமானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னென்ன வகையான மீன்களை எல்லாம் இந்த நன்னீர் மீன் வளர்ப்புல வளர்க்கலாம், என்னென்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம், இத பத்தின தகவல்களை இந்த நேர்முகம் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. பங்கெடுத்து விளக்கம் தர இருக்கிறாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் R. பழனி அவங்க.
1: நன்னீர் வளர்ப்புனா என்னங்க?
2: நன்னீர் மீன் வளர்ப்பு என்பது ஏரி, குளம், பாசன கால்வாய், கிணறு மற்றும் நீர்த்தேக்கங்கள் போன்ற நன்னீர்களில் மீன்கள் உற்பத்தி செய்து மீன்களை பெருக்குவதாகும். இது நன்னீர் மீன் வளர்ப்பு சொல்லப்படுகிறது.
1: ஐயா, இப்போ கிராமப்புறங்களில் இந்த நன்னீர் மீன் வளர்ப்புங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
2: இது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருப்பதால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது.
1: ஐயா, இப்போ இந்த நன்னீர் மீன் வளர்க்கறதுனால என்னென்ன பொருளாதார நன்மைகள் வந்து வளர்க்குறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
2: பொருளாதார நன்மைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வருமானம், வேலைவாய்ப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் போன்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன.
1: இந்த நன்னீர் வளர்ப்பில் என்னென்ன வகையான மீன்களை வளர்க்கலாம்?
2: பொதுவாக பார்த்தீங்கன்னா நன்னீர் மீன் வளர்ப்பில் கொடுவா, கட்லா, மிருகல், கெண்டை போன்ற மீன்கள் வளர்க்கப்படுகின்றன.
1: இது ஏரி குளங்களில் மட்டும்தான் வளர்க்கலாமா, இல்லை நம் தனியாக குட்டை அமைத்து அது மாதிரி ஏதாவது வளர்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டா?
2: இது ஏரி குளம் மட்டும் இல்லாமல் குறைந்த நிலம் இருந்தாலும் இதை நம்ம ஒரு சிறிய குளமலை ஏற்படுத்தி அந்த சிறிய குளத்திலையும் மீன் வளர்க்க முடியும். குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கும் வருமானம் பெற முடிகிறது.
1: இது வந்து ஒரு

0: சிறு குறு தொழில் மாதிரி தொடர்ந்து செய்யலாமா, இல்லை இது வந்து சும்மா பகுதி நேரம் அடிஷ்னலாக தான் வச்சுக்கோ?
1: தொடர்ந்து செய்யலாம். இப்போ நார்மலாக விவசாயம் மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்போம். விவசாயத்தோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சிறு மற்றும் குறைந்த நிலத்தாறுகளுக்கு சிறிய குளங்கள் மீன் வளர்த்து முடிஞ்சால் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கும் இரட்டிப்பு வருமானம் மாதிரி அமைகிறது.
0: பெண்களுக்கு இது எந்த அளவுக்கு இங்கே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மீன் வளர்ப்பு தொழில்?
1: பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மீன் உணவு தயாரித்தல், மீன் குஞ்சு பராமரிப்பு மற்றும் விற்பனை, மீன் பதனிடுதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு குடும்ப வருமானத்தை உயர்த்துகின்றனர்.
0: அதே போல் இந்த நன்னீர் வளர்க்கறதுனால, முக்கியமாக மீன் வந்து ஒரு புரத உணவு அப்படிம்பாங்க, இது வந்து இந்த நன்னீர் வளர்க்கறதுனால அந்த ஊட்டச்சத்து அந்த வளர்க்கக்கூடிய குடும்பங்களுக்கு இருக்கட்டும், வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கட்டும், ஊட்டச்சத்து பாதுகாப்பு எந்த வகையில் இருக்குங்கிறத சொல்லுங்க.
1: ஊட்டச்சத்து பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, உயர்தர புரதம், விட்டமின்கள் மற்றும் ஒமேகா அமில தாதுக்கள் போன்றவைகள் சத்தாகவும் பாதுகாப்பாகவும் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றன.
0: ஐயா, இதை வந்து விவசாயத்தோட, அதாவது நெல் பயிரோட சேர்த்து இது மாதிரி ஏதாவது வளர்க்க முடியுமா?
1: வளர்க்க முடியும். எப்படின்னா, இது ஒருங்கிணைந்த மீன் பண்ணை மாதிரி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நெல் மீன் வளர்ப்பு, வாத்து மீன் வளர்ப்பு, கோழி மீன் வளர்ப்பு போன்ற ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மூலம் வளர்க்கும் போது நமக்கு லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கும்.
0: ஐயா, இந்த மாதிரி மீன் வளர்த்த சந்தை வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்கு?
1: சந்தை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக மீன் குளம் பராமரிப்பு, மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்தல், மீன்களினுடைய போக்குவரத்து மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற மூலம் வளர்ச்சியாக தான் அமைகின்றன.
0: இப்போ இந்த மாதிரி நன்னீர் மீன்களை வளர்க்குறதுக்கு செலவு எதுவும் அதிகமாக ஆகுமாங்க?
1: செலவுன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த முதலீடு தேவைப்படும். ஏன்னா நம்ம சிறிய நிலத்த விவசாயிகளும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக அமைகிறது.
0: ஐயா, இது மாதிரி நம்மளே வந்து செயற்கையாக குளங்கள்லாம் ஏற்படுத்தி செய்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா?
1: இது பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உகந்த ஒரு தொழிலாக இது அமைகின்றது.
0: மீன் வளர்க்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத சொல்லுங்க.
1: மீன் வளர்க்கும் போது நம்ம என்னென்ன கவனத்தில் கொள்ளணும்னா, சவால்கள், அதாவது சவால்கள் என்ன மாதிரி இருக்கும்னா, மீனுடைய தீவன பற்றாக்குறை, மீனுடைய நோய் தாக்கம், நீர் தட்டுப்பாடு, இதில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதுமாரி பிரச்சனைகள், சவால்கள் வரும் நேரத்தில் அறிவியல் சார்ந்த முறைகளை அணுகும்போது நமக்கு மீன் வள மேலாண்மையை உயர்த்த முடியும்.
0: இப்போ ஒருத்தர் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்போ எவ்வளோ பெரிய, அதாவது குளம் மாதிரி அமைப்பு வச்சுக்கலாம், எவ்வளோ அடி தோணணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்லலாமாங்க?
1: இனிமேல் ஒரு அரை ஏக்கர் கம்மியாகவும் நம்ம சிறிய குளம் மாதிரி அமைச்சு, அதுக்கு அந்த குளத்துக்கு ஏற்றார் போல், அந்த பரப்பு தகுந்தார் போல் மீன் குஞ்சுகளுடைய அளவு, கோயில்பீட்டுக்கு ஒரு 20 to 18 மீன் குஞ்சுகளை நம்ம பராமரித்து விவசாயத்தை இன்னும் டெவலப் பண்ண முடியும்.
0: இப்போ இந்த மீன் பண்ணுறாங்க, அது வந்து இந்த பொருளாதாரத்துக்கு எந்த வகையிலலாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. அது கிராம பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும், அது எந்த வகையில் வேலை வாய்ப்புகளை கொடுக்குது, அந்த மாதிரியான விவரங்களை?
1: ஆமாம், சொல்லலாம் சார். இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, விவசாயம் ஒரு முதன்மையான வருமானம் உள்ள தொழிலாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மீன்வளத்துறையும் விவசாய பண்ணைகளுக்கு ஒரு முக்கிய வருமானம் தரக்கூடிய பொருளாதாரமாக அமைகிறது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இந்த ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்த்தேக்கங்கள் நிறைந்த நன்னீர் வளங்களை வீணடிக்காமல் அது முறையாக சிறிய குளங்கள் போல அமைத்து, அதில் தேவையான அளவுக்கு ரோகு, கட்லா, கெண்டை போன்ற நன்னீர் மீன் வளத்துக்கு தேவையான மீன்களை நம்ம உற்பத்தி செய்து, அதன் மூலமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கிராமம், நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம கிராமப்புற மக்களுக்கும் வாழ்வில் ஒரு பொருளாதார முன்னேற்றமாக அமையும்.
0: இப்போ நீங்கள் இந்த மீன் வள விரிவாக்கம் மற்றும் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் இது சார்ந்து என்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: பொதுவாக இப்போ எங்கள் துறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு வந்து பொதுவாக புள்ளியியல் சார்ந்த கருத்துக்களை நான் மாணவர்களிடையே பாடத்தில் கற்பித்து கொண்டிருக்கிறேன். அது மீன் வளத்தில் எந்த மாதிரி தரவுகளை சேகரிக்கலாம், மீன்களுடைய தரவுகளை கொண்டு மீன் வளத்தில் எந்த அளவுக்கு மாணவர்கள் ஆராய்ச்சி துறையில் அவங்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலாம் என்பதை நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கோம்.
0: ஐயா, மீன் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடியது இதற்கு?
1: மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வருமானத்தை வந்து இரட்டிப்புக்காக வருமானம் இல்லாமல் அவங்களுடைய மன ரீதியாக, உடல் ரீதியாகவும் ஒரு அமைதியான வாழ்க்கை முறையில் மனம் அமையிறதுக்கும் இது ஒரு பாதுகாப்பான ஒரு விவசாய முறையாக நான் சொல்கிறேன்.
0: இதுக்கு இந்த தீவனம்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியுமாங்க?
1: தீவனம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு ஏரியாவில் அமைச்சு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மீன்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தீவனம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த தீவனன்றது கரெக்டாக மீன்களுக்கு ரேஷியோக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்பொழுது மீன்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கரெக்டாக கொடுக்கணும். இல்லை மீன் பற்றாக்குறை வந்தாலும் நமக்கு வந்து இது சவாலாக அமைஞ்சிடும். மீன்கள் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தீவன முறைகளை கரெக்டாக மேலாண்மை பண்ணினா நமக்கு தேவையான

0: லாபம் பார்த்தா அதிகபட்சமா கிடைக்கும். அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: சங்கோடு முத்துக்கள் கொளி வீசுமே, அது சரியான நேரத்தில்
2: தீவன முறைகளை சரியா மேலாண்மை செஞ்சாலே போதும், நிச்சயமா லாபத்தை பெறலாம் அப்படின்னு இதுவரைக்கும் நன்னீர் மீன் வளர்ப்பு பத்தின பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பழனி அவங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பால் காய்ச்சல் பாதிப்பால கறவை மாடுகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும், இதை தடுக்க என்னென்ன மேலாண்மை முறைகளை எல்லாம் நாம கடைபிடிக்கணும், இத பத்தின தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா அவங்க.
3: பால் காய்ச்சல நோயை வேறு நோயிலிருந்து நான் எப்படி பிரிச்சறிஞ்சுக்கிறது?
4: பால் காய்ச்சல் அப்படிங்கிறது கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு தனி குறைபாடாக மட்டும் இருக்காது. இந்த கால்சியம் குறைபாட்டினால மாட்டுக்கு மேலும் பல்வேறு சிக்கல்களோ இல்லை பல உபவியாதிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா, முதல்ல நஞ்சு கொடி தங்குதல். அதாவது மாடு கண்ணு போட்ட உடனேயே சில மணி நேரங்களில் நஞ்சு கொடி வந்து முழுமையாக வெளியேறிடும். ஆனால் கால்சியம் குறைபாட்டில் நஞ்சு கொடி வெளியேறாமல் அப்படியே தங்கிடும். இதனால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கருப்பை வெளித்தள்ளுதல். இந்த கால்சியம் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள தசைகள், மென் தசைகள் எல்லாமே சுருங்கி விரியதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணி. கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது கருப்பையில் உள்ள தசைகள் சுருங்கி விரியறதுல தாமதம் ஏற்படும். அப்படி சுருங்கி விரியாமல் இருக்கும்போது கருப்பை என்ன பண்ணும் அப்படின்னா விரப்புறுப்பின் வழியாக வெளியே தள்ளிடும். அப்படி தள்ளும்போது மாட்டினுடைய கருப்பைக்கு காயம் ஏற்படவோ இல்லை நோய் தொற்று ஏற்படவோ ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா கருப்பை வீக்கம் மற்றும் நோய் தொற்று. கருப்பை வந்து சரியாக சுருங்கி விரியாததுனால எளிதில் நோய்வாய்ப்பட்டு கருப்பை தொற்று ஏற்படும். அதனால் மாட்டின் உடல்நிலை வந்து இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த நோய் பார்த்தோன்னா கீட்டோன் செறிவு நோய். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கன்று போட்ட மாடில் இருக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு. கால்சியமும் குறைவாக இருக்குது, மாட்டோடைய உடலில் ஆற்றலும் குறைவாக இருக்குது. அதனால் போதுமான அளவுக்கு பால் உற்பத்தி செய்கிறதுக்கான எந்த ஒரு சத்துமே மாட்டுக்கிட்ட இல்லை. அந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா உடலில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, அந்த கொழுப்பு சத்து வந்து ஆற்றலாக மாற்றப்படும். கொழுப்பு சத்திலிருந்து ஆற்றலாக மாற்றப்படும் போது நிறைய கொழுப்பு அமிலங்கள் வந்து உருவாகும். இந்த கொழுப்பு அமிலங்கள் ரத்தத்தில் அதிகரிச்சதுன்னா அது கீட்டோன் செறிவு நோய் எனப்படும் ஒரு குறைபாட்டு நோயை ஏற்படுத்துது. இதுவும் மாட்டோட உடல்நிலை வந்து மோசமாகிறதுக்கு இன்னொரு காரணியாக அமையும். நாலாவது வந்து இரைப்பை இடநழுவல். அதாவது மறுபடியும் இந்த கால்சியம் குறைபாடு தான். இதனால இரைப்பையோட தசைகளும் சுருங்கி விரியாது, மாடு தீவனம் எடுத்துக்காது. தீவனம் எடுத்துக்கிட்டாலுமே இரைப்பையோடைய செயல்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால இரைப்பை அதனுடைய இயக்கமே பாதிச்சு ஒரு இடத்துலேருந்து வயிற்றில் இன்னொரு இடத்துக்கு நகுந்து தள்ளி போயிடும். இதனால மேலும் மேலும் மாடு வந்து தீவனம் உட்கொள்ள முடியாமையோ செரிமானம் நடக்காமையோ ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிடும். இதை எல்லாமே தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா மாட்டின் இனப்பெருக்க திறன் குறைபாடு. ஒரு தடவை வந்து மாட்டோட கருப்பை நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சினைப்பருவங்கள், மாடு வந்து பருவத்துக்கு வர்றது தாமதமாகும், அண்ட முட்டைகள் வெளியேறுவது வந்து தாமதமாகும். இதனால் மாடு வந்து கருவுறாமையே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதனால் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியினால பாதிப்பு வந்து அதிகம் ஏற்படும். இந்த பால் காய்ச்சலை கன்று போட்ட மாடுகளில் வேற எந்த எந்த நோய்கள்லேருந்து நம்ம வந்து பிரித்து அறியணும் அப்படின்னா ஒன்று வந்து நரம்பு பாதிப்பு. இந்த நரம்பு பாதிப்பு எதனால் ஏற்படுதுன்னா கன்று போடுற சமயத்தில் கண்ணுக்குட்டி பிறப்பு உறுப்பின் வழியாக வெளியேறும்போது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது பின்னங்கால் நரம்புகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால மாடு எந்திரிக்க முடியாமே படுத்திருக்கும். நம்ம அந்த சமயத்தில் அது பால் காய்ச்சலா இல்லை நரம்பு பாதிப்பா அப்படிங்கிறத பிரிச்சறிய வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இரத்த ஒட்டுண்ணி நோய்கள், அதாவது அனப்ளாஸ்மா, தைலீரியா, பெபிஷியா அப்படிங்கக்கூடிய பல இரத்த ஒட்டுண்ணி நோய்

0: களோ மாடுகளுக்கு ஏற்படும். இந்த மாதிரி சமயத்திலையும் மாடுகள் வந்து எழ முடியாம படுத்திருக்கும். ரொம்ப அசாதாரணமான காரணங்கள்ல பார்த்தோம்னா வெறிநாய்க்கடி, அதாவது வெறிநாய்க்கடி என்று சொல்லக்கூடிய ரேபிஸ் நோய்களில் கூட மாடு வந்து நோய்வாய்ப்பட்டு கீழே படுத்திருக்கும். இந்த மாதிரியான நோய்களை நம்ம எப்படி கால்சியம் குறைபாட்டிலிருந்து பிரித்தறியறது அப்படின்னா, முதல்ல ரத்தத்தில் உள்ள கால்சியம் அளவை வந்து நம்ம அளவெடுத்து பார்க்கணும். அதாவது சாதாரணமாக 100 மில்லி ரத்தத்தில் வந்து 8 to 12 grams கால்சியம் இருப்பது வந்து சாதாரணமானது. அதுக்கு கீழே, அதாவது 6 மில்லிகிராமுக்கு கீழே குறைஞ்சதுனாலோ இல்லை 4 மில்லிகிராம் வரைக்குமே கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து எதில் இருக்கும்னா, இந்த கால்சியம் குறைபாடு எனப்படும் பால் காய்ச்சலில் தான் இருக்கும். இதன் மூலியமா நம்ம மற்ற நோய்களில் இருந்து பால் காய்ச்சலை பிரிச்சறியலாம். முதல்ல அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சிகிச்சை தாமதமாச்சு அப்படின்னா நம்மளோட சிகிச்சை பண்ணக்கூடிய செலவும் அதிகமாகும், மாட்டோட உடல்நிலை வந்து தேராம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதில் முக்கியமான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் போரோ குளுக்கனேட் அப்படிங்கிற மருந்து வந்து இரத்த நாளத்தின் வழியாக நம்ம கொடுக்கணும். இரத்த நாளத்தின் வழியாக நம்ம கொடுத்த உடனேயே மாட்டின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நம்ம அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் மாடு வந்து கால்சியம் குறைபாட்டால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு அரை மணி நேரத்திலேயே கால்சியம் கொடுத்த உடனே மாடு வந்து எழுந்து நின்றும் தெளிவாயிடும், அதனுடைய அசை போடும் திறன் வந்து திரும்ப வந்துடும், மாடு சாணம் போட ஆரம்பிக்கும், நல்ல கண்களில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே இந்த பால் காய்ச்சலுக்கான முக்கியமான மருந்து வந்து கால்சியம் போரோ குளுக்கனேட், அதுவும் இரத்த நாளத்தின் வழியாக தான் செலுத்தப்படும்.
1: நன்றி.
2: பால் காய்ச்சல்னால பல்வேறு பாதிப்புகள் கறவை மாடுகளுக்கு உண்டாகுது. இதனுடைய அறிகுறிகள் தென்பட்ட உடனே அதற்கான சிகிச்சை முறைகளை நாம கையாண்டோம்னா பொருளாதார இழப்பை தடுக்கலாம் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி. லாவண்யாவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கிராம சமுதாயம் நிகழ்ச்சி தான் இப்ப வர இருக்கு. காலையில கண்ணு முழிக்கிற நேரத்துல இனிமையான பாடல்களோட நம்ம எழுப்பி, வேலை நேரத்துல உற்சாகம் தந்து, சோகமான நேரத்துல ஆறுதல் சொல்லி, மகிழ்ச்சியான நேரத்துல கூடவே இருந்து சிரிக்கிற நெருங்கிய நட்பு எதுன்னு கேட்டா அது வானொலி தான். அப்படிப்பட்ட வானொலி நினைவுகளை நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க நேயர் தஞ்சாவூர் ஏ. கிரகலட்சுமி.
4: வணக்கம் அம்மா.
5: வணக்கம் மேடம். இயக்குனர் ஐயா உங்களுக்கும் வணக்கம்.
4: தஞ்சாவூர் லட்சுமி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பூர்வீகம் எப்படி எங்க இருந்து வந்தீங்க?
5: எங்களோட சொந்த ஊர் வந்து இங்க தஞ்சாவூர்ல பக்கத்துல கிராமம் வேங்கராங்குடிகாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க முன்னோர்கள் வந்து அப்ப இங்க ஒரு வறுமை வந்துச்சான் நம்ம தஞ்சாவூர்ல, அப்ப வந்து இலங்கைக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க திருப்பி இங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க இங்க வந்துட்டோம். 3 வயசுல அங்கிருந்து வந்தேன்.
4: அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்க?
5: எங்க அப்பா வந்து ரைஸ் மில்ல வேலை பார்த்தாங்க, எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2 அக்கா நான் ஒண்ணு என் தம்பி 4 பேர். எங்களை படிக்க வைக்கிறதுக்காக வேங்கராங்குடியாட்டுலதான் ஆரம்பத்துல வந்து இருந்தோம். அங்க வந்து சும்மா பால்வாடி தான் இருந்துச்சு, அதனால எங்களை படிக்க வைக்கிறதுக்காக எங்களை தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து இலங்கையில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தஞ்சாவூர்ல பிளாட் போட்டு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 600 ரூபான்னு வாங்கணும் மேடம். 2 பிளாட் வாங்கி அங்க வந்து இருந்தோம்.
4: உங்களுடைய இளமை காலங்கள் எப்படி இருந்தது?
5: ஸ்கூல் லீவ்ல வந்து அப்பெல்லாம் 2 மாசம் லீவ் விடுவாங்க, ஏப்ரல் மே 2 மாசம். அப்ப வந்து பக்கத்திலே வந்து தீப்பெட்டி கம்பெனி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து எங்க அம்மா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா சும்மா தானே இருக்கீங்க, அந்த வேலையை பாருங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். தீப்பெட்டி அந்த லேபிள் ஒட்டுறது, அந்த பெட்டியை சரி பார்த்து அது குச்சி அடுக்கிறது, அந்த குச்சியே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதுல அடிக்க அதை மாற்றுறது, அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும்.
4: அந்த வேலை எந்த வயசுல தொடங்குனீங்க?
5: நான் 8 வயசு இருக்கும் மேடம்.
4: 8 வயசு
5: ஆர்வமா செஞ்சேன் லீவு நாள்ல. எங்க வீட்டுல எல்லாரும் செய்யும் போது நானும் செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு ஆர்வமா அதை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே செஞ்சு நல்லா வருமானம் தெரியும். எங்க அம்மாவுக்காக நாங்க செஞ்சு கொடுத்தோம்.
4: தீப்பெட்டி வந்து அதுல மருந்து எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மருந்து கையாளுற விதம் பாதுகாப்பா இருக்கணும். யாரும் உறுதுணையோட பண்ணுவீங்களா இல்ல எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உட்காந்து அந்த மாதிரி பண்ணுவீங்க?
5: இல்ல எல்லாருமே உட்காந்து தான் செய்வோம். எங்க அக்கா 2 பேரு, எங்க தம்பி எல்லாமே தான். பயம் இல்ல மேடம், அது நல்லா நாங்க செஞ்சுக்கிட்டு எல்லாம் குடுத்துருவாங்க மேடம். அந்த மருந்தெல்லாம் நம்ப வைக்க கூடாது, அதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டா அவங்க கம்பெனி குடுத்துட்டோம்னா அவங்க அந்த மருந்தெல்லாம் வச்சு நம்மள்ட்ட

0: கொடுப்பாங்க. கம்பெனில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க,
1: லேபிள், அந்த பெட்டி, அந்த தீப்பெட்டி இருக்குல்ல பாக்ஸ், அதெல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் குச்சி கொடுப்பாங்க, கம் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம ஒட்டி கொடுத்தோம்னா இவ்வளவுக்கு முன்னாடி எங்க அம்மா கொண்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் ஆரம்ப காலத்துல நான் செஞ்சுக்கிட்டு.
0: எத்தனாவது வரையில படிச்சிருந்தீங்க நீங்க?
1: நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன்.
0: அதுக்கு மேல படி,
1: அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு அமையல. அப்புறம் இந்த மாதிரியே சிறு சிறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
0: அக்கா அண்ணன்கள் என்ன பண்றாங்க?
1: எங்க அக்காவை படிக்க வைக்கிறது தான் நாங்க ஆரம்பத்திலேயே நாங்க அந்த வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சோம். எங்க அக்கா படிச்சு, எங்க அக்கா இபில இருக்காங்க மேடம். இன்னொரு அக்கா வந்து அதுவும் என்ன போலயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது படிக்கல, நானாச்சு பிளஸ் டூ வரைக்கும் படிச்சேன், அந்த அக்கா படிக்கல. எங்க அண்ணன் வந்து எம்காம் படிச்சுட்டு இப்ப நகை கடை வச்சுக்கிட்டு இருக்காப்ல.
0: ஒருத்தரோட கல்விக்காக மற்ற மூணு பேரும் தியாகம் பண்ணிருக்கீங்க. நம்மளும் படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது வந்திருந்தது?
1: இருக்கு மேடம். நான் வந்து நர்சிங் ஆக போறதுக்காக தான் நான் படிச்சேன். லெவன்த் டுவெல்த்ல வந்து நான் வந்து நர்சிங் எடுத்துதான் தமிழ்ல படிச்சேன் நானு. அதுக்கப்புறம் அப்ப உள்ள சூழ்நிலையில என்னால போக முடியல, அதனால இந்த மாதிரி தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
0: எந்த வயசுல உங்களுக்கு திருமணம் ஆனிச்சு?
1: எனக்கு வந்து 24 வயசுல.
0: அவங்க என்ன பண்றாங்க?
1: அவர் வந்து ஓட்டுநரா இருக்காரு. எங்க வீட்டுல இருக்கும் போதே அரசு டிரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம். எங்க அக்கா தான் அது போய் வாங்கும். ரெண்டு அக்காவும் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதை தச்சு கொடுக்கணும். எங்க அக்கா போய் வாங்கிட்டு வரும், கட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்க தப்போம். நான் எனக்கு எல்லாம் தைக்க தெரியும், ஆனா காலர் மட்டும் வைக்க தெரியாது, டிராயர் அவ்வளவுதான் தைக்க தெரியாது. எங்க அக்கா தைக்கும். அப்புறம் அதுல காஜா பட்டன் கட்டுறது எல்லாமே நான் தான். எல்லாமே கட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அது வந்து வருஷத்துக்கு நாங்க 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். அப்ப 10,000 ரூபாய் பெருசு மேடம், 95 எல்லாம் சூப்பரா சம்பாதிச்சு. அதுல எங்க அம்மா அதை வச்சு நகையெல்லாம் வாங்கினாங்க எங்களுக்கு எல்லாம். அது மாதிரி கைவேலையெல்லாம் நான் நிறைய பாத்து கொடுப்பேன்.
0: என்னென்ன கைவேலைகள் உங்களுக்கு தெரியும்?
1: எனக்கு வந்து இந்த எம்மிங் பண்ணுவாங்கல்ல அது தெரியும். கொக்கி கட்டுவேன், பார் கட்டுவேன், அந்த மாதிரி காஜா பட்டன் கட்டுவேன், அதெல்லாம் எல்லாமே தெரியும். அப்புறம் பூ கட்டி கொடுப்பேன். பூ வந்து அப்ப எல்லாம் எங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல வந்து பூக்கொள்ள இருக்கும், அங்கெல்லாம் பூ பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அது நிறைய கட்டுவோம். ஏன்னா பூ அப்பெல்லாம் நல்லா ஸ்பீடா கட்டுவேன், நல்லா கட்டி கொடுப்போம். அதுலயும் நாங்க சிறு தொழில் மாதிரி அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் சேர்ந்தே செஞ்சோம். இப்ப வானொலியும் கேட்டுக்குவோம். அதுதான் எங்களுக்கு ஒரு இது. வானொலி தான் ஒரு உறுதுணையா அப்ப வந்து இருந்துச்சு.
0: எப்படி வானொலி கூட உங்களுக்கு வந்து நட்பு ஏற்பட்டுச்சு?
1: எனக்கு வந்து பாடல்கள் தான். அப்ப வந்து சூப்பரா இருக்கும் பாடல்கள்லாம், அப்படியே கேட்க ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாடகம் கேட்போம், அப்புறம் ஒளிச்சித்திரம் கேட்போம். இப்படியே வானொலியில வந்து எனக்கு ஒரு
0: வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப வானொலி கேட்டுருவீங்க. அதுல என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் போகுதோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம்
1: கேட்டுக்கிட்டே நாங்க வேலையும் பார்ப்போம். தடைப்படாது. எனக்கு முத்துக்காலை படத்துல இருந்து புன்னைவனத்து குயிலே பாட்டு போடுங்க மேடம்.

0: சிறு தொழில்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. இதுல எதையாவது ஒரு தொழிலை கையில எடுத்து அதன் மூலியமா நம்ம வந்து வருமானத்தை பாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்கா வந்ததா?
1: இருந்துச்சு மேடம், ஆனா அப்பப்ப நாங்க மாறிக்கிட்டு இருந்தோம். டைலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட எங்க வீட்டுக்காரர் எனக்கு கோயம்புத்தூர் அழைச்சிட்டு போயிட்டாரு. சரி, அங்க கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு 5 வருஷம். திருப்பி தஞ்சாவூருக்காக வந்துட்டோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு, கொஞ்சம் பெருசா ஆக பிறகு திருப்பி வந்து நான் வந்து சமையல் இல்ல எதுவும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு புளி சாதம் நல்லா செய்வேன் நானு. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அதுல ஒரு ஆர்வம், எல்லாமே நல்லா செய்வேன், அப்ப எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சென்னு கோயிலுங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் நானு. பணம் கொடுத்து கேட்பாங்க, ஆர்டர் கொடுத்து கேட்பாங்க, இதை செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கு அப்படிங்கும்போது எங்க வீட்டுக்காரர் வந்து சாதம் எல்லாம் வடிச்சு கொடுத்துருவாரு, நான் வந்து கிளறி எல்லாம் கொடுப்பேன். அந்த தொழில் கொஞ்ச நாள் போய்
0: இந்த மாதிரி ஆர்டர் யார் மூலமா உங்களுக்கு முதல்ல வந்தது?
1: கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போவேன். அப்ப அவங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. போலி நான் நல்லா செய்வேன் மேடம். நான் எதுவுமே செய்யும் போது நாங்க எங்க குடும்பம் மட்டும் சாப்பிட மாட்டேன், பக்கத்துலயும் எல்லாத்தையும் கொடுப்பேன். எல்லாம் நல்லா இருக்கு, நீ நல்லா செய்யறீங்க, இதை நீங்க வியாபாரமா பண்ணானு அப்புறம் ஆர்டர் கொடுப்பாங்க. போலி அதையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது 20 ரூபா, இப்ப 20 ரூபா, முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என் பொண்ணு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. செய்யறதே ஒரு சந்தோஷமா தான் நான் செஞ்சேன். எனக்கு வந்து நல்லா அதுக்கான வசதி வாய்ப்புகள் எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. நான் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது பணியாரன்னா அது முன்னாடி சொன்ன மாதிரியே தான் செஞ்சு பக்கத்துல எல்லாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கு, நீங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு விசேஷத்துக்கு கேட்பாங்க. நான் செஞ்சு கொடுப்பேன். 100 வரைக்கும் கூட நானும் ஊத்தி இருக்கேன், ஊத்தி கொடுப்போம். நின்னுகிட்டே தான் செய்யணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கேன், நல்லா அதெல்லாம் டேஸ்டா இருக்கும் மேடம். அப்புறம் வந்து இடையில சந்தன மாலை அதையும் கோத்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி என்னோட லைஃப் இப்படியே போய்கிட்டே இருக்கு.
0: சந்தன மாலைன்றது வந்து அந்த சந்தன வில்லைகளை வந்து மாலையா எடுப்பீங்களா?
1: அதை கோத்து கொடுத்துட்டோம்னா மத்ததெல்லாம் அவங்க செஞ்சுக்குவோம்.
0: சந்தனம் வில்லைகளை வந்து நம்ம ஊசி நூல் கொண்டு தைக்கிறப்ப அது உடஞ்சிராதா?
1: உடையாது மேடம். அதுல
0: எப்படி என்ன பண்ணுவீங்க?
1: அதுல நம்ம அப்படியே கோத்துக்க வேண்டியதான்.
0: சந்தன விலைகளை நடுவுல
1: ஓட்ட இருக்கும், அதுல கோத்து கோத்து கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த கீழே செய்யறதெல்லாம் அவங்க செஞ்சுக்குவாங்க.
0: எத்தனை மாலைகள் வரையில நீங்க இதுவரை கட்டிருப்பீங்க?
1: நான் ஒரு 10 மாலை வரைக்கும் கட்டுவேன் மேடம். கட்டி கேக்குறவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டா செய்வேன் மேடம். இதெல்லாம் வேற என்ன, வீட்டு தோட்டம் போட்டிருக்கோம். எல்லா காய்கறியும் வந்து வீட்டுக்கும் வச்சுக்குவோம், வெளியிலயும் யூஸ் பண்ணுவோம் மேடம். தக்காளி, வெள்ளரி பிஞ்சு, அவரை, பாவை எல்லாமே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பூக்களும் நிறைய போட்டிருக்கோம் மேடம். பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா

0: இப்ப எங்க கொல்லையே அப்படி பூக்களாவே இருக்கும். இது கனகாமரம், அதுலயும் மஞ்ச கனகாமரம், டிசம்பர் 4 வகையான டிசம்பர், மல்லிப்பூ, இதெல்லாம் எண்ணிக்கையதான். அப்பெல்லாம் வீட்லயே வந்து வாங்குவாங்க. எங்க வீட்டுல பூ நிறைய இருக்கும். நாங்க கேணில தான் தண்ணி இறைச்சி நாங்க ஊத்தி நல்லா வச்சிருந்தோம். அப்ப வந்து எல்லாம் வந்து வாங்குவாங்க. எண்ணிக்கைதான், எங்க அம்மா தான் எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. அதுலயும் நல்ல ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. இப்பயும் நாங்க வந்து தோட்டம் வச்சிருக்கோம்.
1: கிணத்துல தண்ணி இருக்கா?
0: இப்ப கிணத்துல எல்லாம் தண்ணி இல்லாதனாலதான் அதை விட்டுட்டோம் நாங்க. இப்ப வந்து போர் கொள்ள இருக்கு. இப்ப மிளகாலாம் போட்டு மிளகாலாம் வித்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கும் எடுத்துக்கோம் நாங்க. அப்புறம் பாவக்காய், வெண்டிக்காய், இதெல்லாம் எங்க கொள்ளையில எப்பயும் போட்டிருக்கோம்.
1: வீட்டு தோட்டம் அமைக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் இப்ப மத்தவங்களை பொறுத்தவரையிலும் இல்லையா? இப்ப நீங்க அந்த தொழிலே ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதுனால அதை பராமரிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு பராமரிக்கணும், சாயந்தரமா அதுக்குரிய வேண்டிய உரங்கள், தண்ணீர், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி நீங்க வந்து மெனக்கிடுறீங்க?
0: உரம்லாம் அந்த ஆட்டு உரம் தான் போடுவோம். அது போட்டாலே நல்லா இருக்கும். ஆட்டு உரம் போட்டாலே பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காய்கறியும் நல்லா இருக்கும். ரோடெல்லாம் போதில்ல மேடம், அதுல கொண்டாந்து அந்த உரத்தை நாங்க கொட்டி வச்சிருவோம்.
1: காய் வச்சிருவீங்க?
0: கொட்டி வச்சு அந்த வண்டி எல்லாம் போய் வரும்போது அது நசுங்கி நல்லா இதாயிரும். அதை அள்ளி கொனை போட்டோம்னாலே நல்லா காய்கெல்லாம் சூப்பரா இருக்கும்.
1: இயற்கை உரத்திலேயே,
0: இயற்கை உரத்திலேயே பண்றோம் நாங்க. ஆனா விவசாயம் பண்றோம் வேணாம் நாங்க, அது எங்க வீட்டுக்காரர் தான் பண்றாரு. நான் வந்து இந்த சின்ன சின்ன காய்கறி பூக்கள் இதெல்லாம் நிறைய வச்சு நான்
1: என்ன விவசாயமா பாக்குறாரு அவரு?
0: வானம் பார்த்த பூமி, அதனால நாங்க வந்து போர் போட்டிருக்கோம் சொந்தமா. அதுல வந்து எல்லாமே போடலாம் மேடம். கரும்பு, நெல்லு, எள்ளு, உளுந்து, சோளம் எல்லாமே நாங்க போட்டிருக்கோம், எடுத்திருக்கோம்.
1: எல்லாருமே நினைப்பாங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்த்தா உட்கார்ந்து சாப்பிடலாம், கையில காசு வரும் மாசமானா அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப விவசாயத்துல நீங்க அதுவும் வானம் பார்த்த பூமி அப்படின்றப்ப மழை வரணும், அதுக்கேத்த செலவுகள் செய்யணும், அதற்கப்புறம் அதற்குரிய செலவினங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு லாபம் நிக்கணும். அந்த மாதிரி இருக்கப்ப இந்த விவசாயத்திற்கான தொடர்புகள் எப்படி இருக்கு உங்கள்ட்ட?
0: திருப்தி எங்க வீட்டுக்காருக்கு அப்படி பிடிக்கும். அவர் வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தாரா, வேணா ஒரு இடத்துல இருந்து நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். எங்களுக்கு உள்ள இடம்லாம் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அதையும் பாத்துக்கிட்டு அவர் ஆட்டோம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப தஞ்சாவூர்ல.
1: ஆட்கள் வச்சு வேலை பாக்குறீங்களா?
0: ஆமா, காலையில போயிருவாரு மேடம். பக்கம் தான், காலையில போயிட்டா அந்த நைட்டு ஒவ்வொரு நேரம் அங்கேயே தங்கி தண்ணியெல்லாம் பாய்ச்சுவாரு. காலையில போயிருவாரு, நடவுனா ஆளை விட்டு நான் சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்போம். நான் சமைச்சு கொடுப்பேன். சில சமயம் முடியாத பட்சத்துல அவர் கடையில வாங்கி கொடுத்துருவாரு.
1: நெல்லு போடுறீங்க, உளுந்து போடுறீங்க, சோளம் போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க. சில நேரங்கள் மழை வந்து நமக்கு கை கொடுக்கும், சில நேரங்கள் மழை வந்து கை கொடுக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த நஷ்டத்தை எப்படி நீங்க வந்து ஈடுகட்டுவீங்க, என்ன பண்ணுவீங்க?
0: ஒரு நேரம் பாத்தீங்கன்னா நல்லா வளன் கொடுக்கும், ஒரு நேரம் அதை வந்து நம்ம சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இயற்கையும் அதையும் ஏத்துக்கணும் தானே மேடம், நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் அதையும்.
1: ரசாயன உரங்கள் தான் போடுறீங்களா இல்ல இயற்கை உரங்கள்?
0: ரசாயன உரங்கள் தான் போட்டுட்டு இருக்காரு இப்ப. அதனால மாடு நான் எங்கள்கிட்ட இல்ல. சரி, இன்னமேல மாடு வாங்கி விவசாயம் பாப்போம்னு தான் அவர் இப்ப செய்யல.
1: அதாவது வாழ்க்கையில வந்து முன்பகுதி வந்து கஷ்டத்துல இருந்தாலும் பின்பகுதி வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்றத உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து எடுத்து காமிச்சிருக்கு. வானொலி உங்களுக்கு நெருக்கமான ஒரு தோழியா இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு ஏத்த மனநிலைக்கு ஏற்ற பாடல்கள் கூட வானொலியில ஒளிபரப்பாக கூட, அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க?
0: அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மேடம். எனக்கு வந்து ஒரு கவலையுமே இருக்காது. நம்ம வானொலியை கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வேலை அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், வானொலி கேட்டுட்டு. அது எனக்கு பிடிச்ச பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அது நான் எங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேக்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு வேற, அதை சொல்ல எனக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, என்னவா சின்ன புள்ள மாதிரி இப்படி குதிக்கிறீங்க கிடந்து அப்படின்னு. ஒரு இணைப்பு கிடைச்சா அதுக்கு பதில் சொல்லிட்டோம்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மேடம். ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து காதல் கிளியே காதல் கிளியே இந்த பாட்டு போடுங்க மேடம்.

0: வானொலியில நீங்க முதல் முதல்ல கேட்ட நிகழ்ச்சி என்ன? அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
1: இது அப்ப வந்து நான் சின்ன பிள்ளைல மேடம், முதல் அலைவரிசையில இந்த 7.5 to 8 அந்த பாட்டு வைப்பாங்க, அதுதான் நான் முதல் முதலா கேட்டு விரும்புனது. அப்புறம் ஆரம்பிக்காலுக்கு மாநில செய்திகள் வைப்பாங்க, அது கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டுதான் நாங்க அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்குவோம், உலக நடப்பெல்லாம் அதுலதான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுதான் நான் கேட்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து வர்த்தக ஒளிபரப்பு கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப 8:30 to 9 வரைக்கும் பாட்டு வைப்பாங்க, நேயர் விருப்பம்னு, அதை கேட்டிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதான் முதல் முதல நான் கேட்டது.
0: வானொலி உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? முதல்ல
1: எங்க அப்பா தான் மேடம்.
0: வீட்டுல திருலையா? எப்ப பார்த்தாலும் இதை வேற கத்த விட்டுகிட்டே இருக்கேன்,
1: பாட்டு கேட்டுட்டே படிப்பேன் மேடம். எனக்கு அதுல அவ்வளவு ஆர்வம், அது திட்ட மாட்டாங்க அதெல்லாம். இப்பதான் எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் வானொலியை கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாரு,
0: சத்தம் போடுறாரு.
1: இருந்தாலும் நான் வேலை தடப்படல, உங்களுக்கு கரெக்டா எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எங்க அப்பா எல்லாம் அப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எல்லாம் சினிமாவுக்கெல்லாம் விட மாட்டாங்க மேடம், எங்கேயும் போகமாட்டோம், நாங்க வானொலியை கேட்டுட்டே வேலையும் பார்ப்போம்.
0: இப்ப வீட்டு தோட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, இப்ப வீட்டு தோட்டத்துல வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் போட்டிருப்பீங்க. இப்ப அதை வந்து மண் அணைக்கணும், அதுக்குரிய விதை கொடுக்கணும், விதைக்கு அப்புறம் வந்து களை எடுக்கணும், களை எடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த டைம் வந்து காய்க்கும் பூக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இதை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்தமா நம்ம பாதுகாக்கணும். இப்ப ஒருவேளை மாடி தோட்டமோ அல்லது மாடி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு தோட்டம் போடலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்?
1: எங்க அப்பா செய்யறத நான் பாத்திருக்கேன்.
0: என்ன பண்ணுவாங்க?
1: நல்லா மம்பட்டியை வச்சு நல்லா நோண்டி விட்டு நல்லா பார்பாரா எடுத்து

0: அதுல விதையெல்லாம் போடுவாங்க. நானும் போட்டிருக்கேன், அது மாதிரி செய்யலாம். பெரும்பாலும் ஆட்டு உரம் தான் நாங்க நிறைய போட்டிருக்கோம். ஆடுங்கெல்லாம் ரோட்ல சாணி போடும்போதுதான் பொறுக்கி கொண்டாந்து போட்டுருவோம், அது நல்லா காஞ்சிரும், அதை நுணுக்கி போடுவோம். வேற எதுவும் நான் போட்டதுல எனக்கு தெரிஞ்சு.
1: வீட்டை சுத்தி என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கீங்க?
0: ஒத்திக்கி இருக்கும், அதனால எங்க வீட்டுல இல்ல, எங்க தோட்டத்துல நாங்க போட்டிருக்கோம். அதான் மிளகா போட்டிருக்கோம், பாவக்காய் போட்டிருக்கோம், தென்னை மரம் இருக்குது, அது வெண்டைக்காய் போட்டிருக்கோம், கொத்தரங்காய் போட்டிருக்கோம், இதெல்லாம் போட்டிருக்கோம். வீட்டுக்கும் எடுத்து வந்து
1: கொடுத்துட்டு
0: விற்பனைக்கும் கொடுத்து.
1: இப்ப விற்பனைக்கு வந்து யார் வந்து வாங்கிட்டு போவாங்க?
0: இல்ல, இவரு கொண்டாந்து கேட்டரிங்ல கொடுத்துருவாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. மேடம் அவங்க வந்து கல்யாண ஆர்டர் எல்லாம் எடுக்கிறாங்களா, அதனால அவங்க வாங்கிக்குவாங்க. பச்சை மிளகாய் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துரும்.
1: வானொலியில நீங்க முதன் முதல்ல பேச ஆரம்பிச்சீங்க இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: என்ன நிகழ்ச்சிக்கு நீங்க பேசுறீங்க, என்ன பதில் உங்களுக்கு வந்து கிடைச்சது? இல்ல,
0: ரொம்ப நாளா பேசணும்னு எனக்கு ஆசை, அதான் அச்சம் இருந்துச்சு மேடம். ஏன்னா போன்ல பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி என்ன சொல்றாங்களோ ஏது சொல்றாங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் தைரியமா அங்கேறு உலகத்துலதான் பேச ஆரம்பிச்சேன், மரியா மேடத்துலதான் அதுவும் பேச ஆரம்பிச்சேன். சென்னு போட்டேன், போட்டு முதல்ல நம்பர் எழுதி வச்சு முதல் முறையா போட்டேன். முதல் முறையாவே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப வந்து நான் கேட்டேன், அந்த மாதிரி முதல் முதலா இப்பதான் பேசுறேன் அப்படின்னு, உங்களுக்கு எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டாங்க. அப்ப திரிசூலம் படத்துல இருந்து திருமாலின் திருமாரின் அந்த பாட்டை கேட்டேன். கேட்டுட்டு போய் அடுத்த வீட்டு எல்லாம் கூட்டு வந்துட்டேன் மேடம். நான் கேட்ட பாட்டு வந்துருச்சு வானொலியில, கேளுங்க கேளுங்கன்னு அவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி நான் கேட்டதோ இல்லாம என் பிள்ளைங்களையும் வானொலி கேட்க வச்சோம். அதுங்க ரெண்டும் எல்லாத்துலயும் பேசும் நிகழ்ச்சியில எல்லாம்.
1: ஒரு நேயரா உங்களை நாங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலைதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு நாள் வேலைக்கு போனா ஒரு 300 ரூபாய் கிடைக்கும், வந்து 200 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லா விவசாய பெருமக்களும் நினைக்கிறது அதுதான். ஆனாலும் உங்க கணவர் உங்களை வந்து வீட்டுல வச்சு அழகா வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த கஷ்டங்களை நீங்க வந்து அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக கண்ணுங்கருத்துமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஐயாவோட ஊர் வந்து அதே தான், வேங்கராங்குடி தான்.
0: இல்ல, மருங்குளம் பக்கத்திலேயே.
1: மருங்குளம்
0: எங்க அப்பா ஊர் தான், வேங்கராங்குடியாடு. அவர் ஊர் வந்து மருங்குளம் கிராமம்.
1: சரிங்க,
0: அவங்க அங்கதான் எனக்கு கல்யாணம்.
1: எப்படி இருக்கு கிராமத்து வாழ்க்கை? எப்படி இருந்து?
0: அது சூப்பரா இருக்கும் மேடம்.
1: என்ன பண்ணுவீங்க அங்க?
0: பஸ்ட் போகும்போது கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னா வந்து இங்க தஞ்சாவூர்லயே இருந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பஸ்ட் பிடிக்கலதான். அதுக்கப்புறம் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு அப்படியே இருந்தேனா. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டோம், அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல, அப்படியே ஓடிடுச்சு மேடம். அவரு வந்து மருங்குளத்துல இல்ல, அவர் கோயம்புத்தூர்லதான் இருந்தாரு. அவர் வந்து 14 வயசுல அந்த ஊரை விட்டு போனவர் மேடம்,
1: மருங்குளத்துல இருந்து.
0: ஆமா, ஓட்டுநர் ஆகி அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
1: இப்ப ஓட்டுநர் அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். காலையில போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில இறங்குறாங்களோ இல்ல சாயந்தரம் இறங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப அவசியமானதா இருக்கும். அந்த ஓட்டுநர் அவங்க வந்து இன்னைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்றப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
0: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மேடம், ஆனா நம்பிக்கை தானே. அவர் வந்து இது ஹார்பருக்கு எல்லாம் போவாரு, லோடு ஏத்தி கொச்சின்னு தூத்துக்குடி இதுக்கெல்லாம் போவாரு.
1: அப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகும் இல்லையா?
0: ஆமா, ஒரு வாரம் கூட ஆகும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப லாங்ல எல்லாம் போனதில்ல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துருவாரு.
1: போயிட்டு ரெண்டு நாள்ல ஒரு நாள்ல வந்துருவாரு?
0: ஒரு நாள்லயே வந்துருவாரு மேடம்.
1: சரி, அந்த ஒரு நாளுமே வந்து இப்ப வீட்டுல உங்கள்ட்ட இல்ல அப்படின்றப்ப நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தெரியாத ஒரு ஊர் கோயம்புத்தூர் போய் இருந்திருப்பீங்க இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நீங்க கடைபிடிச்சு?
0: இல்ல, பக்கத்துல எல்லாம் கடை இருந்துச்சு மேடம். பாப்பாவை கூட்டிட்டு நான் போயிருவேன், வாங்கிடுவேன். போன் பண்ணி அப்பப்ப அது கேட்டுக்கும், நீ எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க, அது மாதிரி கேட்டுக்கிட்டு தைரியமா தான் மேடம் இருந்தேன்.
1: அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்கீங்க.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ஐயா, கோகிலா மேடம், எல்லாத்துக்கும் நன்றி மேடம்.
1: நன்றி.
2: கிராமம் நகரம் என எல்லா இடங்களிலும் ஒலிக்கக்கூடிய இந்த வானொலி மக்களோட மனசுல நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைச்சிருக்கு அப்படிங்கறது தஞ்சாவூர் கிரகலட்சுமி அவங்களோட அனுபவங்களை கேட்கும் போது நமக்கு நல்லாவே புரியுது. சோகமா இருந்தா சிரிக்க வைக்கிறதும் இதுதான், சலிப்பு வந்தாலும் சந்தோஷம் தர்றதும் இதுதான். எப்பவும் இணைஞ்சிருப்போம் வானொலியோடு, இருந்திடுவோம் மகிழ்ச்சியோடு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. 14வது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் சிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நாட்டின் எஃகு துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 ஆண்டிலிருந்து உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டது தெரிவித்தார். பெரம்பலூரில் போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் திரு சிந்தியா தெரிவித்துள்ளார். பல்கேரியா சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரிஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் பிரிஜ்வால் இணை ஜப்பான் இணையை 6-2, 3-6, 10-5 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: மதிய நேரத்து வெயிலையும் மறந்து மனசு நனைக்க வந்திருக்கும் இசை தூரல் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். கடிகாரத்துல முள்ளு 3 மணியை காட்டும் போது உங்க வீட்டுக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் இந்த இசை தூரல் ஆரம்பமாகுதுங்க. இந்த கிரீர்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ரொம்ப யதார்த்தமாவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறப்பதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தேடி வரும். இப்படித்தான் வாழணும்னு நாம போடுற கணக்குகளை விட வர்றது வரட்டும், பாத்துக்கலாம்னு யதார்த்தமா வாழ்றதுல ஒரு தனி சுகம் இருக்குங்க. இசைத்தொழில் நிகழ்ச்சியில நேர்களோட கடித பெட்டிய திறக்கிற நேரம்பா. இன்னைக்கு நம்ம போஸ்ட்மேன் அண்ணன் கொண்டு வந்து சேர்த்த கடிதங்களையும் நம்ம மெயில் பாக்ஸ்ல வந்து குவிஞ்ச மின்னஞ்சல்களையும் நம்ம நேர்கள் இந்த FM பத்தி நம்ம நிகழ்ச்சிகளை பத்தி என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னவெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? கூடவே உங்க அறிவுக்கு விருந்தாக சில குட்டி தகவல்களும் இருக்கு. இணைஞ்சிருங்கள் திருச்சி FM பிரெயின் போ 102.1.
1: ஒரு கணம் போதும்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இணைவிருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சரி, எடுத்த உடனே கரிதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான முதல் சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா? பொதுவா விலங்குகளோட நாக்கு பிங்க் நிறத்துல தான் இருக்குமாங்க, அதாவது இளஞ்சிவப்பு நிறத்துல. ஆனா ஒட்டக ஜீவிங்களோட நாக்கு நீலம் அல்லது ஊதா நிறத்துல இருக்குமா? அது ஏன்னு தெரியுங்களா?

மரத்தோட உச்சியில இருக்கிற இலைகளை நாள் முழுக்க சாப்பிடும்போது சூரிய ஒளியால அதோட நாக்கு தீந்து போகாம இருக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு கவசம் தாங்க இந்த அடர்ந்த நிறம். அது மட்டும் இல்லைங்க, அதோட நாக்கு 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குமா. என்ன ஒரு இயற்கையோட விந்தை பாத்தீங்களா. நம்ம கைக்கு கிடைச்சிருக்க முதல் கடிதம், கடிதம்னு சொல்ல முடியாது கடிதங்கள்னு சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5 நாளுக்குள்ள கடிதத்தை வந்து ஒன்னா எழுதியிருக்காரு நம்ம அன்பு நேயர். யாரு எங்கிருந்துன்னு பார்க்கலாமா. திருச்சி சங்கிலாண்டபுரத்திலிருந்து ஆர் மணிமேகலை ராஜா, பிரபு பத்மஸ்ரீ திருமூர்த்தி மகாதேவன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 14ஆம் தேதி அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில்

என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 14 தேதி அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் யோகா நேயர்களோடு உற்சாகமாக பேசி பாடலையும் வழங்கினார், வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அன்று வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில 3 அறிவிப்பாளர்கள் வந்தாங்க. நிகழ்ச்சி கலை கட்டியது மரியா மேடம், லோகநாதன், இன்னொரு அறிவிப்பாளர் பெயர் தெரியலன்னு சொல்லிக்கோங்க, அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். இவர்கள் கூட்டணி அருமை, விளையாட்டும் செம்ம சூப்பர், பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று பொன்மாலையும் மிக அழகான பாடல்களை கொடுத்தார் அறிவிப்பாளர் லோகநாதன். 15 தேதி அன்று காலை வசந்த அழைப்பு மிக அருமை, வாழ்த்துக்கள் வானொலிக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று ரோஸ்லின் மேடம் நேயர்கள் விருப்ப பாடலை தனது அழகான குயில் போன்ற குரலால பேசி வழங்கினார்கள் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் ரோஸ்லின் குயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 தேதி அன்று மங்கையர்களங்கம் நிகழ்ச்சியில் புவியின் புதல்வி தரணி மேடம், வயது முன்னேற்றத்திற்கு ஒரு தடையா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியோட வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதினாறாம் தேதி அன்று வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில கௌதமன் சாரும் கலையரசி மேடம் கூட்டணியில தமிழோடு விளையாடு சூப்பரா இருந்துச்சுங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று பொன்மாலை பாடலை வழங்கிய கௌதமன் சார் அருமையான பாடலை வழங்கினார்கள், அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பதினேழாம் தேதி என்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியின் புவியின் புதல்வி தரணி மேடம் நேயர்களிடம் நிலாச்சோறு சாப்பிட்ட அனுபவம் பற்றி கேட்டார், தோழிகள் அழகாக பேசினார், அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதற்கான பாராட்டுகளையுமே தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று புவியின் புதல்வி கடிதம், மின்னஞ்சல், பாடல் என அனைத்தையும் கொடுத்தார், அதுவும் மிக அருமையாக இருந்தது, அதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பதினெட்டாம் தேதி அன்று காலை வசந்த அழைப்பில் கர்ப்பப்பை பிரச்சினை பற்றி நிறைய தகவல்கள் தந்தார்கள், டாக்டர் செந்தில்குமார் உடன் உரையாடிய அறிவிப்பாளர்களும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அன்று உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்களுக்கு பிடித்த பாடலை கொடுத்த அறிவிப்பாளர் சாந்தி அம்மாவுக்கும் இனிமையாக பேசி வழங்கினார்கள் அப்படின்னு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் தண்ணீரை பற்றிய விளக்கங்களையும் அழகாக சொன்னார், அந்த சுரேஷ் சாருக்காகவும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்று குழுக்கெழுத்து போட்டி செம்ம சூப்பர், லோகநாதன் சார் யோகா மேடம் கூட்டணியில விளையாட்டுகள் அருமையாக இருந்தது, விளையாடிய நேயர்களும் பதில கொஞ்சம் பின்வாங்கினாலும் ஒவ்வொரு நேயரும் சொல்லிட்டாங்க, வாழ்த்துக்கள். அன்று காலை 10:30 ஆலய உலா நிகழ்ச்சியில் ஆவுடையார் கோவில் தேரோட்ட திருவிழாவில் நிகழ்ச்சி வர்ணனை அருமையாக இருந்தது, நிகழ்ச்சியை வர்ணனையாளராக இருந்த அழகுபடுத்திய விஜயலட்சுமி மேடம், சாந்தி மேடம், கோபாலகிருஷ்ணன் சார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும், கூடவே இயக்குனர் வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 22 தேதி அன்று ஆலய உலா நிகழ்ச்சி அருமையிலும் அருமை, ஆன்மீக அன்பாளர்களுக்காக சிவன் கோயில் நிகழ்ச்சிகளை தேடி தேடி கண்டுபிடித்து ஒளிபரப்பு செய்யும் எங்கள் செல்ல பண்பலைக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் நன்றிகள்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில உற்சாகமான பேச்சாளர் மரியா மேடம் நேயர்களிடம் அழகாக பேசி பாடலை வழங்கினார், அன்று பொன்மாலை பொன்னான மாலையாகவும் இருந்தது, லோகநாதன் சார் வழங்கிய பாடல்களும் நன்றாக இருந்தது, வாழ்த்துக்களையுமே அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா ஒரு கடிதம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோலை கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி இவருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17 தேதி அன்று

மாலை 5 மணிக்கு அட்டகாசமான பாடல்களுடன் வந்த பொன்மாலை, அதிலும் அனைத்து பாடல்களும் கேட்கும்படியாகவும் இருந்தது. மாலை பொழுதில் மனம் மயக்கியும் சென்றது. அன்றைய பாடல்கள் பாடல்களை வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடல்களை கவிதை மாலையாக கானங்களையும் அனுப்பி வைத்த எங்கள் அன்பு சகோதரிக்கும், அதாவது அன்னைக்கு அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு வந்த காலை மலர், காலை வேளையில் கலகலப்பான பாடல்களுடன் காலை செய்திகள் மற்றும் காய்கறி விலை நிலவரம் மற்றும் வேளாண்மை செய்திகள், உள்ளூர் செய்தி முதல் வெளிநாட்டு செய்தி வரை வீட்டிலிருந்தபடியே கேட்டு மகிழ்ந்தோம். படித்த நமது அகில இந்திய வானொலிக்கு பாடல்களையும் செய்திகளையும் கொடுத்த அன்பு சகோதரிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. அன்று மாலை 5 மணிக்கு வந்த பொன்மாலையில், மாலை சூரியன் மண்ணின் விழும் நேரத்தில் பொன்மாலை பொழுதில் பொன்னான பாடல்களை பொருத்தமான கவிதைகளுடன் கானங்களையும் அனுப்பி வைத்த எங்கள் அன்பு சகோதரிக்கும் படைத்த நமது அகில இந்திய வானொலிக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்த்துடலாமா? நம்ம விண்வெளிக்கு போறப்ப விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் போது அவங்களோட உண்மையான உயரத்தை விட 2 அங்குலம் உயரமா இருப்பாங்களாம். ஆமாங்க, விண்வெளியில புவியீர்ப்பு விசை இல்லாததால அவங்களோட முதுகெலும்புல உள்ள குருத்தெலும்புகள் விரிவடையுமா. ஆனா பூமிக்கு வந்து கொஞ்ச நாள்ல அவங்க பழைய உயரத்துக்கே வந்துடுவாங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குதானே?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

கேட்டிருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல்ங்க. இசை தூரல்ல மடல்கள் படிச்சாச்சு, கடிதங்கள் படிச்சாச்சு, அடுத்து சுட சுட மின்னஞ்சல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒன்னொன்னா பாக்கலாம். இப்ப யாரு எங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, திருச்சி குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. நேற்று வண்ண கோலங்கள் வண்ணமயமாக மிளர்ந்தது. பூமி பந்தில் வேறெங்கும் இல்லாத இசை, கௌதமனின் அழகிய குரல் உடன் அதிபதி கீர்த்திகா அருமையாக உரையுடன் நடத்தினார்கள். தமிழோடு அழகாக இயல்பாக விளையாடினார்கள். சில புது நேயர்களும், கௌதமன் வந்தால் மட்டும் நேரம் கால்களில் சக்கரத்தை கட்டி ஓடுகிறது, திரும்பி பார்ப்பதற்குள் மணி 5 தொட்டது, வெகு இயல்பான நிகழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் முத்தான பாடல்களும் கௌதமனும் சரவணும் கொடுத்த முத்து முத்தான தகவல்களும் சிறப்பாக இருந்தது. சின்ன தம்பி பெரிய தம்பி பட பாடல் ஒரு காதல் என்பது அருமையாக இருந்தது. எஸ்பிபி ஜானகியோட குரல்களே ஒரு தனித்துவம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான நதியா நினைவில் வந்தார். நிகழ்ச்சி ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி இனிச்சிச்சு. வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அறிவிப்பாளர் கௌதமனுக்கும் சரவணனுக்கும். அன்று இரவு சரவணன் கௌதமன் வழங்கிய பாடல்கள் கேட்டோம். இருவரோட கெமிஸ்ட்ரியும் நன்றாகவே இருந்தது. பாடல்களையும் உரையாடல்களும் தகவல்களும் அருமையா இருந்தது. சிம்ரன் ஓடிக்கொண்டே நடித்தால் சிம் ரன் என்று பெயர் வந்ததோ என்ற நகைச்சுவையும் அருமையா இருந்தது. பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. கீழ் ஆண்டார் வீதி சண்முகம் ராஜலட்சுமி இவர்களோட கடிதத்தை தான் இப்ப வாசிச்சோம். அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து தேவி நீதியரசன். நம்மளோட தேவி நீதியரசன் 10 மணிக்கு வந்து ஆட்டம் போடு போடு ஆட்டம் போடு சூப்பரான பாடல்களும், 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் கேட்க கேட்க இனிமையாக இருந்துச்சு,

பாடல் கேட்ட அனைவருக்கும் நன்றி. மங்கையர் உலகத்துல அதைவிட சூப்பரான பாடல்களும் அருமையான குரல்களும் இருந்தது. 1 மணிக்கு மதுரை கீதம் தேன் கிண்ணம் போல இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 3 மணிக்கு இசைத்துறல் பாடல்களும் அருமை. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் சூப்பர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது அதைவிட தேனா இனித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சி குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி அம்மாவோடது தான். நேற்று இறந்த கால நினைவில் இன்றைய நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, 1 மணி நேரம் இரவின் மடியில் என் வானொலி பெட்டியோட இணைந்திருந்தேன் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. கௌதம நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினாலே ஒரு தனி சிறப்பு தான் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. நேயர்கள் தேர்ந்தெடுத்த அரிதான பாடல்களை காற்றலையில் கலக்க விட்டார் கௌதமன். பெரம்பலூர் நிறைமதி கேட்ட தவப்புதல்வன் பாடலும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி முடிதே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல வேறு வழி இல்லாம தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதமன் சாருக்கு திரும்பவும் வாழ்த்துக்களை கூறியிருக்காங்கம்மா.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

கிராமத்திலிருந்து செந்தில்நாதன், ஜியா விவேகானந்தன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்களோட 100வது பிறந்த நாள் சிறப்பு பட்டிமன்றம் கேட்டேன், ரசித்தேன், சுவைத்தேன், வழங்கிய திருச்சி பண்பலைக்கும் நன்றிகள் பல பல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில் தகவல்கள் பாடல்கள் சிறப்பாக இருந்தது. நேர்களின் வண்ண மடல்களும் தெளிவாக வாசித்த யோகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி விளையாட்டு எளிய குறிப்புகள் மூலம் பதில் கண்டுபிடிக்க வைத்த லோகநாதன் சார் யோகேஸ்வரி மேடம்க்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அம்மா தஞ்சாவூர்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா நம்மளோட சமூக வலைதளம் பக்கங்களை பார்த்துட்டு, சென்னையிலிருந்து மகிமை தேவன் அப்படிங்கிறவங்க, ஐயா அவர்களுக்கு வணக்கம். யூடியூபில் முயல் வளர்ப்பை பற்றி வீடியோக்களை பார்த்தோம், எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போது நானும் அதை வளர்த்து கொண்டிருக்கிறேன். முயல் நல்ல ரேட்டுக்கு போகிறது, எங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்குது. ரொம்ப நன்றி. முயல் வளர்ப்பை பற்றி பேசிய அள்ளித்துறை ஏ ரத்னகுமார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா துவாக்குடிமலை பவுலின் மைக்கேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம். நேற்று காலை போடு ஆட்டம் போடு இருபட பாடல்கள் அருமை, மாலை வண்ணக்கோலங்கள் ஒரு வார்த்தை இரு அர்த்தம் விளையாட்டு சிறப்பாக இருந்தது. அடி என்ற சொல்லுக்கு அளவுகோல் அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு நேயர் சொன்னது ரொம்ப இயல்பா இருந்தது. கௌதமன் அவர்கள் சொன்னதை ரசிச்சு கேட்டோம். மூவர் கூட்டணியும் சிறப்பு. வாழ்த்துக்கள். பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். இது இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா மின்னஞ்சல்கள் பார்க்கலாங்க. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, ஆல்பர்ட், ஃபாத்திமா, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி, இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆனந்த ராகத்தில் பக்தி பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். 7 மணிக்கு காலை மலரில் பாடல்கள் சிறப்பு. தமிழமுதத்தில் பேராசிரியர் அவர்கள் கூறிய ஆசிரியர் மாணவர் கதை மனதை கவர்ந்தது. 8:50 தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவலில் அறிவை பற்றிய விளக்கம், அதில் உள்ள பலதரப்பட்ட பிரிவுகள் பற்றிய தகவல்கள் ஆச்சரியத்தை அளித்தது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்றும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. 8 மணிக்கு இதயராகத்தில் புத்தம் புது பாடல்களையும் கேட்டு ரசித்தும் சிறப்புடன் தொகுத்தளித்த அறிவிப்பாளர் சகோதரிக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 22ஆம் தேதி காலையில் இதே ராகத்தில் புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

நாட்களுக்கு பின் 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா பயிர் பற்றிய நிகழ்ச்சி சிறப்பு முதல் அலைவரிசையில் ஒளிபரப்பானது. மருத்துவரின் யோகா பற்றிய விளக்கங்களும் அதன் பயன்கள் கேட்பதற்கு மிக அருமையாக இருந்தன. மருத்துவர் அவர்கள் கூறிய வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கையே உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து மிகவும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போட ஆட்டம் போடு பாடல்கள் எல்லாம் உண்மையிலே ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்களாக இருந்துச்சு, அதிரடியாகவும் இருந்தது. அடுத்து வந்த உங்களோட நாங்கள் மங்கையர் உலகம் மதுரகீதம் நிகழ்ச்சியோட பாடல்கள் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் சிறப்பாக நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்களான சகோதரி அபிராமி நீலவணன் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர் துர்கா தேவி தன்வீக் சந்த்ரு விஸ்வா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று மதியம் 1 மணிக்கு மதுரகீதம் கேட்டும் காலத்தை வென்ற காவிய கானங்கள் நேர்கள் கைவனத்தில் எழுதிய மடலை அறிவிப்பாளர் அவர்கள் வாசிப்பதில் இனிமையாக இருந்தது. வந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. வழங்கிய திருச்சி பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்களா. பொதுவாக பறவைகள் பாடுறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உலகத்திலேயே ஒரு விசித்திரமான பறவை இருக்கு, அதோட பேர் லயர் பேர்டாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த பறவைக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டுங்க. அது காட்டில் கேட்குற எந்த சத்தத்தையும் அப்படியே அச்சு பசகாமல் மிமிக்ரி பண்ணிவிடுமா. மற்ற பறவைகளோட சத்தம் மட்டும் இல்லைங்க, காட்டுக்குள்ளே மரம் வெட்டுறவங்க வச்சிருக்க செயின்ஸ் சத்தமாக இருந்தாலும் சரி, காரோட அலாரம் சத்தமாக இருந்தாலும் சரி, நாய் குறைக்கிற சத்தம், ஏன் மனிதர்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிற கிளிக் சத்தத்தை கூட அப்படியே அச்சு அசலாக பிரதிபலிக்குமா. உலகத்தோட மிக சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் போல இந்த பறவை, கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்லங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 3:55 ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பார்க்கலாம், யாரு எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா,

லால்குடியில இருந்து வரதராஜ நகர் ராஜேந்திரன் எழுதியிருக்கிறாங்க. 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேர்களோட கடிதங்களும் இனிமையான பாடல்களும் அருமையான தகவல்களும் இடம்பெற்றன. அறிவிப்பாளர் பொறுமையாகவும் தெளிவாகவும் நிகழ்ச்சியை தொகுத்தளித்தார். நிகழ்ச்சி 1 மணி நேரம் என்றாலும் எதை கேட்பது எதை விடுவது என்றே தெரியலங்க. எனது கடிதம் படித்ததற்கும் எனக்கு பிடித்தமான பாடல்களை ஒளிபரப்பியதற்காகவும் நன்றி தெரிவிப்பதா, இல்லை சுவாரஸ்யமான தகவல்களை தந்ததுக்காக பாராட்டு தெரிவிப்பதா அப்படின்னு தெரியல. நிகழ்ச்சி முழுவதும் நேர்கள் விருப்பும் அம்சமாக திகழ்ந்திருந்தது. மொத்தத்தில் இசைத்தூரல் நிகழ்ச்சி நேர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தது.

அடுத்ததாக சேலம் மாவட்டம் ஆரி கவுண்டன் நகர் சிவம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா 21ஆம் தேதி அன்னைக்கு 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் நாகை எம்பி வீரப்பா அவர்கள் எழுதிய செல்லமை நாடகம் கேட்டேன். செல்லமாக வளர்க்கும் குரங்கோடு போராடும் குடும்ப தலைவரின் அவஸ்தைகள் நகைச்சுவையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காட்டில் சுதந்திரமாக வாழும் குரங்க வீட்டில் வளர்க்க தெரிந்த மகனுக்கு பெற்ற தந்தையை வீட்டில் வைத்து வளர்க்க தெரியவில்லையே என்ற தந்தையின் வார்த்தைகள் நெகிழ்வாக இருந்தன. நாடகமும் நாடக அமைப்பும் சிறப்பாக இருந்தது. நாடகத்திற்கும் எஸ் ஜான்சன் அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க.

நேயர்களோட கடிதங்களும் மின்னஞ்சல்களும் அதோட சில குட்டி தகவல்களும் இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில ரொம்ப அழகாவே போச்சு. கடிதம் மற்றும் மின்னஞ்சல் அனுப்பின எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, உங்களுடைய கடிதங்களும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 அப்படிங்கிற எங்களுடைய முகவரிக்கு கடிதங்களாகவோ அல்லது airthirichi@gmail.com என்கிற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கோ நீங்க மின்னஞ்சலாகவோ அனுப்பலாங்க. மதிய பொழுது ஆரோக்கியமாகவும் இனிதாகவும் அமையட்டுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. கேந்திரிய வித்யாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டித் திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்பட்டது. தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்களை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் தரிசனத்திற்கென டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்தவொரு முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். திருப்பத்தூரில் உலக போதைப் பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சார்பில் அனைத்து சுகாதார திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. திருச்சி கீழரசன் சாலை அருள்மிகு பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை மகா அபிஷேகமும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது. தொடர்ந்து இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெறும். சென்னையில் நடைபெறும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக 135 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இலங்கை சற்று முன் 17 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 105 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:04 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
0: கடிகாரத்துல முள்ளு 4 காட்டும் இந்த வேலையில வழக்கம் போல உங்களோட அடுத்த 1 பயனுள்ளதாவும் சுவாரஸ்யமாவும் கழிக்க நாங்க 3 இன்னைக்கு தயாரா இருக்கிறோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில தினந்தோறும் மாலை வேலையை உற்சாகப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விளையாட்டை நாம விளையாடி வரோம். அந்த வகையில இன்னைக்கு புதன்கிழமைனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன
5: என்ன என்ன விளையாட்டு.
0: 5:1
6: இருக்கும்ல?
0: ஆமா,
6: அதனால வந்து 5:1 வச்சுக்கலாம்.
5: 3
6: கேள்வி கேட்டுக்கலாம்.
0: சரி. இன்றைய இந்த சுவாரஸ்யமான பகுதியில எங்களோட இணைந்து விளையாட நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உடனே உங்களோட தொலைபேசி எடுங்க. எங்களோட நேரலையில நீங்க பேசணும் அப்படின்னா 0431 இந்த திருச்சியோட முன் இணைப்பு என்னோட 240-102-1 இது வந்து வழக்கமான நேயர்களுக்காகவும், 0431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும் இங்க காத்துக்கிட்டே இருக்கு. தொலைபேசியை எடுங்க, தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட நேரலையில பேசுங்க.
5: அஞ்சுக்குள்ள ஒண்ணு என்னன்னு நேயர்கள் வந்து சொல்லணும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா எங்க கையில ஒண்ணுமே இல்லையே.
6: ஒண்ணு வந்து ஃபன்னு தான் வழக்கம் போல.
5: ஒண்ணு ஃபன்னு என்ன ரைமிங்கா இருக்கு.
6: ஆமா. ஒண்ணு ஃபன்னு, ரெண்டு வந்து டேல், அதாவது டபுள் ஆக்டிங் பண்ணிருக்காங்கல்ல நடிகர் நடிகை எல்லாம்.
5: மூன்று வேடங்கள் நடித்த அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாமே. இன்னைக்கு
6: 3 நம்ம
0: ரெண்டு சம்பந்தப்பட்டது
6: அது என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்கள் வந்து நம்பர் தேர்ந்தெடுக்கிறப்ப சொல்லுவோம்.
5: இன்னைக்கு வந்து அறிவிப்பாளர்களா 4 வண்ண கோலங்களில் இடம்பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு
6: சொல்லலாம், அதை கூட வைக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா 4 வந்து அதாவது ஒரு ஒரிஜினல் நேம் ஒன்று இருக்கும் ஒரு ஊருக்கு. கோயம்புத்தூர் சொன்னோம்னா கோவன்புத்தூர்ங்கறத அவங்க சொல்லணும். கோவன்புத்தூர்னு இருந்த ஊர் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா
5: கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லிடக்கூடாது,
6: கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் 5 அது உங்களோட பேட்டர்ன் தான். 5 5
5: நேர்களே ரெடி ஆயிவாங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு, அறிமுக நேர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246-102-1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ்

0: ஓட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
0: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
0: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
8: வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு வந்து 5 ஒன்னு, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டோம். அதை வந்து விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. யார், எங்க இருந்து, எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு பாத்தரலாம்.
7: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
9: நேயர் வந்து ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு நமக்கு. அப்படிதான் சவுண்ட் கேக்குது நமக்கு.
7: சரி சரி சரி, அடுத்ததா ஒரு இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, இவங்க அதை பேசுறாங்களான்னு பாக்கலாம்.
9: வணக்கம்.
10: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அறிவிப்பாளர் அன்புள்ள அப்பாஸ் கான் மற்றும் சர்ப்ரைஸ் சபீனா மீரா. கடைக்குட்டி சிங்கப்பெண் யார் என்று தெரியவில்லை, பெயர் அப்புறம் சொல்லவும். அனைவருக்கும் நேரில் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
9: எங்க பேரை மறந்துடுறீங்களோ இல்லையோ, உங்க பேரை நீங்க ரொம்ப சரியாவே சொல்லிடுறீங்க.
10: இல்ல, அந்த புதிய அறிவிப்பாளர் பெயர் சரியா தெரியல எனக்கு.
9: பழைய அறிவிப்பாளர் பெயரை நீங்க சரியா சொல்லல.
7: நல்லா பண்றாங்க. பழைய அறிவிப்பாளர் அவங்க கிடையாது, அப்பாஸ் கான் சார் இல்ல.
10: ஆ, கொஞ்சம் ரொம்ப கம்மியா கேக்குது, நான் ரேடியோ கொஞ்சம் வச்சுக்கிறேன், அப்புறமேட்டு கம்மி பண்ணிடுறேன்.
9: அப்படியா, சரிங்க.
8: இந்த மூவர் கூட்டணியில இருக்கிறவங்க வந்து கௌதமன், சரிங்களா?
10: ஓ சாரி சாரி, எப்போதுமே எனக்கு அந்த கௌதமன் ஐயா, அப்புறம் வந்து ஆண்டனி சுரேஷ், அப்பாஸ் கான், மூணு பேர் குரல் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பரவாயில்ல,
8: கன்ஃபியூஷன் தொடக்கத்திலே இருந்தா இன்னும் கேமுக்குள்ள எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும்.
10: அது முயற்சி பண்ணுவோம். இன்னொரு பெண் அறிவிப்பாளர் பேர் சொல்றா சிறப்பா இருக்கும்.
7: என்னோட பேர் வந்து அனிஷா.
10: வாழ்த்துக்கள். ரைட்,
7: நன்றிங்க ஐயா.
8: சரி, நம்பர் சொல்லுங்க, நீங்க 5 ஒரு நம்பரை சொல்லுங்க.
10: 5 நம்பர் 1 சொல்லு.
8: 5
7: பாட்டெல்லாம் அருமையா இருக்கு. 5 நம்பர் கேட்டிருக்கீங்க. 5 நம்பர்ல என்ன காத்துட்டு இருக்கு?
9: 5 பாத்தீங்கன்னா, அது ராஜேஷ், நீங்க வந்துட்டு இங்கிலீஷ் காய்கறிங்க 5 செகண்ட் குள்ள சொல்லணும். நீங்க
8: இங்கிலீஷ் பொட்டேட்டோ,
10: பீட்ரூட், கார்பேஜ், காலிஃப்ளவர்.
7: கார்பேஜ்
8: கார்பேஜ் இல்ல, கேபேஜ்.
10: ஆ, கேபேஜ் கேபேஜ், மன்னிக்கவும்.
7: கார்பேஜ்னா குப்பை தட்டி.
10: ஆ, மன்னிக்கவும் மன்னிக்கவும்.
8: நீங்க காய் சமைச்சா குப்பையில போட்டுருவீங்களோ?
10: இல்ல இல்ல, அது அந்த 5 செகண்ட் பதிஷ்டத்துல கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன்.
7: பரவாயில்ல.
8: சரி, ரேடியோ வால்யூம் வந்து குறைச்சிட்டு பேசுங்களே. நீங்களே இப்படி பண்ணலாமா?
10: வாஸ்தவம் தான், உங்க டெக்னிக்கல் டீம் இன்ஜினியர்ஸ் சொல்லுங்க, அது இயர் பீஸ்ல ஒண்ணுமே கேட்கல.
7: சரி, அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ முதல்ல.
10: இப்ப குறைச்சிட்டேன்.
9: நிகழ்ச்சியோட முதல் நேரா வந்து ராஜேஷ் வந்தாரு.
8: நிறைவான
7: முடிச்சு வச்சிருக்காரு, இப்பதான் ஆரம்பிக்கும் போதே முடிச்சிட்டாரு. சரி, இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: நாலு மணி 22 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் அஞ்சுக்குள்ள ஒண்ணு. அதுல முதல் நேயர் வந்து 5 நம்பரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து இங்கிலீஷ் காய்கறிகளோட பெயரை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்ததா வரக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மூவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: திருச்சி திருவண்ணாமலை கோவில் மேலக்கண்டத்துல இருந்து மாலைக்கு பேசுறேன்.
3: மாலதி அம்மா, உங்களுக்கு என்ன நம்பர் இஷ்டமான நம்பர் சொல்லுங்க.
1: எனக்கு நம்பர் 3. ஆமாங்க சார்.
3: சரிங்க. இப்ப நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையிலும் 3 விதமான படைகள் இருக்கு. அந்த படை என்னன்னு நீங்க சொல்லணும். முப்படைகள்
0: என்ன?
3: முப்படை இந்தியாவோட முப்படை சொல்லுங்க என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட?
1: விமானப்படை.
0: கப்பற்படை.
3: சரி.
1: காலாட்படை.
3: கரெக்ட். சரிங்கம்மா. வழக்கமா இங்க குரல் பதிவுல வரது நீங்களே சொல்லிட்டீங்களா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்ட்டு? சரி சரி, பரவாயில்ல. அது உங்க வாய்ஸ் தானா?
0: என் வாய்ஸ் தான்.
3: இப்ப ஆக்சுவலா 4 கேட்டா நான் ஒரு இது சொல்லலான்னு பார்த்தேன். சங்க காலத்துல என்னென்ன படைகள் இருந்தது அப்படின்னு
2: முன்னாடியே சொல்லி மக்களுக்கு ரொம்ப எளிமையாக்குற மாதிரி எனக்கு தோணுது. முன்னாடியே ஒரு க்ளூ கொடுக்கறதுங்கிறது பேர்ல ஃபுல்லாவே அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
3: இல்ல அப்படிதான் வச்சிருந்தேன். இவங்க சொல்லிட்டாங்களா, க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணிட்டாங்க. 4 படைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன், அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இனிமே வர நேயர்களுக்கு வேற ஒரு நம்பர் கேட்க சொல்லி நம்ம வந்து கேட்டுக்குவோம்.
2: சரி, இனிப்புல இன்னொரு நேயர்

0: வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்மா.
0: உங்க வானொலி பெட்டியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, அப்பதான் உங்க குரல் வானொலியில கேக்கும்.
1: சொல்லுங்க மேடம்.
3: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: உறையூர், ஹேமலதா.
3: உறையூர்ல இருந்து ஹேமலதாமா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: என்ன நம்பர்மா உங்களுக்கு வேணும்? முதல் எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு, ரெண்டாவது எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு
3: வருதுன்னு,
2: மூணாவது எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு,
0: மூணாவது எறும்பு என்ன சொல்லுது?
3: மூணாவது எறும்பு அதே பதில சொல்லுதே, எப்படி? அதுதான் இங்க கேள்வி.
0: உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுதா?
1: எறும்புமே எனக்கு பின்னாடி வருது, எனக்கு பின்னாடி வருது.
2: ஆமா, இப்ப ஒன்னாவது எறும்பு சொல்லுது வாஸ்தவம், ஏன்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு எறும்பு வருது. ஒன்னாவது எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ரெண்டு எறும்பு வருதுன்னு சொல்லுது, ரெண்டாவது எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு, மூணாவது எறும்பு சொல்லுது எனக்கு பின்னாடியும் ஒரு எறும்பு வருதுங்குது. இது எப்படி? அது
3: ஒருவேளை வட்டமா சுத்தி போவாங்களா?
1: அப்ப மொத்தமா கூட்டி சொல்லணுங்கிறீங்களா?
2: மொத்தமா
3: சேரிங்க, பரவாயில்ல, ரொம்ப அழகா முயற்சி எடுத்திருக்கீங்கம்மா. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.
0: வானொலி பெட்டியோட அளவை குறைங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: தமிழ்செல்வி
2: அம்மா, நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு தான் நாங்க நம்புறோம்.
0: இதுக்கு இன்னொரு விடையும் இருக்கு. மூணு எறும்பு வட்டமா வந்தாலும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னொன்னு வந்துட்டே
3: தான் இருக்கும். இருந்தாலும் ஃபன் க்வெஸ்சன்ல அந்த எறும்பு என்ன சொல்லிருச்சாம்?
2: ஃபன்ல வந்து லாஜிக்லாம் பார்க்க முடியாது.
0: ஓ,
2: இது வந்து
3: ஆக மொத்தம் வந்து அந்த எறும்பு என்ன சொல்லிருச்சு?
2: அந்த எறும்பு வந்து பொய் சொல்லிருச்சு.
3: பொய் சொல்லிருச்சு. கரெக்ட். நீங்க வின் பண்ணிட்டீங்கங்க.
4: கௌதமன் சார்,
2: வணக்கம்மா. சொல்லுங்கம்மா.
4: எனக்கு ஏதாவது கேள்வி உண்டா?
2: உண்டு உண்டு. நீங்களா வந்து அழகா சிக்கறீங்க. என்ன நம்பர் உங்களுக்கு வேணும்? ஒவ்வொரு நேரம் சொல்றது நாங்க சொல்றத வச்சு நீங்க எடுக்கிறீங்க அழகா. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பேர் ஒண்ணு இருக்கும், அதுக்கு தற்போதைய பேர் வேற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணதுனால நம்ம நாட்டில் தமிழில் உள்ள பேரை வந்து அவங்க அவங்க இங்கிலீஷ்க்கு அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ்காரங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பாணியில் அந்த பேரை மாற்றிக்கிட்டாங்க. கேட்குதுங்களா?
4: நீங்கள் எந்த ஊர் கேட்குறீங்க?
2: இதான் டிராங்கோபார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இது ஏதோ ஸ்வீட் பேர் பார் இருக்கு, ஆனால் டிராங்கோபார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லணும்.
4: தரங்கம்பாடி சார்.
2: அருமைம்மா, அருமை தமிழ் செல்வி. பேருக்கு தகுந்த மாதிரி அழகா தமிழ்ல அழகா சொல்லிட்டீங்க.
4: Thank you sir.
2: நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு
4: நன்றி.
2: நன்றி.
3: நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: அசத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். நிச்சயமாக சொல்லலாம்ல,
1: சொல்லிக்கலாமா? சரி
0: சொல்லிக்கலாம். இன்னைக்கு வண்ண கோலங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபன்னு சொன்னோம், இந்த ஃபன்னு தான் ஜாஸ்தியாக நமக்கு, அந்த நெடி தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நேயர்களே, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆமா, ரெண்டாம் நம்பர் தான் என்ன கேட்காம இருக்காங்க,
1: சொல்லாம இருக்க நம்பர் ரெண்டு இருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்த எண்கள் சொன்னாலும் அதுக்குள்ளேயும் நாங்கள்
0: விளையாட்டு இருக்கு. நாங்கள் வந்து நிறைய வந்து கேள்விகள் வச்சிருக்கோம், நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லுங்க, சரியான பதில்களை சொல்லுங்க, அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
10: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: இணைந்திருக்கின்றோம். டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கொள்ள ஒண்ணு வந்து களை கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம்.
1: அஞ்சுல மூணு பெட்டியை திறந்துட்டோம் நினைக்கிறேன்.
2: என்ன
3: நம்பர் நீங்க சொல்ல போறீங்க?
0: என்ன அப்படின்னா குழப்பமா இருக்கு எங்களுக்கு, திடீர்னு
1: கேட்டுட்டீங்க சொல்றது.
3: என்ன படம் டக்குன்னு சொல்லிருவேங்க, ஆனா வந்து இரட்டை வேடங்கள் போது என்ன படம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, அப்படிதானே?
2: ஆமா மேடம். மேடம் இன்னும் இன்னொரு ரிக்வெஸ்ட், அந்த ஒண்ணுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்களா? எறும்புக்கு
3: சொல்லுங்க.
0: சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க,
2: பதில் வேணுமா வேண்டாங்க
0: சொல்லுங்க. சொல்லுங்க,
1: பரவாயில்ல கேப்போம்.
2: அதாவது ஒரு எறும்பு, அதுக்கு வந்து ஒரு எறும்பு போனா பின்னாடியே மற்ற எறும்புகளும் சேர்ந்து தொடர்ந்து துணி மாறாம இடம் மாறாம நேர போகும். அதனாலதான் அந்த மூணாவது எறும்பு எனக்கு பின்னாடி இன்னொரு எறும்பு வருதுன்னு சொன்னது. அதான் ஆன்சர் மேடம்.
0: சரிம்மா, சரிம்மா, சரி பரவாயில்ல.
3: ரொம்ப அழகா யோசிச்சு சொல்லிருக்கீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிங்க. அடுத்த
0: தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நம்ம வந்து ஃபன்னுன்னு சொன்னோம், ஒன்று ஃபன்னுன்னு. அந்த அந்த எறும்பு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மட்டும், நிகழ்வுகள் மட்டும் ஃபன்னாவே வந்துகிட்டு இருக்கு.
1: நம்ம மூணு பேர் உட்காந்துருக்கோம், மூணு எறும்பு வேற, என்ன பண்றது, எல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாவே போகுது.
3: இந்த இரண்டாவது நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வியை சொல்றதுக்காக இணைப்புல எதுவும் நேர் இருக்கிறாங்களா?
1: இதோ பார்க்கலாம்.
3: எனக்கு ஒரு இடைவெளி வேணுங்க. அந்த இடைவெளி கொடுத்தீங்கன்னா நிறைய, ரெண்டு படம் இருந்தாங்க, நாலு படம் கூட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேய ரெடியா இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வண்ணக்கோலங்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: இணைந்திருக்கின்றோம் ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல. வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு நம்ம வந்து நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். அடுத்து நேயர் இருக்காங்களா இணைப்புல?
1: இணைப்புல நேயர் இருக்காங்க.
2: நேயர் வந்து படம் பேர்லாம் எழுதிட்டே வந்திருப்பாங்க பாருங்களேன்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வெற்றி முகத்தோட சூர்யா இரட்டை வேடத்துல நடித்த ஒரு படம் ரெண்டு படம்
2: இல்ல அதுக்கு மேல தெரிஞ்சிருந்தாலும்
1: பாருங்க நேரம் நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய சொல்றாங்க, நமக்கே புதுசா இருக்கு.
0: அப்புறம்
2: நிறைய இருக்கு. நீங்க இந்த சுற்றுல வந்து வின் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு கேள்வி இருக்கு, இவங்கள்ட்ட கேக்கலாமா உங்கள்ட்ட கேக்கலாமா
0: அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம்.
1: ஒரு
0: படம் வந்தது அதுல மேலே இருக்கு பரவாயில்ல.
2: சரி, நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், தத்தமரத்துல இருந்து கணபதி பேசுகிறேன்.
0: கணபதி ஐயா, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் சொல்லுங்க.
4: 5.
0: நீங்க என்ன பண்ணுங்க, 5 கிரகங்களோட பேரை சொல்லுங்க.
1: என்னங்க 3-5 ஆயிடுச்சு.
4: செவ்வாய் பதான், புளுட்டோ, நெப்டியூன், சனி. ஹலோ
1: சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
1: ஞாயிறு
0: திங்கள் தவிர எல்லாத்தையும் சொல்லலாங்க. அவ்வளவுதான்.
2: இணைப்புல வந்து அவர் இணைப்பு கிடைச்சிருச்சு, ஆனா பேச வேண்டியவங்க பேச வரலையே அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அங்க ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா நீ பேசுறதாதான் நீ பேசணும், எதுக்குப்பா எனக்கு லைன் போட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அங்க ஒருத்தவங்க கேட்ட ரியாக்ஷன்.
0: நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் வரணும். நேயர்கள் வரட்டுனா நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லணும் எனக்கு, ஏன்னா என்கிட்ட கேள்விகள் இருக்கா. அம்மா
2: சரி, கேள்விகள் கேளுங்க
1: கேளுங்க கேளுங்க.
0: இப்ப வந்து உங்களோட அனிஷா, உங்களோட
2: சொல்லுங்க.
0: மறுபடியும்
2: மூணு பேருந்து போயிட்டு இருக்கு.

0: போயிட்டு இருக்கு.
1: சரி.
0: மூணு பேருந்துகள் போயிட்டு இருக்கப்ப ஒரு பேருந்து போற டைம்ல என்ன ஆயிடுச்சு, ஒரு பாலம் வந்து போ அந்த பேருந்துகள் போற வழியில ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலம் உடைஞ்சிருச்சு.
1: சரி,
0: முதல் பேருந்து அந்த பாலத்துல விழுந்துருச்சு. ரெண்டாவது பேருந்து விழுந்துருச்சு. ரெண்டாவது பேருந்து விழுந்துருச்சு. மூணாவது பேருந்து மட்டும் விழாம போயிடுச்சு, பாலத்தை தாண்டி போயிடுச்சு. அழகா
1: பாலத்தை தாண்டி, இப்படி உடஞ்ச பாலத்தை தாண்டிட்டாங்களா? ஸ்பைடர் மேனா இருப்பாங்களோ?
2: நேர்கள்ட்ட கேட்கலாம், நேர்கள்ட்ட கேட்கலாமே.
1: இல்ல, நான் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல.
2: கொஞ்ச நேரம் நேரம் எடுத்து அதுக்கப்புறமா திரும்பவும் நான் யோசிச்சு சொல்லட்டுங்களா?
1: ஒரு பாட்டை வேணா கேட்டு வந்துடலாம்,
2: கேட்டுட்டு வந்துடலாமே. முதல்ல ஒரு விளம்பர இடைவேளுக்கு அப்புறம் பாடல்கள் கேட்கலாம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: ரெயின்போ பண்பலை 102.1 இன்று இரவு 8 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் கவியும் இசையும்.
5: நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே.
4: கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
6: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர்.

0: 4:55 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம் நம்ம.
1: ஆமாம், நிறைவு பகுதியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டு வந்தோம் இல்லையா, ஒரு ஃபன் குவஸ்டின். அதுக்கு பதில் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் நல்லா முழிக்கிறீங்க.
2: தெரியலையே,
0: சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறீங்க.
2: நேயர்கள் இருக்காங்க, நேயர்கள்ட்ட யாரு கேட்டுப்போமே.
3: வணக்கங்க,
1: வணக்கம் சார். சொல்லுங்க சார்,
3: நல்லா
1: இருக்கீங்களா சார்?
3: சொல்லுங்க
1: சார்.
3: மூணு ஆக்ஷன் சொல்றேன். ஒன்னு வந்து மூணாவது பஸ் போன கேடுதான் அந்த பாதை உடஞ்சி ஒன்னு ரெண்டு விழுந்துருக்கும். ரெண்டு பஸ் விழுந்து ஒரு லெவல் ஒன்னா இருக்கு, அது மேல மூணாவது பஸ் போயிருக்கு.
0: ரெண்டு பஸ் மேல ஏறி இந்த மூணாவது பஸ் போயிருச்சுங்க. அந்த பாடத்தை கடந்துருச்சு.
3: மாற்றுப்பாதை வழியா அது பேரு?
1: அப்படியா? இல்ல அப்படி கிடையாது, அதே பாலத்திலேயே அந்த பஸ் விழாம போகுது. ஃபன் தானே இது, இதுக்கு காரண காரியங்கள் பத்தி எடுக்கலாம்.
2: அப்ப சிரிப்பா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பதில் இருக்கு.
3: மூணாவது பஸ் போனதுக்கு அப்புறம் ஒன்னாவது பஸ் ரெண்டாவது பஸ் கீழே விழுந்துருக்கு.
1: இல்ல இல்ல, மூணுமே வரிசையா தான் போயிட்டு இருக்கு. முதல் பஸ் போகுது.
3: சரி,
1: பரவாயில்ல, உங்களுடைய கேள்வி பதில வந்து நாங்க எடுத்துக்கிறோம். நல்லா சிந்திச்சிருக்கீங்க, அருமையா
0: இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: அதாவது
0: இப்போ வந்து 4:57 ஆயிருச்சு. இந்த டைம்லயும் நீங்க வந்து சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தா அது சரியே கிடையாது. அதனால
1: நான் அதுதான் சொல்றேன், நீங்க சஸ்பென்ஸ் வைக்காம பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன் நான். தெரியலையா? ஒத்துக்கங்க.
2: தெரியல.
1: மூணாவது பேர் வந்து விழா பேர் வந்து
2: விழா.
0: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில வந்து பேசின நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.
2: நன்றிகள். இன்றைக்கு இணைந்திருந்த மூணு பேரும்
1: ரொம்ப அழகா விளாண்டோம் நேயர்களோட அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியான கேள்விகளை நம்ம சரியா கேட்டோம், அதற்கான பதில்களும் நேயர்கள் வந்து முடிஞ்சவரையும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னாங்க, நிறைய விளக்கங்களும் கொடுத்தாங்க. அதை நம்ம நிச்சயமா வரவேற்கணும். முக்கியமா தமிழ் சம்பந்தமான அத்தனை கேள்விகளுக்கும் நேயர்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேயர்களை நம்ம வாழ்த்துவோம். இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருந்தோம்னா
0: சபீனா மீரா,
1: எல் கௌதமன்,
2: அனீஷா,

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்க வர்த்தக தூதர் ஜாஸ்மின் குழுவினருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இதில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சியை வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடத்தவுள்ளது. இப்பயிற்சியில் 18 வயதிற்கும் மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் edITN.in என்ற இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் மற்றும் ஜப்பானின் ஒசோகா மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே பொறியியல், அறிவியல், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் டோக்கியோ, ஹிரோஷிமா, டோக்கியோ சிட்டி, ஷிமோனா, சுகுபா ஆகிய 5 பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து சாஸ்திரா பல்கலைக்கழகமும் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறவி மூக்கடைப்பை அறுவை சிகிச்சை மூலம் சரிசெய்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் இருக்கூர் பகுதியில் செயல்பட்டு வந்த அட்டை தயாரிப்பு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து பரமத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் தில்லை வளாகம் ஸ்ரீ வீரகோதண்டராமர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 3வது இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலைக்கு உங்களை வரவேற்கிறோம்.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: சங்கமங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது எஸ் ஜானகியின் குரலில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். விழி ஜன்னல் மூடாது திறந்திருக்கும், இதயம் அவள் வரவை நித்தம் எதிர்பார்த்திருக்கும், இரு விழிகளின் அரங்கத்திலேயே காதல் நாடகமும் அரங்கேறுகிறதாம்.

காற்றலைகளில் பல்லிகையின் மனமாக ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். பொன்மாலையில் பொன்னளந்த மேனியும் கருமையளந்த விழியும் எண்ணிறைந்த கவிதைகள் பிறக்க எப்போதும் இடம் வகுக்கும். அடுத்த பாடல் வருகிறது மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேர்களை உங்களை நினைவிற்கு இன்றிரவு 7:00 உற்சாகம் உச்சம். பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம்? கணினி அறிவியல் படிப்பு குறித்து உதவி பேராசிரியர் ஹாஜிரா பிவி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் மண்புழுவும் மண் வளமும் நாமக்கல் பி சுகந்தி அவர்களோடு நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இணைந்திருக்கின்றோம் நாம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். மயில் தொகை விரித்தால் மழை வரும் என்பார்கள். பண்பலையில் பொழிவதெல்லாம் இசை மழை, அது தருவதெல்லாம் இன்னிசை கானமழை.
1: மனதிலே ஒரு பாட்டு

சுசீலாவும் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பாடியிருந்தது அந்த பாடல் தாயம் ஒன்று என்ற படத்திலிருந்து. வெறும் கூச்சல் வெட்டி பேச்சு ஏதுமில்லா உலகம் எல்லோருக்கும் வேண்டும் எப்போதும் வேண்டும் ஆனந்த லோகம் அவ்விடத்தில் புலப்படும். இதோ அடுத்த பாடல் வருகிறது இளையராஜாவின் இசையில் கேஜிஎஸ்எஸ் குரலில்.

நேர்களே, உங்களை நினைவிற்கு இன்றிரவு 8 மணிக்கு கவியும் இசையும் கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் பிறந்தநாள் நிகழ்ச்சி வழங்கவிருக்கிறார் ஞானம் அவர்கள். இடைக்கால பாடல்களின் அரங்கமாய், இன்னிசை கானங்களின் சுரங்கமாய் ட்ரிச்சி FM ரெயின்போ 102.1 கிளிகளும் குயில்களும் யாரோடு கதை பேசும், காதலை சொல்லும் இயற்கையிடமா, மல்லிகை மலர்கள் வண்டுகளிடம் காதல் தூதுவிடமா, மீண்டும் SP பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறது அடுத்த பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னிசை கானங்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பொன்மாலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை பாடியோர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசையோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில் எழுதாத புது இலக்கியங்கள் புது காதலில் விளங்கும், பூவிதழ்கள் ஒன்றிணைய பூ மகரந்தங்கள் அதில் உதிரும். பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குழுவினர் பாடிய பாடல் வருகின்றது. அடுத்த பாடலாக பொன்மாலையில்

0: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். சந்திரனின் குளிர் ஒளி மேனியை சுடும், சந்த பாடல்களின் கீதமும் செவியில் இனிக்காது கசக்கும், இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள் கூறும் அகச்சுவை. அவை திரைப்பாடலின் வழியும் வடிந்தோடுகிறது. பொன்மாலையில் அடுத்த பாடலாக வருகிறது கே ஜே எஸ் தாஸ், சித்ரா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீ.
2: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
4: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
2: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அத ரெக்கார்ட்

0: ஸ்டார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
1: அப்படியா அண்ணா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
2: டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில் நிறைவு பாடல் வருகிறது.

0: என்றிரவு 7:02 உற்சாகம் உச்சம். இது பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம், கணினி அறிவியல் படிப்பு குறித்த உதவி பேராசிரியர் ஹாஜிரா பேபி அவர்கள் தரும் தகவல்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 6 மணி. இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. சந்தாதாரர்கள் அறியாமலேயே அவர்களது சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்துவது குறித்த ஆய்வுக்கூட்டம் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் சிம் மியூலிங் மோசடி முறை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்வது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நொச்சிப்பட்டியில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் கோவிலுக்கு வருகை புரிவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் அப்பகுதி மக்களின் பொருளாதாரம் மேம்படுவதோடு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைத்தது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் மற்றும் ஜப்பானின் ஒசாகா மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகம் இடையே பொறியியல், அறிவியல், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் டோக்கியோ, ஹிரோஷிமா, டோக்கியோ சிட்டி, ஷிமோனா, சுகுபா ஆகிய 5 பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து சாஸ்திரா பல்கலைக்கழகமும் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழைப்பொழிவின்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சென்னையில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 3வது இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இன்னிசை கானங்களை ஏந்தி வந்த பொன்மாலை நிறைவு பெறுகிறது. நேர்களே, உங்களின் நினைவிற்கு

மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலைகள ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனவா. இதுல பாத்தீங்கன்னா சமூக பணியாளர் தேர்வு ஒரு பணியிடம் இருக்கு. இதுக்கு தொகுப்பூதியம் மாதம் வந்து 18,536 ரூபாய். வயது தகுதி வந்து 1/6/2026. இதன்படி 42 வயதுக்கு பூர்த்தி அடையாதவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், சுய சான்றளிக்கப்பட்ட கல்விச் சான்றுகளோட நகல், அப்புறம் பணி அனுபவ சான்றுகளோட நகல், இதெல்லாம் இணைக்கப்பட வேண்டுமா விண்ணப்பத்தோட? முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள், அப்புறம் உரிய சான்றிதழ்கள் இல்லாம அந்த நகல்களும் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தினை திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மறந்துடாம இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அனுப்பி வைக்கலாம். அதற்கான முகவரி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NE1 முதல் தளம், மேக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 1. முகவரி மீண்டும், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NE1 முதல் தளம்,

மேக்டொனால்டு கலையரங்கம் வளாகம் திருச்சிராப்பள்ளி 1. மேலும் விவரங்களுக்கு 0431241355 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

பிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் ஆரவாரத்தில் இணைந்திருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், சிறந்த தொண்டு நிறுவனம், சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்காக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம், சிறந்த சமூக பணியாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, இந்த பிரிவுகளில் விருது பெற தகுதியுடையோர் வரும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் கையால் விருது பெற தகுதியுடையவங்களாக இருப்பாங்க. இந்த பிரிவுகளில் விருதுகளுக்கு

0: விண்ணப்பிக்க விரும்பும் விருதாளர்கள் awards.tngov.in அப்படிங்கிற வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தை அந்த அதில் உள்ள விவரங்களை பதிவு செய்தும் கோரப்பட்ட விவரங்களை இணைத்தும் நாளைக்குள்ளார நீங்கள் வந்து மெயிலில் வந்து அனுப்பிவிடலாம். இந்த awards.tn.gov.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் இப்பொழுது கேட்கலாம்.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.
2: குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 to 5 ஒரு 5 liter தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட சுத்தநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். இது என்னன்னா ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட்டா

0: ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் இப்பொழுது கேட்கலாம்.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.
2: குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 to 5 ஒரு 5 liter தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். இது என்னன்னா, ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி சாத்துக்குடியோ இல்லாமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு 12 இருந்து ஒரு 25 இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 liter பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது ஒரு பங்கு உப்புனா 5 சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா, ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணின்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்போ அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா, ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா, நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி எதுனா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரம் என்னது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 அதான் சொன்ன யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா, உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்திராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, தீங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நின்னுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா, டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பு வந்து நீங்க 2 பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பமாகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்து விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன அப்படின்னா, திடீர்னு எங்கேயாவது பிடிச்சிருக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது ஒரு நீங்க பயிற்சி பண்றீங்க, யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. நல ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.

இணைந்துகிட்டோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆறு வாரத்தில். அடுத்தும் பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் இருக்கு. தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்துற இந்த நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியில பங்கேற்க விரும்பும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சியில பெற விரும்புவோர் பாத்தீங்கன்னா 18-35 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும், குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் சென்னை மாவட்டத்தில் 4 மாத காலம் நடைபெற உள்ளது இந்த பயிற்சி. இந்த பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்துக்கு ₹2000 வழங்கப்படுமா. இந்த பயிற்சியில் தேர்வு பெறும் தகுதியான நபர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலம் ஆரம்ப கால மாத ஊதியமாக 18,000-22,000 வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சியில் தேர தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்தீங்கன்னா தாட்கோ இணையதளத்தில் போய் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவர்.

0: தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, அதிகமான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும் போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
0: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதேபோல் தவேகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவேக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

விஷயத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூரில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 ஆண்டுக்கான ஸ்பாட் அட்மிஷன் மாணவர்களுக்கு வருகின்ற 30 வரை நடைபெற இருக்குதுங்க. நேரடி சேர்க்கைக்கு வரும் 8வது மற்றும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஆண்டு பிரிவிற்கு பார்த்தீங்கன்னா ₹835, இரண்டாண்டு பிரிவிற்கு ₹845 வந்து கட்டணமாக செலுத்தலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்த்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா சீருடை, அப்புறம் தையர் கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாட புத்தகங்கள், விலையில்லா காலணி, விலையில்லா பேருந்து, பயண அட்டை இதெல்லாமே வழங்குறாங்க. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக ₹750 கொடுக்க இருக்காங்க. பயிற்சி முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்பும் பெற்றுத்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனங்களில் ஓஜிடி பயிற்சியும் வழங்கப்படுமா? இதற்கான மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா 9042411348 இதான் அலைபேசி எண். அலைபேசி எண் மீண்டும் 9042411348. இந்த விவரங்கள் இந்த தொலைபேசி எண்ணில் மாணவர்கள் கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

திருச்சி ரயில்வே கோட்டத்தில் வெவ்வேறு பிரிவுகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருச்சியிலிருந்து செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களோட சேவையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி வழக்கமாக திருச்சி ஜங்ஷன்லேருந்து காலை மணி 8:40 புறப்படும் திருச்சி காரைக்கால் டெமு ரயில் வரும் 30 வரை ரத்து செய்யப்படுகிறதாம். இந்த ரயில் திருச்சியிலிருந்து திருவாரூர் வரை மட்டுமே இயங்கும். மறுமார்க்கமாக காரைக்கால் திருச்சி டெமு ரயில் வண்டி காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதால் இந்த ரயிலானது திருவாரூரிலிருந்து மாலை 4:15 புறப்பட்டு திருச்சி வந்தடையும் அப்படின்னு தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி FM Rainbow 102.1 இது ஆரவாரம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: திருச்சி ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு, திருச்சி ஹவுரா அதிவிரைவு ரயில் வண்டி வருகின்ற 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள், திருச்சியிலிருந்து மதியம் 1:25 பதிலாக பிற்பகல் 2:30 புறப்படும். இதே மாதிரி திருச்சி பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ் வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியிலிருந்து மதியம் 1 மணிக்கு பதிலாக 1:25 புறப்படும். இது மட்டும் இல்லாமல் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை மதுரை சந்திப்பை தவிர்த்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சி வந்து செல்லுமா? இந்த தகவலை தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் வருகிறது அடுத்த கானம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் இப்போது வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றிரவு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோட மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார்

குடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 தொடங்கி 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கேட்டது மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு.

0: ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7 மணி. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் கூற வேண்டும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என்றார். மாநிலத்தில் ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவர்களுக்கான பணியை சிறப்பாக செய்து வருவதாகவும் புதிய அரசுக்கு சற்றே கால அவகாசம் தேவை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மேட்டூர் நீரேற்று நிலையம் ஆகியவற்றை நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் ஆணையாளர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கவிஞர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளை ஒட்டி முட்டை ஓடுகளை கொண்டு அன்னாரின் பிரம்மாண்ட திருவுருவப் படத்தை ஓசூர் தகவல் தொழில்நுட்ப நிறுவன பணியாளர் உருவாக்கி அர்ப்பணித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடைபெற்ற அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பல்கேரியா சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரிஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல இருக்க பல வீடுகள்ல விடிய விடிய ஒரே விவாதம் தான் ஓடிட்டு இருக்கும். என்ன விவாதம் தெரியுமா? பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்தாச்சு, அடுத்து நம்ம வீட்டு பிள்ளைய என்ன காலேஜ்ல சேர்க்கலாம், என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம், இந்த விவாதம் தான். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வழக்கம் போல அவங்க பங்குக்கும் போன பண்ணி, தம்பி என்ன மார்க்கு, அடுத்து என்ன படிக்க போறான் அப்படின்னு கேட்டு பிளட் பிரஷரை ஏத்திட்டு இருப்பாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு, ஏன்பா அடுத்து என்ன படிக்க போற அப்படின்னு கேட்டா, 10ல் 8 பேரு கண்ணை மூடிட்டு சொல்ற ஒரே பதில், கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலே கோடிங் மட்டும்தானே நினைச்சிட்டு நிறைய பேரு உள்ள வராங்க. ஆனா விஷயம் அப்படி இல்ல மக்களே, அதுக்குள்ள ஏகப்பட்ட படிப்புகள் வச்சிருக்காங்க. உதாரணமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கேம் டிசைனிங்னு லிஸ்ட் நீளமா போய்கிட்டே இருக்கும். இத்தனை கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்கு, இதுல எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பல பேருக்கும் குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் உலகத்துல என்னென்ன புதிய கோர்சஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு, எதை எடுத்தா உங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வராங்க ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஜே ஹாஜ்ரம் பிவி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: அகில இந்திய வானொலியின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பிளஸ் டூக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னென்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறள் கல்வியும் சரியான தொழில் தேர்வும் வாழ்க்கையில் மிக முக்கியம் என கூறுகிறது. சோ 12th ரிசல்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆயிருச்சு. இந்த காலகட்டம் தான் மாணவர்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னா அவங்க இப்போ அவங்களோட வாழ்க்கையோட மிக முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சோசியல் மீடியாக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க உயர்கல்விக்கு என்ன படிப்பை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதே சோசியல் மீடியா வச்சுதான் டிசைட் பண்றாங்க. சோ சோசியல் மீடியால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்போ சமூக ஊடகங்களோட நல்ல தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல்வேறு படிப்புகள் பத்தி விழிப்புணர்வு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா சோசியல் மீடியால தான் கிடைக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், LinkedIn இதுலலாம் நமக்கு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய

காலேஜ் பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா போஸ்ட் பண்றாங்க. அப்போ நம்ம அதை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்ன படிப்பு படிச்சா என்ன கேரியர் இருக்கு அப்படிங்கறதையுமே நம்ம வந்து சோசியல் மீடியால தெரிஞ்சுக்கிறோம். இது மட்டும் இல்லங்க, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஏஐயா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இதை பத்திய எல்லா புரிதலுமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா சோசியல் மீடியால இருந்தா கிடைக்குது. இந்த விஷயம் எல்லாமே நம்ம பள்ளிக்கூடத்துல எங்கேயுமே நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்ல. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சோசியல் மீடியால இருந்தா கம்ப்ளீட்டா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய எஜுகேஷனல் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கேரியர், அவங்களோட ஸ்டடிஸ் பத்திய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க நம்மளோட. இப்போ அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணையில நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில, என்ன சேலரி கொடுக்குறாங்க, எந்த ஜாப் ரோலுக்கு என்ன ஸ்கில் நமக்கு தேவை, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ஃபியூச்சர் டிமாண்ட் எப்படி இருக்கும், இதெல்லாமே நம்ம எங்க இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியால இருந்தா நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து இன்டர்நெட் அப்பதான் க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து காலேஜ் அட்மிஷன் போடுறோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள், ஸ்காலர்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறாங்க. அதே மாதிரி பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறாங்க. இத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சோசியல் மீடியால தான் வந்து வருது. அது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் லோன் எப்படி வாங்குறது, யார் அதுக்கெல்லாம் எலிஜிபிள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து சோசியல் மீடியால இருந்து கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கும் போது, இப்போ நீங்க இன் ஃபியூச்சர் வந்து ஹையர் எஜுகேஷன் நீங்க பண்ணணும், பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ்க்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம சோசியல் மீடியால தான் எடுக்கிறோம். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் சொல்லையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்டர்ன்ஷிப் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டு இன்டர்ன் அக்ராஸ் டாப் கம்பெனிஸ் இன் இந்தியா. அடுத்து AICTE வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து AICTE ஓட இன்டர்ன்ஷிப் போர்ட்டல்ல நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கில் இந்தியா, இது யார் மேனேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர். அடுத்தது டிஜிட்டல் இந்தியா. இந்த மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போர்ட்டல்லாம் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றது ஃப்ரீ தான். நம்ம ஜஸ்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கு என்ன விதமான இன்டர்ன்ஷிப் தேவையோ அதை நம்ம பண்ணலாம். சோ இன்டர்ன்ஷிப் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்க தியரட்டிக்கலா படிச்ச நாலேஜ நீங்க பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்டர்ன்ஷிப். அடுத்தது ஆன்லைன் சர்டிபிகேஷன் எக்ஸாம்ஸ். இதுவும் நம்ம எங்க இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியால இருந்தா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீயா. சோ இது வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் IIT, NIT, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இவங்க எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயா அவங்களோட கோர்ஸ் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ இது மூலமாவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா சோஷியல் மீடியானால இருக்க அட்வான்டேஜஸ் சொன்னேன். சோ நம்ம பாசிட்டிவ் வேல சோஷியல் மீடியா பாக்குறோம் அப்படினா இப்படி பார்க்கலாம். இப்போ சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்க அப்படினா நெகட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் 100% அக்யூரேட்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ நீங்க சோசியல் மீடியால ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம், இப்போ சோசியல் மீடியாலே பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் மூலமா நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. நீங்க இந்த கோர்ஸ் படிச்சா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு. சோ அதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு சில விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டா ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேமஸா இருக்குங்கன்னா நம்ம எல்லாருமே அதை போய் படிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஸ்கில் இருக்கா அப்படிங்கறத நாம தாங்க நம்மள அனலைஸ் பண்ணிக்கணும். சோ இதெல்லாமே நாம சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ்னால ஆகிறது. சோ இதை தான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளோட லைஃபோட க்ரூஷியல் பார்ட் அப்படிங்கும் போது நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்மளோட ஸ்கில் என்ன, நம்மளோட லைஃப் டைம் கோல் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க என்னென்ன கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். சோ இதுல நான் இந்த சர்வேல என்ன எடுத்தேன் அப்படின்னா என்னென்ன அரௌண்ட் திருச்சியில இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கும் போது இதுல என்ன படிப்போம், ஏன்னா நிறைய பேரு
நம்ம டிகிரியே சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்றோம், ஒன்னொன்னுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரியாம. இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாக்கையில நீங்க தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிப்பீங்க, சோ டெப்தா படிப்பீங்க சரிங்களா. இதுக்கு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா,

0: ஆமா, +2ல மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். சோ இதுக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அங்க நம்ம தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் படிப்போம், இங்க ப்ரோக்ராமிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தி படிப்போம். அதான் டிஃபரன்ஸ். சோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, +2ல நீங்க மேக்ஸ் இல்ல அப்படின்னா பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். சோ படிச்சிருந்தா தாராளமா நீங்க பிசிஏ அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐடி சிஸ்டம்ஸ், சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், நெட்வொர்க்கிங், இத பத்தி ஒரு படிக்கிற படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இதுக்குமே கண்டிப்பா நம்ம 12th மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஓகே, சோ இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் சைபர் செக்யூரிட்டி. சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் சைபர் செக்யூரிட்டியும் ஜாயின் பண்ண ஒரு கோர்ஸ். சோ நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த கோர்ஸ் எங்க அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஜமால் முகமது காலேஜ்ல இந்த பிஎஸ்சி ஐடி வித் சைபர் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். சோ இதுதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் கோர்ஸ். இதுல 12th வந்து மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்க ஜாயின் பண்ணலாம். இதுல என்ன நல்லா உங்களுக்கு சொல்லி தராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், பைதான், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பவர் பிஐ, இதெல்லாமே நமக்கு சொல்லி தராங்க. அடுத்தது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ். சோ பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் சொல்லி பாக்கல, இதுல டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்பு இது. இதுக்கும் நீங்க 12th மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பா இருந்தா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ். சோ இந்த கோர்ஸ் ஒரு மாடர்ன் கோர்ஸ். இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ஸும் சேர்ந்தது. இது திருச்சியில் எங்க கொடுக்குறாங்கன்னா காவேரி காலேஜ்ல வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்றாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ். அடுத்தது பிகாம் சிஏ, அதாவது யாரெல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பிகாம் சிஏ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி. அடுத்தது வொகேஷனல் குரூப் இருக்கு பிஓக் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிஓக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ பிஓக் அப்படிங்கும் போது யாரெல்லாம் சேரலாம்னு பாத்தீங்க அப்படின்னா +2 முடிச்ச யார் வேணாலும் சேரலாம், இதுக்கு மேக்ஸ் தேவையில்லை. அப்ப யார் வேணாலும் சேரலாங்கிற போது பாத்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து மேக்ஸ் படிக்காம இருப்பாங்க, ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல 60% வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் அப்ரோச் தான் இருக்கும், 40% மட்டும் தான் உங்களுக்கு தியரட்டிக்கல் அப்ரோச் இருக்கும். சோ இந்த கோர்ஸ் எங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஷப் கீபர் காலேஜ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது பிஓக் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட். சோ இந்த பிஓக் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்மே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் அப்ரோச் தான், ஆனா இது வந்து சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதுக்குமே +2 முடிச்ச யார் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ இதெல்லாம்மே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் रिलेटेड கோர்சஸ் வந்து நீங்க +2 க்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் रिलेटेडா எடுக்கலாம்ங்கிறது. சோ இன்ஜினியரிங் கோர்சஸ்மே நீங்க எடுக்கலாம். இப்ப நிறைய காலேजेस வந்து இன்ஜினியரிங்ல வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் AI and ML, BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BTech ஆர்டிபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா, இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு, IoT இருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்க கோர்சஸ். ஏன்னா நாமளே இன்னைக்கு வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்க வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் வந்து ஆட்டோமேஷன், டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் டிஜிட்டல் செக்யூரிட்டி, இதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நாம இதெல்லாம் கத்துக்க வேண்டியது நெசசிட்டி தான். ஆனா இந்த கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தென் கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். சோ இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிக்கலாம். சோ ஃபைனலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே டேலண்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க ஒரு ஸ்டெப்ஸா நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஷைன் ஆகலாம். அதனால பிலீவ் யுவர் செல்ஃப். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அகில இந்திய வானொலிக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் கன்ஃபியூஷனுக்கு எல்லாம் ஒரு வழியா எண்டு கார்டு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.
2: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம்

0: ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் இரண்டு நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராதலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: உற்சாகம்.
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடனுரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் கேட்கலாம்.

0: முதலில் இயற்கையோடு இணைவோம். மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: விடியலின் ஒளியாய் புதியதோர் கனவு, லட்சியம், ஆசை, ஆர்வம். முடியாது என்ற சொல்லை தூக்கி எறிந்து முடியும் என்று முன்னேற துடிக்கும் தொழில் முனைவோர். வாழை சாகுபடியாளர்கள் வேண்டாம் என ஒதுக்கி வைத்த பொருட்களை பயன்படுத்தி விலை உயர்ந்த தரமான வாழை சார்ந்த கழிவுகளிலிருந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல். மண்புழு உரம் தயாரிப்பிலும் விற்பனையிலும் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் துணிச்சலோடு போராடி வெற்றியை குவிக்கும் வீர பெண்மணி. தான் மட்டுமல்லாது தன்னை சார்ந்தவர்களுக்கும் வேலையை கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கும் வள்ளல் என சகலகலாவல்லியாக சாதனை செய்து வரும் சமூக ஆர்வலர் என இவரது பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆம், நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவங்கள் நமக்கெல்லாம் என்னென்ன பாடங்களை புகட்ட உள்ளன? உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. இன்றைய இயற்கையோடு இணைவோம் தொடரில் நாம் சந்திக்க இருக்கிறது பி சுகந்தி அவர்களை. சுகந்தி அவர்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது ஒரு கட்செவி குழு மூலமாக. அந்த குழுல வந்து அவங்க மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஷார்ட் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த மண்புழு உரம் தயாரிப்பதுல பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு கூரை வேய்ந்து அந்த கூரை கீழே ஒரு நிழலான ஒரு பகுதியில மண்புழு ஒரு தொட்டி அமைத்து அதுல வந்து நிறைய முறை இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அந்த முறைப்படி நம்ம மண்புழு தயாரிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சுகந்தி அவர்கள் மண்புழு தயாரிக்கிறதுல பாத்தீங்கன்னா திறந்த வழியில இருக்கு. ஒரு அம்மா வந்து குவியலா ஒரு கழிவு இருந்தது, அந்த கழிவுல ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அது வந்து ஒரு குப்பலா திருப்பி மாத்தி அதுல இருந்து மண்புழு எடுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது என்ன வித்தியாசமான ஒரு முறையா இருக்கு, இவங்க கிட்ட பேசி அதை பத்தி தெரிஞ்சுப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆர்வம் வந்ததுனால சுகந்தியை தொடர்பு கொண்டேன். சுகந்தி வந்து ஒரு பன்முக தொழில் முனைவோரா இருக்கிறது அப்பதான் தெரிஞ்சது. அவங்க வந்து அந்த வாழை நாரில இருந்து பல பொருட்கள் தயாரிப்பு, அதுக்கப்புறம் மண்புழு தயாரிப்பு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2500 பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வியக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுகந்தி.
3: வணக்கம்.
2: வணக்கம். நான் இப்போ உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்தேன், அதுல வந்து முதல்ல அந்த மண்புழு தயாரிக்கிற விதம் ஒரு வித்தியாசமான முறையில சுகந்தி தயாரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா அது உண்மையா?
3: கண்டிப்பா உண்மைதாங்க.
2: எப்படி தயாரிக்கிறீங்க, வித்தியாசமான எப்படி பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதாவது மண்புழு உரம் தயாரிப்பு அப்படின்னாலே பெரும்பாலான மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொட்டி வேணும், ஒரு ஷெட் வேணும், அதுக்கான பட்ஜெட் வந்து நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்து இருக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இடத்துல அதை எப்படி பாதுகாப்பான முறையில தரமா தயார் பண்றது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது,
2: திறந்த
3: வெளியிலேயே வந்து நம்ம கிட்ட இருக்கிற இடத்துலயே பாதுகாப்பா பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எம்டி லேண்ட் இருக்கு இல்லைங்க, அந்த எம்டி லேண்ட்லயே நம்ம வெளியில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிடுறோம். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விவசாய கழிவுகள், அதாவது நம்ம நியரஸ்டா இருக்கிற வேப்ப இலை, புங்கன், எருக்கம், இந்த மாதிரி இலைகளை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை ஒரு வாரம் நாங்க வந்து ப்ராசஸ் பண்றோம். ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு லேயரா வந்து நாங்க போடுறோம். லேயர் பை லேயரா போட்டு நல்ல வாட்டரிங் பண்றோம். அந்த ஹீட் வந்து வெளியில போயிருந்தாங்க. எல்லாமே வெளில போன பிறகு வில்லேஜ்ல எல்லாம் சோனி பையன்னு சொல்லுவாங்க, சணல் பையங்க. நாமக்கல் மாவட்டம்னாலே நமக்கு கோழி பண்ணை அதிகமா இருக்கு, முட்டை அதிகமா இருக்குதுங்கிறதா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். சோ எங்களுக்கு அந்த ஷெட்ல கிடைக்கிற வேஸ்ட் சணல் சாக்குகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நாங்க குறைந்த விலையில வாங்கிட்டு மேல வந்து நாங்க அப்ளை பண்ணி வச்சிருவோம், மூடி வச்சிருவோம், மூடாக்கு மாதிரி போட்டு. அது மேல வாட்டரிங் பண்ணும்போது கியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்குங்க.
2: இது வந்து எல்லாமே திறந்த வெளியில தான் பண்றீங்க? அதுவும்
3: பாதி திறந்த வெளியில பண்றோம், பாதி வந்து ஓபன் ஷெட்டுக்குள்ள பண்றோம். தொட்டி கட்டியும் மூணு முறையில

0: நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: இப்ப வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க பக்கத்துல இருக்கிற வேப்ப இலை, புங்க இலை, இந்த
0: ஆமா
1: இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்படின்னு சொன்னீங்க. அந்த ப்ராசஸ் பண்றது அப்படின்னா அங்க என்ன பண்றீங்க அதை சொல்லுங்களேன்.
0: ப்ராசஸ் பண்றது என்னன்னா, நம்ம வந்து பிரான்சஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, மரம் வெட்டுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல கிடைக்கிற அந்த சின்ன சின்ன பிரான்சஸ் அது எல்லாத்தையும் நாங்க கட் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருவோம். கிரீன் லீஃப் வந்து அப்படியே நம்ம வந்து போடக்கூடாது, ஹீட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு வாரம் 10 நாள் வந்து வெளியில அப்படியே விட்டுருவோம். அதனால இலையெல்லாம் உதிர்ந்துரும். சின்ன சின்ன குச்சியா இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க வெளியில எடுத்துட்டு அந்த இலைதலை எல்லாமே வந்து நாங்க போட்டு நல்லா கியூரிஃபை பண்ணிடுவோம். கியூரிஃபை பண்ணிட்டு இதுல அடிஷனல் எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க பனானா ஃபைபர் வந்து பண்றதுனால எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற அந்த வேஸ்ட், ஹேண்டிகிராஃப்ட் பண்ற வேஸ்ட், அது எல்லாமே நல்லா க்ரஷ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இதுல பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால நாங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அதையும் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
1: வாழை கழிவுல
0: வாழை
1: பாஸ்பரஸ் அதிகமா இருக்கு. இலை, அந்த இலையும் வந்து நீங்க மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றதுல கவாத்து செய்யறாங்களே, அது
0: ஆமா,
1: மாதிரி தேவையில்லாத பகுதிகளை வந்து
0: அதாவது
1: வெட்டி.
0: விவசாயிகளுக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல எதெல்லாம் வந்து விவசாய கழிவுகள்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் நாங்க வந்து ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுதான் ரெண்டு கம்பெனியோட தீம்.
1: சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து இலைகளை கொண்டு வந்துடுறீங்க, இந்த இலைகள்ல வந்து உற்பத்தி செய்த வாழையில இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் இந்த இலையோட கலக்குறீங்க. ஆனா கலக்கிற இடம் வந்து ஒரு திறந்த வழியா இருக்கு, அங்க தொட்டிலாம் அதுவும் தேவையில்லை. ஏன்னா இலையையும் அதையும் கலக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சுத்தி வந்து ஏதாவது ஒரு அமைப்பு வேணும் இல்லைங்களா? அந்த இடத்துல
0: இல்ல,
1: என்ன
0: இப்ப
1: பண்றீங்க?
0: வந்து திறந்த வெளியில கலக்கும் போதுதான் நம்ம வாட்டரிங் பண்றதுக்கும் அது வந்து மிதிச்சு நல்லா ப்ராசஸ் பண்றதுக்கும் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். நம்ம தொட்டிக்குள்ள போட்டுட்டு அதுலயே மிதிச்சு ரொம்ப இதுவா நம்ம பண்ண முடியாது. அது வந்து நம்ம டொமஸ்டிக் பண்றது வேணா பண்ணலாம், வீட்டுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கு அந்த மாதிரி பண்ணா பண்ணலாம். பட் நம்ம கமர்ஷியலா பண்ற விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல நல்லா மிதிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்க தேவையோ தொட்டிக்கு தேவையா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஓபன் ஷெட்டே வந்து ஒரு ஷெட்டு போட்டு ஷெட்டு கடையில நாங்க வந்து இந்த சாக்கு போடாம அப்படியே நிழல் பாங்கான இடத்துல போடுறதுனால அதுக்கும் போட்டுக்கலாம். என்ன இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பை வந்து பண்ணோம்னா தரமான மண்புழு உரத்தை வந்து கொடுக்க முடியும்.
1: ஆனா பொதுவா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மண்புழு வளர்ப்புனா அது எப்படி செய்யறாங்க?
0: இது வந்து ஒரு தொட்டி கட்டுவாங்க, தொட்டி கட்டி தொட்டியில வந்து லேயர் பை லேயர் அந்த தென்னை மட்டை, அதுவும் வந்து சேம் இதே போல விவசாய கழிவுகள் என்னெல்லாம் இருக்கோ
1: தென்னை நார்
0: அது
1: போடுவாங்க,
0: வந்து தென்னை
1: கொஞ்சம்
0: நார்
1: வெல்லம்
0: போடுவாங்க.
1: போடுவாங்க,
0: வெல்லம் போடுறது வந்து அடிஷனல் அடிஷனல் ப்ராசஸ்,
1: அதுல கொஞ்சம் மண்புழு விடுவாங்க, அந்த
0: மண்புழு
1: மண்புழு.
0: விடுவாங்க. ஆமா, நாங்க வந்து வாட்டரிங் பண்ணிட்டு இந்த இலைதலை எல்லாம் போட்டு மிதிச்சு விட்டோம். அது ஒரு 10 டேஸ் ஆகும் போது நல்ல இலைதலையும் வாழை நார் கழிவுகளும் அதுக்கப்புறம் நம்ம போடுற குப்பைங்க, மாட்டுச்சாணம், எருமைச்சாணம், அந்த குப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு உணவு மாதிரி ஆயிடுங்க. அதாவது மண்புழுவுக்கு அதுதான் ஃபீடு. சோ
1: நீங்க வந்து
0: அதுக்கு
1: தொட்டில
0: பாத்தீங்கன்னா,
1: போட்டும் தயாரிக்கிறீங்க, திறந்த வெளியில இத ஒரு குப்பலா போட்டு அது மேல கோணி சாக்க போட்டு அதுல
0: ஆமா
1: வந்து தண்ணீர் விட்டு அப்படியும் பண்றீங்க.
0: அப்படியும் பண்றோம், மேல வந்து சும்மா ஷெட் மாதிரி போட்டு அதுக்கு கீழேயும் பெட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: அப்ப ஆக மொத்தத்துல மூன்று முறைகள்ல இதை
0: ஆமா,
1: தயாரிக்கிறீங்க.
0: முக்கியமா எனக்கு பக்கத்துல எனக்கு சொந்தமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்னை கழிவு, வாழை கழிவு, அதுக்கப்புறம் இங்க நியரஸ்டா இருக்கிற அந்த வேப்ப இலைகள், புங்கன் இலைகள், எருக்கு இலை அதிகமா இருக்குதுங்க, நொச்சி இந்த மாதிரி இலைகள் வந்து அதிகமா இருக்குதுங்க. அது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலிகை எண்ணெய் எல்லாம் தயார் பண்றதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பறிச்சு போவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து மண்புழு உரத்துக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிறோம்.
1: சரிங்க, இப்ப உங்களுடைய அந்த அடிப்படை இடுபொருட்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. எப்படி அப்படின்னா, இதுல வந்து இலை தழை அதிகமா பயன்படுத்துறீங்க, அதே மாதிரி வாழை மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்துறீங்க, தென்னை கழிவுகளையும் நீங்க பயன்படுத்துறீங்க. வெறும் தென்னை கழிவுன்னு மட்டும் இல்லாம இந்த மூணுத்தையும் பயன்படுத்துறீங்க. அது வந்து மூன்று வகையா வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. ஒண்ணு வந்து எப்பயும் நடைமுறையில இருக்கிற தொட்டி முறை, இன்னொன்னு வந்து ஒரு ஷெட் போட்டு கீழே குப்பலா வச்சு பண்றது, இன்னொன்னு வந்து திறந்த வெளியிலேயே பண்றது, அப்படிதானே? இது மூணுல எதுல அதிகமா மண்புழு உரம் கிடைக்குது?
0: அதாவது மண்புழு உரம் அதிகமா கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டுக்கு கீழே போடுறோம் இல்லைங்களா, அதுலயும் தொட்டில போடுறதும் வந்து மண்புழு ஆகட்டும் மண்புழு உரம் ஆகட்டும் ரெண்டுமே குவாண்டிட்டி அதிகமா கிடைக்குங்க. ஓபன் ஷெட்ல போடுறது ஏன் குறைவா கிடைக்குது அப்படின்னா, இப்ப மழைக்காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாக்கு மேல போட்டு மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுல இருந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சி கீழே வந்து புழுக்கள் வெளியே வருங்க. சம்டைம்ஸ் அதிக மழை வந்ததுன்னா, அதே போல அதிக வெயில், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரி வெயில் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த சமயம் எல்லாம் எங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தாச்சுங்க, கத்திரி வெயிலும் அதிகமா இருந்தது மழையும் அதிகமா இருந்தது. அதிகமா வெயில் அடிக்கும் போது புழுக்கள் மயங்கி இருக்குங்க, அப்ப வந்து இனப்பெருக்கம் குறையும். அதே போல மழை அதிகமா இருக்கும்போது புழுக்கள் வெளியில வந்துடும். சோ அப்ப வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.
1: ஆனா பாதுகாக்கப்பட்ட முறையில செய்யும் போது
0: குவாண்டிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும், தரம் வந்து ரெண்டு

0: ஒரே தரம்தான். தரத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ப்ராசஸ் பண்ற விதம் நம்ம ஒரே மாதிரி பண்றதுனால தரத்துல மாற்றம் இல்லைங்க, நம்மளுடைய அளவுகள் வந்துதான் குறையும்.
1: சரிங்க, என்ன மாதிரியான மண்புழு நீங்க பயன்படுத்துறீங்க? ஏன்னா அதுல நிறைய வகைகள் இருக்கு, அதுல நாட்டு வகை இருக்கு, வெளிநாட்டு மண்புழு இருக்கு. நாட்டு வகை மண்புழுவை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது, அந்த உரம் நல்லது.
0: அதாவது நாங்க ரெண்டு வெரைட்டி பண்றாங்க, நாட்டு மண்புழுவும் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னொன்னு வந்து ரெட் ஆப்ரிக்கோனான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க. இப்ப மேக்சிமம் வந்து கமர்ஷியலா பண்றது எல்லாமே அதுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு தரமான மண்புழு, சோ அது வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: ரெண்டுமே நல்லா இருக்கும்ன்றீங்களா? நாட்டு
0: ரெண்டுமே நல்லா இருக்கும்,
1: ரெண்டுமே நல்லா இருக்கும்
0: ரெண்டுமே.
1: அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா
1: இப்ப இந்த
0: ஆமா.
1: மண்புழு உரம், அது வந்து செய்யும் போது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வர்றது பாத்தீங்கன்னா, அது பாதுகாப்பா செய்யணும், அதுல வந்து பல்லி வரும், எலி வரும், கரையான் வரும், இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது பாதுகாப்பா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதுல வந்து நீங்க திறந்த வெளியெல்லாம் பண்றீங்களே, அது பாதுகாப்பு எப்படி இருக்கு?
0: அதாவது எந்த ஒரு வேலையுமேங்க நம்மளுடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து தாங்க மற்ற எல்லாமே வந்து அடங்கும். சோ நாங்க வந்து ஒவ்வொரு டைமும் நாங்க டெய்லி டெய்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி வாட்டரிங் பண்றது, பெட் பராமரிக்கிறது, இது தொடர்ந்து வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நாங்க அதை தடுத்துருவோம்.
1: இரவு நேரத்துல சில பிரச்சனைகள் வரலாம்ல, பகல் நேரத்துல நீங்க 10 பேர் வேலை பாக்குறீங்க, இரவு நேரத்துல அந்த மண்புழுவை தேடி ஏதாவது வரலாம்.
0: வரலாம் வரலாம் கண்டிப்பா. இந்த பெருச்சாளி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில வர வாய்ப்பு இருக்குதுங்க. சோ அப்ப அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம முன்னாடி செஞ்சிடணும்.
1: இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ மண்புழு உரம் நீங்க தயாரிக்கிறீங்க?
0: நாங்க ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 டன் வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம்.
1: எப்படி இருக்குங்க
0: ஒரு
1: விற்பனை,
0: நாள்
1: பரவாயில்லையா?
0: விற்பனை பரவாயில்ல,
1: எவ்வளவு உரம்?
0: லோக்கல் ஃபார்மர்ஸுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் டைரக்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கு, மிளகு, தென்னை, அப்புறம் காய்கறிகள் இதுக்கு வந்து அதிகமா வாங்கிட்டு போறாங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கிறோங்க.
1: இந்த மண்புழு உரம் தயாரிப்புல எந்தெந்த பகுதிகளில் நமக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்க? ஏன்னா மண்புழு உரம் மட்டும் இல்லாம மண்புழுவே சில பேர் வாங்கிட்டு போறாங்களா, அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இருக்கா எப்படிங்க?
0: இல்ல, மண்புழு வந்து அதிகமா யாரும் வாங்குறது இல்லைங்க. மண்புழு வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் பஞ்சாயத்து மூலமா அவங்க வந்து ஒரு ஷெட் வச்சிருப்பாங்க, அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க வந்து வாங்குவாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கனெக்ட் இருக்குது, மண்புழு வாங்குறது அவங்க தாங்க. சம்டைம்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வாங்குவாங்க, பட் கமர்ஷியலா வாங்குறது யாராச்சும் ஒருத்தங்க அந்த மாதிரி, இப்ப 100க்கு 2 பேர் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க.
1: வருஷம் முழுக்க இது மாதிரி மண்புழு உரம் தயாரிக்க முடியுதா?
0: கண்டிப்பாங்க, இது ரொட்டீன் ஒர்க் தாங்க.
1: ரொட்டீன் ஒர்க். இதுல வந்து இந்த சீசன் ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது,
0: அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
1: பருவம்
0: அதெல்லாம்
1: சார்ந்த
0: பருவநிலை
1: பிரச்சனைகள்.
0: மாற்றமோ இல்ல வேற எந்த ஒரு ப்ராப்ளமோ, இது வந்து ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியது.
1: சரிங்க, எப்பல இருந்து சுகந்தி நீங்க இது மாதிரி வந்து மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது? எப்படி நீங்க இந்த தொழில்குள்ள வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: என்னோட எஜுகேஷன் வந்து வேறங்க, என்னோட குவாலிபிகேஷனுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எனக்கும் வந்து விவசாயத்தை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம தான் இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் நான் இந்த சோசியல் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் வந்து ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க.
1: படித்தது
0: படிச்சது வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேங்க, எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேங்க.
1: ஆசிரியர் தொழிலுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த ஒரு
0: ஆமாங்க.
1: பார்வையில ஒரு சமூக ஆர்வலரா அந்த பணிகள்ல
0: ஆமா
1: ஈடுபட ஆரம்பிச்சீங்க. இலங்கை அகதிகளுக்கு அவங்களுக்கு
0: ஆமா,
1: ஏதேனும் உதவி செய்து
0: இலங்கை
1: வந்தீங்க?
0: அகதிகளுக்கும் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதுக்கும் வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு டெக்னாலஜி சப்போர்ட், நியூ டெக்னாலஜி கொடுக்கறது, இந்த மாதிரி வர்க்க வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்தோம்.
1: சமூக பார்வை வந்த போதுதான் உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்வம் வந்திருக்கு.
0: ஆமாங்க,
1: வந்தோட என்ன
0: விவசாயம்
1: பண்ணீங்க முதல்ல?
0: நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கூட டை அப் பண்றது, என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, இதுதான் எங்களோட மேஜர் ஒர்க்கா இருக்கும் போது நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நம்மளே ஒரு பிசினஸ் பண்ணா என்ன, நம்ம நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், மெயினா வந்து விமனை போக்கஸ் பண்ணணும், கிராமங்கள்ல இருக்கிற விமனுக்கு வந்து ரெகுலரா நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக 2022 வந்து நம்ம பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் 2022 April 1st.
1: தொடர்பான எந்த படிப்பும் இல்ல, இந்த தொழில் சார்ந்த ஒரு ஆர்வத்துல நீங்க அதுல வரீங்க.
0: தொழில் சார்ந்த ஆர்வம், நாமக்கல் மாவட்டத்துல நாங்க வந்து மோகனூர் பிளாக்ல வந்து ஒரு ஏரியா ஃபுல்லா ரிவர் பெல்ட்ங்க, அங்க வந்து பனானா தான் அதிகமா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. சோ அவங்க அந்த வேஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு ஃபார்மர்ஸ் கிட்ட நாங்க சர்வே பண்ணும்போது அவங்க கிட்ட தெரியலங்க. வேஸ்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டி வந்து நிலத்திலே வந்து புதைச்சு விட்டுருவாங்க, இல்லாட்டி எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும் போது மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. அதுல இருந்து அவங்களுக்கு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வேறு மாற்றுப்பயிர் எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுக்கு எல்லாமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுனால கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி

0: பார்த்துட்டு நிறைய ஸ்டால்ஸ் இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்க. சோ அவங்க அப்புறம் திருச்சி என்ஆர்சிபி இருக்காங்க இல்லைங்க, தேசிய ஓலை ஆராய்ச்சி மையம். சோ அவங்களோட டையப்போட நான் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா வெளியில எடுத்துட்டு வந்தேனுங்க.
1: எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன சொல்றீங்க?
0: வாழை நார் பிரிச்சு எடுக்கிறது, அதாவது ஃபார்மர்ஸ் வேஸ்ட்னு அவங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிற ஒரு விஷயம், இல்ல மண்ணுக்குள்ளேயே போட்டு தீ வைக்கிற விஷயம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா பண்ணணும், அது ஒரு வேல்யூ ஆடடா பண்ணணும் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட ஒரு சம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு நாங்க அவங்க கிட்ட இருந்து ப்ரிக்கர் பண்ணிக்குவோம். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் போது அடிஷனல் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றதுக்கான காஸ்டாவது அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, சோ அந்த அடிஷனல் இன்கம்காக அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். தார் அறுவடை பண்ணின பிறகு அந்த மரத்தை வந்து நாங்க எடுத்துக்கோங்க கட் பண்ணி, அப்ப இமீடியட்டா ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா டிஸ்போஸ் ஆயிடுதுங்க, லேண்ட் கிளியன் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க உடனே வந்து மாற்று பெயர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, உடனே பண்ணிடுவாங்க.
1: இந்த வருமானமும் அவங்களுக்கு கிடைக்குது,
0: வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயற்கையோடு இணைவோம் தொடரில் மண்புழுவும் மண் வளமும், நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம்.
3: வேளாண் தொழிலில் மிகப்பெரிய சவால் என்றால் அது கலை கட்டுப்பாடு, ஆட்கள் வேலைக்கு வருவதில் சிரமம், உற்பத்தியான பொருளை விற்பனை செய்வதில் சிரமம் என அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போலத்தான் தொழில் முனைவோருக்கும் சில பல சவால்கள் இருக்கின்றன. வாழை சார்ந்த கழிவுகளை கொண்டு மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதில் பல பல சங்கடங்கள் இருந்த போதிலும் தற்போது மாபெரும் வெற்றியை தனதாக்க வேண்டும் என்று தினம் தினம் பயிற்சி, உழைப்பு, அனுபவம், தேடல் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து மற்றவர்களை அன்பால் அரவணைத்து செல்லும் அதீத நற்குணம், பயிற்சியின் போது கிடைத்த அனுபவம் என அனைத்தையும் தனதாக்கி மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலும் வீரநடை போட்டு வரக்கூடிய நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன?
0: மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நாரா பிரிச்சு எடுத்துருவாங்க, நாரா பிரிச்சு எடுத்துட்டு அந்த நார்ல இருந்து கைத்தறி நெசவு மூலமா மேட்டு பண்ணுவாங்க. மேட்டு பண்ணிட்டு அந்த மேட்ல இருந்து நிறைய பேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ஜூட்டும் பேட்டும் சேர்ந்து இந்த லஞ்ச் பேக், ஆபீஸ் ஃபைல், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஃபைல் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைல்ஸ், பேஸ்கட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு கிட்டத்தட்ட நாங்க வந்து 100 டிசைனுக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறோங்க. சோ இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று வந்து அங்க லேண்ட்லயே நாங்க வந்து மரத்தை வெட்டி காய வச்சிட்டோம், அப்படி லேயர் பை லேயரா எடுத்து காய வச்சிட்டோம்னா அதுல இருந்து கூடைகள், கோப்பைகள், பொக்கே, இந்த ஃபிளவர் பேஸ்கட், ஃப்ரூட்ஸ் பேஸ்கட், ஃபிளவர் பிளான்டர், மாலை பண்ணிருக்கிறவங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட, நான் வந்து கொடிஷியால எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவருக்கு கூட மாலை அணிவிக்கிறதுக்கான இது கிடைச்சது. அப்புறம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணி முன்னாடி சிஎம்க்கு கொடுத்துருக்குறவங்க, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம், கவர்னர் ஆர் என் ரவி அவருக்கு கொடுத்துருக்கோம். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்கு, சென்ட்ரல் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து என்னோட யூனிக்கா நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கறதுனால என்னோட ஐடென்டிட்டியே வந்து இதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதான், நானா லேர்ன் பண்ணிட்டு தான் நான் எடுத்து போயிட்டு.
1: பொருள் சார்ந்து எப்படி இருக்குங்க, வருமானம் நல்லா கிடைக்குதா? ஏன்னா இப்ப வந்து வாழை நாறு தொடர்பான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு மக்களிடையே ஆதரவு எப்படி இருக்குங்க?
0: மக்களுடைய ஆதரவுன்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த சவால்கள் எல்லாம் சாதாரணமானது கிடையாது. ஒரு 4 பேர் வச்சுதான் நான் யூனிட் ரன் பண்ண ஆரம்பிச்சேனுங்க, 4 லேடிஸ் மட்டும் தான் வச்சு ஆரம்பிச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ல 15 பேர் இருக்காங்க, இந்த யூனிட்ல 10 பேர் இருக்காங்க. வாழை நார் கைவினைப் பொருட்கள் செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெர்மி கம்போஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டோட்டலா 25 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு இல்ல அப்படின்னு வெளியில போகாம 365 நாட்களும் நமக்கு வந்து வேலை இருக்கு அப்படிங்கறது ஒரு கான்பிடண்டா இருக்காங்க.
1: அப்ப அந்த அளவுக்கு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு, ஆனா இன்னமும் கூட இருக்கணும் எதிர்பார்க்கறீங்க?
0: கூட இருக்கு, கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா இதனுடைய சவால்கள் சாதாரணமானது கிடையாதுங்க, பிசிக்கல் ஒர்க் அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு வந்து அதிகமா வரணுங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கான விழிப்புணர்வு இப்ப மக்கள் மத்தியில வந்துட்டு தான் இருக்குதுங்க. இருந்தாலும் இன்னும் வந்து அரசு சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா நிறைய விஷயங்களை கொண்டு போலாம், நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாங்க.
1: 2022 இந்த வாழை நாறு அது தொடர்பான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மண்புழு உர தயாரிப்புன்றது அது எப்போ ஆரம்பிச்சு?
0: அதுவும் அப்பவே ஆரம்பிச்சுங்க. இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழை கழிவுகள் எல்லாமே மண்புழு உரமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தோம்.
1: ஓ, கழிவுக்கு ஒரு கழிவு வருது, அந்த கழிவு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது மண்புழு உரம் உங்களுக்கு?
0: மண்புழு உரம் வந்து பண்ணிட்டு இருந்தோங்க. அப்பவே
1: வந்து பயிற்சி எதுவும் எடுத்துக்கிறீங்களா, என்ன பண்ணீங்க?
0: இல்ல இல்லங்க, பயிற்சி

0: எடுத்துக்கிறீங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்ப வந்து ஃபார்மர்ஸ் நான் கூட்டிட்டு போகணும், எக்ஸ்போஷர் விசிட் வந்து நான் அங்க கூட்டிட்டு போகணும்.
1: சரிங்க.
0: சோ கூட்டிட்டு போகும்போது காதல கேக்குறது, அதுக்கப்புறம் தேடுதல் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது.
1: அப்படியே உள்ள இழுத்துடுச்சு உங்களுக்கு.
0: கண்டிப்பாங்க
1: அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் கூட்டு போறீங்க, ஆனா நீங்க அதுக்குள்ளார போயிட்டீங்க.
0: கண்டிப்பாங்க. இன்னொன்னு வந்து நமக்கு அடிஷனலா நம்ம வந்து எந்த இடத்துல லேக் ஆகுறோமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் நமக்கு, அவங்க வந்து இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க இதை வந்து நல்லா பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பலம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. சோ அது வந்து எனக்கு இங்க வடிவேல் சார்னு இருக்காருங்க, அவங்க தான் ஓபன் பண்ணது. அவங்க வந்து ஊரக வளர்ச்சி முகமையோட திட்ட இயக்குனர்.
1: சரிங்க.
0: சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் போது நம்மளுடைய நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பெருசா தெரியாதுங்க, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கறது தெரியாதுங்க. அப்புறம் அதனோட எங்க அப்பா பெரிய பலம், அடுத்தடுத்து வந்து நீ பண்ண கரெக்டா இருக்கும், நீ அடுத்து பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பாவோட சப்போர்ட் வந்து பெரிய பலமா இருந்தது.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வங்கி கடன் எதுவும் வாங்கிருக்கீங்களா? இதுக்கு ஏதாவது அரசு உதவிகள் ஏதாவது
0: இல்ல
1: கிடைச்சதா?
0: இல்லங்க, இது வரைக்கும் வாங்கலைங்க.
1: எல்லாமே உங்க சொந்த முதலீடு தான், நீங்களே
0: ஆமாங்க,
1: பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா
1: இது நிறைய வாய்ப்புகள் இது மாதிரி எல்லாம் இருக்குன்றாங்களே, அதை பத்தி ஒரு, ஏன்னா நீங்க ஒரு
0: இருக்குங்க. அதாவது வந்து என்னுடைய முயற்சி வந்து பெரிய லெவல்ல பண்ணும் போது நம்ம கடன் வாங்கிக்கலாம்
1: அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: அப்படின்றதுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப சரியான தருணம் தான் எனக்கு. இன்னும் வந்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு பெரிய ஆசைங்க. என்ன எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறாரு.
1: சரிங்க. இப்ப நாமக்கல் மோகன் ஊர்லயே உங்களுடைய தொழிலகம் அங்கேயே இருக்குங்களா?
0: ஆமா ஆமாங்க.
1: எவ்வளவு பரப்பளவுங்க அது?
0: பொட்டிரியட்டிப்பட்டிங்க, எருமப்பட்டி பிளாக், வெர்மி கம்போஸ்ட் யூனிட் சொன்னா இல்லைங்களா, இங்க வந்து ஒரு 6 ஏக்கர் வந்து பரப்பளவு இருக்குதுங்க. இந்த 6 ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேங்க. எந்த ஸ்கீம் எனக்கு வந்து கரெக்டா அமையுதோ என்னோட பட்ஜெட்டுக்கு, டெஃபினட்டா அதை வந்து நான் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதோட ஃபார்மர்ஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்.
1: உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆர்வத்தை தூண்டியதே வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுல வந்து உங்களுடைய தொழிலாளர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறதுல ஈடுபடுறதை பார்க்க முடிஞ்சது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. நீங்க அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது? அது கூட நீங்க ஒரு அழகா ஒரு இப்போ வந்து இந்த சாட் ஜிபிடில ஏஐ மூலமா அழகா போஸ்டர்ஸ் பண்றாங்க, ஃபிளையர்ஸ் மாதிரி
0: போட்டிருக்கீங்க. இன்னைக்கு மிட்நைட் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன், அதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்.
1: அது நல்லா இருக்குங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். மண்ணின் வளம் மேம்படுகிறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுல என்ன மாதிரியான நன்மைகள் மண்புழு பயன்படுத்துவதனால இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன் எங்களுக்கு.
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி மண்ணோட வளமே வந்து கெட்டு போச்சுங்க. அதனால நம்ம இப்ப வெர்மி கம்போஸ்ட் வந்து அப்ளை பண்ணும் போது நமக்கு வளம் வந்து மேம்படுதுன்னு சொல்றது நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கத்தை வந்து கொடுக்குதுங்க. நுண்ணுயிர்கள் பெருகும் போது வேரோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குதுங்க. வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் போது அந்த சாயில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அதாவது மண்ணுல ஒரு கட்டமைப்பு இருக்குங்க, அந்த கட்டமைப்பு வந்து மேம்படும். சோ இது இல்லாம நீர் பிடிப்பு திறன் வந்து அதிகரிக்குங்க. அது எப்படின்னா மண்ணோட காற்றோட்டம், நமக்கு வந்து வேருக்கும் மண்ணுக்கும் காத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க, அது வந்து மேம்படுங்க. நீரை வந்து தக்க வச்சுக்கோங்க. இதனால வேருக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்கமோ நோய் தாக்கமோ எதுவுமே வராதுங்க.
1: சரி,
0: வேர் வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பா மகசூல் வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குங்க, நோய் வராததுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் பண்ணும் போது நமக்கு வந்து நச்சுத்தன்மை கண்டிப்பா கிடையாது,
1: எந்த விதமான ரசாயனமும் இல்லாத நம்மளுடைய மண் வளம் பெருகுவதற்கான வாய்ப்பு.
0: நச்சுத்தன்மைங்கிறது வந்து இந்த இதுல கிடையவே கிடையாதுங்க.
1: என்ன மாதிரியான சவால்கள் இருக்குங்க? ஏன்னா இந்த தொழில் அப்படின்னாவே இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் சமாளிச்சுதான் நம்ம வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 4 ஆண்டுகளா 2 விதமான தொழில பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு வந்து இந்த வாழை நார்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதுல வந்து விதவிதமா பண்றீங்க, நிறைய செஞ்சிருக்கீங்க. அந்த ஜூட் பேக் எல்லாம் இப்ப கூட வந்து கல்யாணத்துல எல்லாம் கூட துணி பை அந்த மாதிரி பைய பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் கூட நீங்க செய்றீங்க. அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய அந்த SVS ஆ உங்களுடைய பிராண்ட் நேம் என்னங்க?
0: ஆமாங்க, SVS ங்க, Suganthi.vs தான் போடுவேன் நான், SVS.
1: இது வந்து என்ன மாதிரியான மிகப்பெரிய அளவுல சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க, அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதையும் சொல்லுங்களேன்.
0: இல்ல, எனக்கு மிகப்பெரிய சவால் அப்படிம்போது என்னுடைய இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தாங்க. ஏன்னா இப்ப ஒரு பெரிய பிசினஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங்காகவே ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெப்பரேட்டர்ஷிப்பா இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த பட்ஜெட் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அவங்கள போயிட்டு நேரடியா வந்து கஸ்டமர்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணுவாங்க. சோ இது வரைக்கும் நான் வந்து இதுக்காக ஒரு ஃபினான்ஸ் வந்து நான் ஒதுக்குனதே கிடையாது. சோ என்னால என்ன பண்ண முடியும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? சோசியல் மீடியாவில என்னால முடிஞ்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து யூடியூப் சேனல் வந்து நானே கிரியேட் பண்ணது, இன்ஸ்டா பேஜ்ல போடுறது, பேஸ்புக்ல போடுறது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்

0: கிளையண்ட் கூட நம்ம லிங்க் பண்ணும்போது அந்த போஸ்டர்ஸ் ஹைலைட் பண்ணி அவங்க கிட்ட போய் டைரக்டா பேசுறது. ஸ்டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 200 to 300 ஸ்டால்ஸ் போட்டிருக்கானுங்க. தூத்துக்குடியில கூட கீதா ஜீவன் அம்மாவுக்கு கூட ஒரு ஃபைபர் யூனிட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவங்க நம்ம மூலமா கொடுத்தாங்க. சோ அங்க கூட போயிருக்கணுங்க, அங்க இருக்கிற தூத்துக்குடி கலெக்டர் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம பண்றது ஓனா நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்ல கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா அதுக்குன்னு தனியா இதெல்லாம் இருக்காங்க. இப்ப நாமக்கல் மாவட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஏரியாவில இருக்கிற பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து அதிகப்படுத்தணும்.
1: பெரிய சவால் அப்படின்றது வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து விளம்பரத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு தொகையை ஒதுக்கி அவங்க விளம்பரம் பண்றாங்க. ஆனா தனியா நம்ம ஒரு சின்ன அளவுல தொடங்கும் போது விளம்பரத்துக்கு அதிகமா செலவு பண்ண முடியல. அப்பதான் வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதுவும் இப்ப இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ரொம்ப பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப நீங்க உங்களை பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா, நானும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாம இன்னொன்னு SVS ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அது என்ன காரணத்தினால நான் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா, தனி ஒரு பொண்ணா என்னால வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயே ஆகட்டும் எந்த ஒரு இடங்கள்ல நம்ம போய் ப்ரெபரேட்டர் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற மரியாதையை விட ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய சோசியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியுதுங்க. நிறைய வந்து அவங்க கிட்ட சப்போர்ட் பேச முடியுதுங்க. டைரக்டா நம்ம போயிட்டு அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியுதுங்க. நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது.
1: நிறைய பேருக்கு நீங்க வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. அது வந்து எப்படி, இந்த வாழைநாறு அப்புறம் வந்து மண்புழு உரம் தயாரிப்பு இது ரெண்டுலயுமே?
0: ஆமாங்க, வாழைநார் கம்பெனில பாத்தீங்கன்னா வாழைநார் பிரிச்செடுக்கிறது, மேட் வீவிங், கைவினை பொருட்கள் வந்து தயாரிப்பு, இந்த மூணு பயிற்சியும் அதுல வந்துருங்க. ஜூட் பேக் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு பயிற்சி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர் கிராஸ் சொல்லுவோம், சாதாரணமா வந்து ஸ்லிப்பிங் மேட் இருக்கு இல்லைங்களா, கோரை பாயின்னு சொல்லுவாங்க. அந்த கோரை பாயில நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே நாங்க பண்றோம். சோ அந்த இது வந்து செப்பரேட் செப்பரேட்டா நாங்க ட்ரைனிங்ஸ் இது பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் வருவாங்க, பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாமே வருவாங்க. அவங்களுக்கு எங்களால எவ்வளவு எல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் நாங்க வந்து கொடுத்துருவோம்.
1: இல்ல ஏற்றுமதி வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ல?
0: ஆமா ஆமா, ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு. நானும் காலேஜஸ்ல போயிட்டு நான் இடிபி செஷனும் வந்து கண்டக்ட் பண்றேன். அப்புறம் SVS ஃபவுண்டேஷன் மூலமா மரக்கன்றுகள் நடுதல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைக்காக என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து நம்ம பண்றது.
1: இதெல்லாம் பாதுகாக்கறதுல நீர்நிலைகள் பாதுகாக்க வரீங்க நீங்க?
0: ஆமா,
1: கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி வாழை பாத்தீங்கன்னா நிறைய அது கழிவுகள் இருக்கிறத வந்து எரிக்கிறதையும் அதை வந்து கொண்டு போய் அப்புறப்படுத்துவதில் இருக்கிற சிரமங்களே அதிகமாக இருக்கு. அதை வந்து இயற்கைக்கு ஒரு முரணாக இயற்கை பாதிக்கப்படாம அதை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு அதுல இருந்து வந்து ஒரு மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அடுத்த கட்டமாக மண்புழு உரம் தயாரிப்பு, அந்த மண்புழு உரம் மூலமாக இயற்கையை பாதுகாப்பது, இப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் மிகப்பெரிய அழுத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சுகந்தி உங்களை சந்திச்சதுல. உங்களுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னா என்னங்க?
0: எதிர்கால திட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை இந்த ட்ரேட்ல வந்து இயற்கை சார்ந்த தொழில் வாய்ப்பை வந்து கொடுக்கணும் 100 பெண்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை ஒன்றியங்களையும் கிராமங்களையும் எல்லா இடங்களையும் நீர்நிலைகளுக்காக என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தேவை இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாமக்கல் மோகனூர் பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. மீண்டும் ஒரு முறை, பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. இப்போ ஒரு கிலோ மண்புழு உரம் எவ்வளவுங்க?
0: 1 கிலோல இருந்து 999 கிலோ வரைக்கும் வாங்கும் விவசாயிகளுக்கு 10 ரூபாங்க. அதுவே டன்ல வாங்கும் போது 8000 ரூபாங்க.
1: இப்ப எப்படி ஒரு மாதத்துக்கு 4 to 5 டன் உற்பத்தி பண்றேன்னு சொல்றீங்க?
0: ஒரு நாளுக்கு.
1: ஒரு நாளைக்கே பண்றீங்க?
0: ஒரு நாளைக்கு.
1: சரிங்க, அது விற்பனை செய்திருங்க, அதுல வந்து ஒண்ணு தேக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
0: தேக்கம் கிடையாது, விற்பனை செஞ்சிடறேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: பெண் தொழில் முனைவோர் பலர் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை வாங்குவதிலும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதிலும் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருகி பயிரின் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி வெள்ளாமையை அதிகப்படுத்தும் வித்தையை தன்னுள் வைத்திருக்கும் மண்புழு உரம். இந்த மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலும் வித்தியாசமானதொரு பார்வை. வாழை சார்ந்த கழிவுப் பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி விற்பனை, நீர்நிலைகளை முறைப்படுத்துவதில் முன்னேற்பாடு, சமூக பங்கேற்பு என தொலைநோக்கு பார்வை.

0: யோடு தொழில் புரிந்து வரக்கூடிய நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவங்கள் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண் சமூகத்தினருக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம், உழவர் பெருமக்களே, மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வரவேற்போம், தொடர்ந்து செயல்படுவோம், நாமும் தொழில் முனைவோர் ஆகுவோம், நாளும் பல வெற்றிகளை வென்று காட்டுவோம்.
1: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி சுகந்தி அவர்கள் பங்கேற்ற நீர்முகம். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இனி அறிவிப்புகள்.
0: வேளாண் பெருமக்களே, நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை வியாழக்கிழமை பருத்திக்கான முன்னோடி திட்டம் உழவர் பெருவிழா காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் உயர் அடர்த்தி பருத்தி சாகுபடி தொடர்பான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். மேலும் பருத்தி சாகுபடியில் மகசூல் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய முன்னோடி பருத்தி விவசாயிகள் கௌரவிக்கப்படுவார்கள். முன்னணி நிறுவனங்களில் தொழில்நுட்ப அரங்குகள், கண்காட்சிகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. ஆகவே வேளாண் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காத்திருப்பு காலம் குறித்த சில செய்திகள். காத்திருப்பு காலம் என்பது பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சாணக்கொல்லி மருந்துகளை தெளித்த தேதியிலிருந்து விளைச்சலை அறுவடை செய்வதற்கு இடைப்பட்ட பாதுகாப்பான கால அளவு ஆகும். இதன் நோக்கமானது தெளிக்கப்பட்ட இரசாயன மருந்து சூரிய ஒளி மற்றும் காற்றினால் சிதைவடைந்து மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு மாறுவதற்கு இந்த அவகாசம் தேவைப்படுகிறது. காத்திருப்பு நாட்கள் கடந்த பின்பு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள், தானியங்களில் நச்சு எச்சங்கள் இருக்காது. தக்காளியில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்தால் அந்த மருந்து பாட்டில் காத்திருப்பு காலம் 3 நாட்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தால் மருந்து தெளித்த பின் 3 நாட்களுக்கு தக்காளியை அறுவடை செய்யக்கூடாது. 4ஆம் நாளில்தான் அறுவடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மருந்து பாட்டிலின் பின்புறமும் உள்ள துண்டு பிரசுரத்திலும் பயிருக்கான காத்திருப்பு நாட்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். காத்திருப்பு காலத்தை பாதிக்கும் காரணிகள். ஒரே மருந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் மாறுபட்ட காத்திருப்பு காலத்தை கொண்டிருக்கலாம். பயிரின் வகையை பொறுத்து, அதாவது தக்காளி போன்ற மென்மையான தோல் கொண்ட காய்கறிகளில் மருந்து வேகமாக உறிஞ்சப்படும். ஆனால் நெல், பருப்பு போன்ற கடினமான தோல் அல்லது உமி கொண்ட பயிர்களில் நச்சு குறைய அதிக நாட்கள் ஆகும். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக மருந்து தெளித்தால் காத்திருப்பு காலமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதிக சூரிய ஒளி, மிதமான மழை இருந்தால் மருந்து விரைவாக சிதைவடையும். மேகமூட்டமான மற்றும் குளிர்ச்சியான காலநிலையில் நச்சு நீண்ட நாட்கள் தங்கியிருக்கும். மருந்தின் வடிவமானது பால்ம, அதாவது ஈசி வடிவ மருந்துகள் தாவர இலைகளில் நீண்ட நாட்கள் ஒட்டியிருக்கும். அதனால் அவற்றிற்கு அதிக காத்திருப்பு காலம் தேவைப்படும். வேளாண் பெருமக்களே, இதுவரை கூறிய பூச்சிக்கொல்லி காத்திருப்பு காலத்தை மனதில் கொண்டு பயிர்களுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: செய்திடுவோம், அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கின்றோம் நாம். நேரம் இப்போது 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணைய

இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தாதாரர்கள் அறியாமலேயே அவர்களது சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் சிம் மியூலிங் மோசடி முறை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்வது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தமது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நொச்சிப்பட்டியில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் கோவிலுக்கு வருகை புரிவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் அப்பகுதி மக்களின் பொருளாதாரம் மேம்படுவதோடு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கூறினார். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் கூற வேண்டும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என்றார். மாநிலத்தில் ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவர்களுக்கான பணியை சிறப்பாக செய்து வருவதாகவும் புதிய அரசுக்கு சற்றே கால அவகாசம் தேவை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவினை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பூங்காவில் நெசவு, ஜிப் தயாரிப்பு, ஆயத்த ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட தொழிற்கூடங்களை பார்வையிட்ட அவர், அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களிடம் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகமும் ஜப்பானின் ஒசாகா மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகமும் இணைந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா ஜப்பான் உறவு மேலும் வலுப்படும் என்றும் பொறியியல், அறிவியல், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் 129 நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசப்பத்து, ஆழ்வார்குறிச்சி தென்கால், மஞ்சம்புள்ளிக்கால், காங்கேயன்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 3,988 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். சங்கரன் கோவிலில் நடைபெற்ற மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டத்தில் நுகர்வோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் இளநிலை மின் பொறியாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நெல்லை மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் இன்று உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவிரி பழைய பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை முதல் தற்காலிகமாக பாலம் மூடப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாற்றாக வாகனங்கள் புதிய பாலம் வழியாக செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்பணிகளை 3 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. பல்கேரியா சேலஞ்சஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரிஜ்பால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை முன்னேறியுள்ளது. சென்னையில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 3வது இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேர்களே, இனி ஃபிஃபா 2026 உலக கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
1: World Football Update from the BBC.

இன்னைக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது கவியும் இசையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். கவிதைக்கு ஆளுமையான கவியரசு கண்ணதாசனும் இசையின் ஆளுமையான மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் ஜனித்த ஒரு அருமையான நாள் இது. மலரும் மனமும் போல, தேனும் இனிப்பும் போல, எத்தனை எத்தனை பாடல்கள் இந்த இரு மேதைகள் கைவண்ணத்தில் வந்தன. சொல்லி முடியாத அத்தனை பாடல்களையும் அவர்கள் கோர்த்து கொடுத்த முத்து மாலைகளில் ஒரு சில முத்துக்களை குறித்து சிறப்பு செய்ய நிலையம் வந்திருக்கிறார் ஞானம்.

இந்த பிரபஞ்சம் மிக அழகானது, இனிமையானது, அற்புதமானது, பல அதிசயங்கள் நிறைந்தது. பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த உலகில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இசை. இசை என்பது வெறும் மொழி அல்ல, அது உணர்வுகளின் சங்கமம். இசை மனதை அமைதிப்படுத்தும், இசை மகிழ்ச்சியை வளர்க்கும், இசை படைப்பாற்றலை தூண்டும், இசை உலகத்தை ஒன்றிணைக்கும், இசை எல்லைகளை இணைக்கும், இசை வாழ்க்கையை இனிமையாக்கும். இசை வாழும் வரை உலகம் இனிமையாகும். நேயர்களுக்கு இதயம் தொட்ட இனிமையான இரவு வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இரவு இசை இனிமையில் இன்று கவியும் இசையும். கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக உங்கள் இதயம் தொட்ட இனிமையான பாடல்களோடும் சில மறக்க முடியாத நினைவலைகளோடும் வலம் வர காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஞானம்.

0: நேரம் 8:15. நாம் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவியும் இசையும். கவியரசர் கண்ணதாசன் 100 பிறந்தநாள் சிறப்பு மற்றும் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டு போலாம். நாம பார்த்து ரசித்து ஆச்சரியப்பட்ட அதிசயமான மனிதர்களில் ஒருவர். என்ன சொல்றீங்க? அதாவது இவரை பத்தி சொல்லணும்னா காலத்தை வென்ற காவிய நாயகன் சொல்லுவாங்க கவியரசர் கண்ணதாசன. உண்மை பேசிய உத்தமர் அப்படின்னு கூட சொல்லுவோம். எதுவுமே மறைக்காம சொன்ன ஒரு
1: திறந்த புத்தகம்,
0: திறந்த புத்தகம் மாதிரி மனிதர்களை படித்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லலாம்ல இல்ல. அதே மாதிரி ஒரு மாபெரும் சிந்தனையாளர். அதாவது ஒரு மனுஷன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பொருந்தக்கூடிய

0: அளவில் மிக அருமையாக தனது வைர வரிகள் மூலம் பல ஆயிரக்கணக்கான காலத்தால் அழியாத காவிய பாடல்களை படைத்தவர் கவியரசர்
1: கண்ணதாசன். கண்ணதாசன் பத்தி அருமையான தகவல் சொல்றீங்க. விஸ்வநாதன் பத்தி என்ன சொல்ல போறீங்க?
0: அதாவது மெல்லிசை மன்னர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நட்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். வாடா போடான்னு, அதாவது கவிஞர் வந்து வாடா போடான்னு சொல்லுவார், நடா விசு அப்படின்னு. ஆனா இவர் வாங்க கவிஞரே போங்க கவிஞர். ஆனா ரெண்டு பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஒரே ஒரு வயசு தான். அவர் பிறந்தது 1927, ஒரு 28. இவருக்கு 99 வயசு இந்த 2020.
1: கண்ணதாசன் மூத்தவர்.
0: மூத்தவர். இவருக்கு வந்து ஒரு வயசு தான் டிஃபரெண்ட். இவர் 1928 பிறந்தவர். எம்எஸ் என்னடா விசு, என்னடா போட்டிருக்க அப்படின்னா, வாங்க கவிஞரே உட்காருங்க கவிஞரே அப்படின்ற மாதிரி அவ்வளவு நெருக்கம். அதாவது ஒரு கவிஞருக்கும் ஒரு ஒரு இசையமைப்பாளருக்கும் அந்த ஒரு நெருக்கம் இருந்தா நிறைய பாடல்கள் வந்து இணக்கம் சொல்லுவாங்க, இணக்கம் பிணைப்பு அதெல்லாம்.

0: அந்த ஒரு நெருக்கம் இருந்தால் தான் நிறைய பாடல்கள் வந்து பிறக்கும். அந்த இணக்கம்னு சொல்லுவாங்க, இணக்கம் பிணைப்பு அதெல்லாம்.
1: அடுத்த பாடல் என்ன?
0: அடுத்த பாடல் வந்து பொதுவாக அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் மெல்லிசை மன்னரம் கவியரசர் கண்ணதாசன் இணைந்து நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் அவள் ஒரு தொடர்கதை படம், எப்படி
1: அருமையான படம் தான்.
0: நல்ல ஒரு கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் அருமையான ஒரு திரைக்கதை, நிறைய நாட்கள் ஓடிய படம். அதாவது ஒரு குடும்பத்தை மையமாக வச்சு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள். அதில் கவியரசரின் வரிகள் ஒவ்வொரு பாடலுமே பார்த்தீங்கன்னா அந்த கதை ஓட்டத்தை ஒட்டியே இருக்கும். இந்த பாடல்கள் வந்து எல்லாருக்கும், அதாவது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா திருமணம், திருமணத்துக்கு பிறகு வருகின்ற அந்த முதல் பிரசவம், அந்த முதல் வளைகாப்பு அப்படிங்கறது மறக்க முடியாது. அதுக்கு ரொம்ப அழகா கவியரசர் வந்து அழகான எழுத முடியுமா
1: பாடல்ல எனக்கு புரிஞ்சு.
0: ஆமா, அது பாருங்க, அந்த அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கறது எப்படி சொல்லிருப்பாரு அப்படின்னா, ஆறு மடி தொட்டில் இனி ஐந்து திங்கள் போறான். வளைகாப்பு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது மாசம் ஆறாம் அஞ்சு திங்கள்னா அஞ்சு பத்தாவது மாசம். ரொம்ப அழகா வந்து இந்த பாடல வந்து
1: அதுல ஏதாவது அந்த வளைகாப்புல பாத்தீங்கன்னா வளைகாப்புல வந்து மாப்பிள்ளைக்குமே பங்கு இருக்கும். அவங்களுக்குமே சரிசமமாக பார்த்து சேர் போட்டு உட்கார வச்சு சந்தோஷப்படுத்துவாங்க. ஒரு பெண்ணினுடைய அந்த மன ஓட்டத்தை பாருங்களேன், மந்திரத்தில் மயங்குகிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். மணவாளன் கதைகளையே பேசு அப்படின்னே வரும். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை மையப்படுத்தி அந்த வைப், வளைகாப்பு வைபை வந்து மெல்லிசை மன்னர் வந்து இசையிலையும் காமிச்சிருக்காரு. அருமையான ஒரு பாடல் கேட்போமா?
0: கேட்கலாமே.

0: நாம் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை தந்து கொண்டிருப்பது கவியும் இசையும். கவியரசர் கண்ணதாசன் 100 ஆண்டு பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி. கவியரசர் கண்ணதாசன் மெல்லிசை மாமன்னர், அவர் நட்பு பத்தி நம்ம பேசணும். தத்துவ கவிஞர்னு சொல்லுவாங்க, காவிய கவிஞர்னு சொல்லுவாங்க, காதல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கற்பனை அப்படிங்கிறது கவிஞர்களுக்கு கைவந்த ஒரு கலை. அதீத கற்பனை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதீத கற்பனைனா கற்பனை தாண்டி ஒரு கற்பனை. இப்படி எல்லாம் ஒரு மனுஷனால வந்து கற்பனை பண்ண முடியும். அதாவது ஒரு கவிஞர் அப்படின்னா அது பொய் இருக்கும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மாதிரி கவிஞர்களின் கற்பனையால ஒரு பொய் தானே, ஒரு நல்ல ஒரு அதீத கற்பனை வச்சுக்கலாம். அதுல இவர் சொன்ன தத்துவங்கள் பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில வெறுப்பை நீங்கள் குறையுங்கள், உறவுகளை மதியுங்கள், பசியோடு இருப்பவனுக்கு ஊட்டுங்கள், அழும் கண்களை துடைத்துடுங்கள். ஒரு நாள் நம்மை சுமந்து செல்ல 4 பேர் வருவார்கள். அப்போது நாம் எடுத்து செல்வது பணம் அல்ல, மனிதர்களின் மனதில் நாம் விட்டு சென்ற அன்புதான் அப்படின்னு கவியரசரின் வைர வரிகள் இருக்கு. என்ன சொல்றீங்க?
1: நிச்சயமா நிச்சயமா. என்ன பாட்டுக்கான பீடிகை இதுன்னு தெரியல.
0: அதாவது நிறைய பாடல்கள் வந்து நான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பம். கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மாமன்னர், ஜாம் பவான்கள், என்ன பாடல் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்துல ஒரு கற்கண்டு குவியல்ல, ஒரு இனிப்பான கற்கண்ட இல்ல, ஒரு எடுங்க 10 எடுங்கன்னா எடுக்க முடியுமா? அது மாதிரிதான் என்னோட நிலைமை இருந்தது. எந்த பாடல் கொடுத்தாலும் நேயர்களுக்கு பிடிக்கும். கவியரசர் கண்ணதாசனா இருக்கட்டும், இல்ல மெல்லிசை மாமனரா இருக்கட்டும், இப்ப நம்ம கொடுக்க போற இந்த பாடல் வாழ்க்கையின் தத்துவங்களை அப்படியே அப்பட்டமா உரிச்சு வச்ச மாதிரி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அது மாதிரி.
1: அதாவது அதுல என்னன்னா, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று மலர்ந்த உள்ளம் உறவிக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் வந்து மலர்களாகலாம்னு எழுதியிருந்தாரு. கவியரசை பொறுத்தவரையிலும் ஒரு வார்த்தையை வந்து எப்படி சிம்பிளாக, அதாவது நிறைய பாடல்கள் தமிழ் செய்யுள்கள் இருந்தாலுமே பாரதியார் பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு காரணம் அந்த பாட்டில் உள்ளே எளிமை தான். அந்த கும்மியடி பெண்ணை கும்மியடி அப்படிலாம் வருது இல்லையா, அது மாதிரி எளிமையாக கொண்டு போய் சேர்த்தார். அது மாதிரி பெரிய பெரிய தத்துவங்கள் இதிகாசங்களில் உள்ள விஷயங்களை எல்லாம்
0: ஒரு படிக்காத ஒரு பாமரருக்கு புரியுற வகையில பாடல் கொடுத்த கவிஞர்னா அது கவியரசர்
1: கண்ணதாசன்.
0: இப்ப உள்ள பாடல்லாம் ரொம்ப அதீதமான, ரொம்ப சயின்டிபிக்கா ஏ அது இதுன்னு போயிட்டு இருக்கா. அப்ப உள்ள கவிஞர்கள் மனசுக்கு நெருக்கம், அதனாலதான் இன்னமும் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: கண்ணதாசன் பாடல்களோட
0: 100 வருஷம்
1: ஒரு ரசனையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இனிப்பான ஒரு பழம், இயற்கையாக கனிந்த ஒரு பழத்தை சாப்பிட்டா எவ்வளவு ஒரு சுவையும் மனமும் இருக்கும். அந்த ஒரு சுவை வந்து கண்ணதாசன் பாடல்கள்லையும் இருக்கும்.
0: நிச்சயமா அந்த பாடலை கேட்டு நிறைய பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இரவு இசை இனிமையில் கவியும் இசையும். மெல்லிசை மாமன்னர் கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது கவியரசர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம், நிறைய பேசிட்டு இருக்கோம். மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இவர் ஆரம்ப காலத்துல சி ஆர் சுப்பிரமணியன் அவரோட திடீர் மறைவால் பாதையில் நின்ற இவரது படங்களுக்கு டி கே ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேவதாஸ் படம், அது சி ஆர் சுப்பிரமணியன் வந்து இசையமைக்கிறப்போ அவங்க இறந்து போனால அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் சண்டிராணி அப்படிங்கிற படம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா பணம் அப்படிங்கிற படம் தான். அந்த பணம் திரைப்படத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தில் ஒருவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த படம் வரைக்கும் ஏறக்குறைய 700 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காங்க.
1: ரெண்டு
0: பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னா எல்லாருக்கும் என்னோட அது சுருக்கமா அதானா, இவர் வந்து பூர்வீகம் வந்து கேரளா இல்லையா, அதாவது கேரளால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேர் உண்டாம். அதனாலதான் இவர் வீட்டோட பேரையும் சேர்த்துதான் மனையங்க சுப்பிரமணியன் விஸ்வநாதன், அதான் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா எம் எஸ் வி. இந்த திரை இசை உலகத்துல முதன்மையாக பணியாற்றிய இந்திய இசையமைப்பாளர், ஒரு பாடகர், ஒரு நடிகர் சொல்லிக்கிட்டே போலாம். குறிப்பா இசைக்காக வழங்கப்பட்ட மிகப்பெரிய விருது எது தெரியுமா கௌதமன்? மிகப்பெரிய விருது சொல்லுங்க. தேசிய விருதுக்கு அடுத்தபடியாக இசை அமைப்பாளர்களுக்கான மதிப்பு மிக்க விருதுனா அவார்டு. முதல் முதலாக 1954 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை வாங்கியவர் நம்முடைய மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். ஆனா அவார்ட்லாம் கிடைச்சது, ஆனா துரதிருஷ்டம் அப்படின்னா ஒரு நேஷனல் அவார்டு கூட கிடைக்கல. ஆனா இவர் இசையில பாடினவங்களுக்கு நிறைய கிடைச்சது.
1: கோடி தமிழ் இதயங்களை வென்றிருக்காரு, அதுவே பெரிய விருது தான்.
0: அதுவே பெரிய விருது தான். அதெல்லாம் பெரிய விஷயம், அவட்ட கேட்டு அதான் சொல்லுவாரு. அதெல்லாம் பெரிய விஷயமே எனக்கு கிடையாது. விருதுலாம் மக்கள் மனசுல நினைக்கிறேன்ல,

0: சரி அப்படிங்கிற அதுதான்.
1: அடுத்த பாடல் என்ன வழங்கலான் இருக்கீங்க?
0: அடுத்தது நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல வந்து உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு படத்துல நிறைய சொல்லலாம். அந்த படத்தை பத்தி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் நொடிச்சு போன ஒரு காலகட்டத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு நடிச்சு கொடுத்து பண்ணாரு. அதுல வந்து மெல்லிசை மன்னர் இசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள்
1: கொடுத்தாங்க. இந்த இப்ப நீங்க வழங்க போற பாடலை பத்தியும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா, அந்த படத்துல வந்து பாடல்கள் எல்லாத்தையுமே இன்னொரு கவிஞர் தான் எழுதியிருப்பாரு. ஒரே ஒரு பாடல் வந்து கண்ணதாசன் எழுதினாரா? அப்ப வந்து கண்ணதாசன் அந்த படத்துக்கு பாடல் எழுதுற மாதிரியான சூழல் இல்லை எம்ஜிஆர் படத்துல. இந்த ரெக்கார்டிங் டைம்ல எம்ஜிஆர் பொறுத்தவரையும் எல்லா துறைகளையும் அவர் வந்து சரியா இருக்கான்னு பாப்பாரு ஒரு படத்துக்குன்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்ட தகவல் தான். இந்த பாடலை பார்த்துட்டு இதை அவர் எழுதுனது இல்லையே, இது கவிஞர் எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, கவிஞர்னு அவர் கண்ணதாசன் மட்டும்தான் சொல்லுவார்,
0: எல்லாருமே
1: கவிஞர் எழுதின மாதிரி இருக்கேன்னதுக்கு ஆமா ஆமா கவிஞர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த கவி நயத்தை வந்து மக்கள் திலகம் வந்து அழகா கண்டுபிடிச்சிருக்காரு, ரசிச்சிருக்காரு.
0: அது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பாடல் தெரிவு அப்படிங்கிறது, ஒரு இசையமைப்பாளர் இசை அமைத்த பிறகு இந்த பாடலை இவங்க தான் பாடணும் அப்படிங்கிற முடிவு எப்படி முடிவு பண்றாங்கன்னு
1: தெரியல.
0: இல்ல இந்த பாடல் வந்து இவங்களுக்காக பிறந்ததா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் டிஎம்எஸ் நிறைய பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து கேஜேஎஸ்எஸ் வந்து அப்புறம் பாடும் எஸ்பிபி. இந்த பாடல் கேஜேஎஸ்எஸ் ரொம்ப அழகா திரையில பாக்குறப்ப அவர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு பெண்ணுக்கு எப்படிதான் ஆறுதல்
1: சொன்னா,
0: கதை எழுது அப்படின்றப்ப எழுதணும் போல இருக்கும். அந்த பெண்ணுக்கு அப்படியே மடியில சாச்சு ஒரு ஆறுதல் கொடுக்கற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இசையெல்லாம் யார் கொடுக்க முடியும்? கூட சேர்ந்து சுசிலம்மா பாடின இனிமையான பாடல் கேட்டு நிறைய.
1: அதுல பாத்தீங்கன்னா, இந்த தீபம் எரிகின்றது அதுக்கு ஒரு பாஸ்,
0: ஜோதி தெரிகின்றது
1: அதுக்கு ஒரு பாஸ், இதெல்லாம்
0: பாதை மலர்கின்றது கனவு,
1: இதெல்லாம் வந்து விஸ்வநாதன் எம்எஸ்பியோட அருமையான டச்.
0: பாடல் கேட்டு நிறைய பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ரொம்ப இனிமையான ஒரு பாடல், இரவு நேரத்தில் மனதுக்கு இதமான ஒரு பாடல் கூட சொல்லலாம். கேஜேஎஸ் தாஸ் பி சுசீலா அவர்கள் குரலில். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையும் கவியும், கவியும் இசையும் எப்படின்னா சொல்லலாம் இல்லையா. பொதுவாக கவியரசர் கண்ணதாசன் இவர் வந்து பல புதுமையான பாடல்களை, பாடல் வரிகளை கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி பலவிதமான இசை கருவிகளை பயன்படுத்தி ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பாடல் கம்போசிங் வந்து ஒன்னு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்னு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எந்தெந்த இதுக்கு வரணும், அந்த பாடலுக்கு தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்றது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா எந்தெந்த வகையில எந்த டெம்போ இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு தான் வந்து முக்கியம். ஒரு இசை அந்த லெவல்லாம் சின்க்ரனைஸ் பண்ணி இங்க வயலின் வரணும், இங்க கீபோர்டு வரணும், இங்க பியானோ வரணும், அது மாதிரி. அதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள் அப்படின்னா நம்முடைய இசைஞானி இளையராஜா, அது விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம மெல்லிசை பண்ண இவரு புதுமைகள்னா புதிய பறவை படம் நமக்கு எல்லாம் தெரியும். தாதா மிராசி இயக்கத்துல பயங்கர ஒரு சஸ்பென்ஸான ஒரு படம், நிறைய நாட்கள் ஓடிய ஒரு திரைப்படம். நிறைய பாடல் இல்ல, எல்லா பாடலுமே ஹிட்டு. கவியர்
1: சென்னாதாசன்
0: மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அதுல 300 இசை கருவிகளை பயன்படுத்தி இசையமைச்சிருப்பாங்க. 300 இசை நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் வந்து ஒன் டைம் ரெக்கார்டிங், ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணா உடனே திரும்ப ரீட்டேக் நீராடும் கடல் ஒட்டத்தை தொடங்கும் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்தவர் இல்லையா. இப்ப நம்ம கேட்க போற பாடல் பத்தி நிறைய பேசலாம். என்ன பாடல் அப்படின்னா பட்டின பிரவேசம் படம் அப்படின்னாலே ஞாபகம் வந்துடும் சொல்லுங்க.
1: நிச்சயமா நிச்சயமா பாடும் நிலா பாலு என் ஞாபகத்துல வராரு.
0: நிச்சயமா வந்துதானே ஆகணும். அதாவது நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு எப்படி நிலா பாடகர்னு பேர் வந்ததோ இவருக்கு நிலா கவிஞர்னு ஒரு பேர் உண்டு. கவியரசர் கண்ணதாசனுக்கு நிறைய பாடல் நிலா பத்தி எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு, ஒரு ரெண்டு பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து விரலால் ஜெயித்தவர், அவர் குரலால் ஜெயித்தவர். அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்க பாடலாம் கேட்கறது கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல்.
1: நம்ம அந்த தலைமுறை தாண்டி இருந்தாலும் கூட நம்ம என்ன ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துல உள்ளவங்க இன்னும் பாத்தீங்கன்னா அதை இன்னும் சிலாகிச்சு பேசியிருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க.
0: இந்த பாடலுக்கு வந்து ஒரு போட்டி பாடல்னு சொல்லலாம். பொதுவா
1: மல்லிசை பாட்டு தானே போட்டி பாட்டு.
0: என்னன்னா கவியரசர் எப்பவுமே வந்ததுக்கு சந்தத்துக்கா சொந்தத்துக்கான்னு
1: கேட்பாரு. சந்தம்
0: சந்தம் சொந்தம் அப்படின்னா ஒரு டியூன் இருந்துச்சுன்னு வச்சுக்கல, டியூன் இருந்தா டியூனுக்கு பாட்டு எழுதுறது சந்தம், சந்தத்துக்கு எழுதுறது சொந்தமான ஒரு பாடல் வரிகள் வச்சிருப்பாரு. அதுக்கு வந்து இசையமை வந்தவனே கேப்பாரு என்ன விசு சொந்தத்துக்கா சந்தத்துக்கா அப்படின்னு வரா. இல்ல கவிஞரே நீங்க வந்து சந்தத்துக்கு எழுதுங்கன்னா சந்தம் கொடுப்பாரு. அப்படின்றப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு போட்டி, என்ன நீ என்ன பெரிய ஒரு இசையமைப்பாரா, என்னோட சந்தத்துக்கு உனக்கு எழுத முடியுமா. இல்ல கவிஞர்

0: ஏதோ என்ன தெரிஞ்ச அளவுக்கு என்னடா அப்படி சொல்ற எழுதுறா பாப்போம் அப்படின்னு சொன்ன. சார் நான் ஒரு சந்தன் சொல்றேன், நீங்க அதுக்கு இசையமைக்க முடியுமா? இவர் திருப்பி கேட்டாரா.
1: சரி,
0: எனக்கு போட்டியா சொல்லணும்னா இவரு நீ சொல்றியா, அதே சந்தத்துக்கு லால முடியுற மாதிரி நான் உனக்கு கொடுக்கறேன்னு கொடுத்த பாடல் தான் அந்த பாடல். எப்படி எழுத முடியும் பாருங்க. வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நிலா, பாருங்க, தேன் நிலா எனும் நிலா என் தேவி நிலா, இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, மான் இல்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, மான் போல கண்ணுன்னு அந்த ஊர்ல எப்படி வந்து சாயல் வந்து ஒரு பெண்ணோட கண்ணுக்கு சாயல் மான் கண்ணு இப்படி வந்தது. இது மாதிரி பாடல்லாம் வந்து காலத்தால
1: கண்ணதாசனும் இணைந்து படைத்த ஒரு அருமையான,
0: அதுவும் நம்ம பாடுமில்ல எஸ்பிபி. எப்படி இதுக்கு மேல ஒருத்தர் வந்து அந்த பாடலை காதலிச்சு பாட முடியுமான்னு தெரியாது. நம்ம கேட்டு நிறைய பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: எண்ணிலா எங்க போய் நிக்கிறாரு பாருங்க கவிஞர். எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா. எப்படிப்பட்ட பாடலுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இரவு இசை இனிமையை தந்து கொண்டிருப்பது கவியும் இசையும். கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மாமன்னர் எம் விஸ்வநாதன், பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. திரையுலகின் இரண்டு ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இவர்கள். அதாவது மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி, இவருக்கு ஆரம்பத்தில் ஒரு இசையமைப்பாளராக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. இவரோட ஆசை என்ன அப்படின்னா, நல்ல ஒரு நடிகராக வரணும் இல்லை ஒரு பாடகராக வரணும் அப்படிங்கிறதான் விருப்பம். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நடந்து விடுமா என்ன, அந்த விருப்பம் நிறைவேறாமல் ஆரம்ப காலத்தில் ஒரு சினிமா கம்பெனியில் சாதாரண ஒரு சர்வராக வேலை பார்த்தாராம். சினிமா கம்பெனியில அப்படின்னா என்ன, அவங்களை போய் நான் டீ வாங்கிட்டு வருது, இது மாதிரி ஒரு சினிமா கம்பெனியில் நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆரம்பகால வாழ்க்கை. சம்பளம் வெறும் 3 ரூபாய் தான் அவருக்கு, வெறும் 3 ரூபாய். அதற்கு பிறகுதான் சி ஆர் சுப்பிரமணியன் அவர் குழுல வந்து இவர் வந்து ஒரு ஹார்மோனிய இசைக்கலைஞராக சேர்றாரு. டி கே ராமமூர்த்தி ஒரு வயலின் இசைக்கலைஞராக சேர்றாரு.
1: சரி,
0: நல்ல எம்எஸ்வி அவர்களின் விருப்பம் நிறைவேறியது. அது பாத்தீங்களா, அந்த ஆசைகள் வந்து எப்பவுமே நிறைவேறும். நம்ம மனசுல அந்த எண்ணம் மட்டும் உயர்வா இருக்கணும்னு நினைச்ச மாதிரியே அவர் நடிகராகவும் வந்தார், நல்ல ஒரு பாடகரும், நிறைய பாடலும்
1: நம்ம செஞ்ச புண்ணியம். ஒரு இசையமைப்பாளராக வந்துட்டார்
0: அவருக்கு, நமக்கு பொக்கிஷம். அதெல்லாம் காலகட்டம்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். இது மாதிரி ஒரு மகான்கள் பாடலை கேட்கறதுக்கும் அவங்க இதை பார்க்கறதுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பியானோ, கீபோர்டு, ஹார்மோனியம் எல்லாம் வாசிக்கிறதுல கை சேர்ந்தவர். இந்த பாடல்ல சொல்லணும் அப்படின்னா பியானோ ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம்.
1: என்ன பாடல்
0: இந்த பாடல் அப்படின்னா,

0: கண்டுபிடிச்சிருப்பீங்களா?
1: ஆக்சுவலா நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். நீங்க பாடுறத நான் நேர்ல பார்த்து
0: ஓகே, என்ன பாடுறது
1: ரசிக்கிறேன்.
0: கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்ன பாடம்னு?
1: முத்தான
0: முத்தான முத்தல்லவோ, முத்தான முத்த. அதாவது ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. தேங்காய் சீனிவாசனுக்கும் ஜெய் கணேஷ் குணச்சித்திர நடிகர், அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. என்ன மாதிரி அருமையான ஒரு கம்போசிங் பாத்தீங்களா?
1: இசையமைப்பாளருக்கு கதாபாத்திரம்
0: நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல இருப்பாரு, ஒரு பியானோ, ஒரு ஜெய் கணேஷ் கையில ஒரு வயலின். அவ்வளவு அழகா அந்த தன்னோட குருநாதர் கூட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது.
1: எஸ்பி பாலசி
0: யாருக்கு அவருக்கு? ஆமா, ரொம்ப அழகா அவரு ஆரம்பத்துல சொன்னாராம், என் கூட பாடுறேன் அப்படின்னு நீ இது பண்ணாத, நீ என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுவீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு அதிகப்படுத்தி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய சங்கதிகள்லாம் நிறைய வரும். எனக்கு ஒரு காதலின்னு இவர் ஆசைப்ப கடைசியா ஆரம்பிப்பாரு. கடைசியில முடிக்கிற பாருங்க, நாதம் அவளது இசையாகும், வேதம் அவளது குரலாகும். கடைசியில் வரப்ப அந்த சங்கதிகள்லாம் முடிக்கிற முடிக்கிறப்ப எவ்வளவு அழகா வந்து அந்த பாடல். இதுக்கு மேல வந்து பேசுறதுக்கு
1: மன்னர், நீங்க சொல்ற மாதிரி அந்த சங்கதி மெல்லிசை மன்னருக்கு மட்டுமே அந்த ஒரு நாலு வரை நாலு ஒரு வரிக்கு நாலு சங்கதி இருக்கும். நாளையுமே எந்த பாடகர் பாடினாலும் அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டா பாடுவாங்க. அது எப்படின்னு தெரியல. அதெல்லாம் பெரிய மாயம் தான். அதெல்லாம்
0: என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் வர

இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மறக்க முடியாத ஒரு பாடல்ல கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழ் ஓசை. இன்றைய இரவு இசை இனிமே நமக்கு தந்தது கவியும் இசையும் கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் பிறந்தநாள் நினைவாக சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் இதயங்களை நனைத்து சென்றது என்று நினைக்கின்றேன். நினைவுகள் இருக்கும் வரை பிரிவுகள் நிரந்தரமில்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்று கவியரசரின் பாடல் வரிகள் இருந்தாலும், நினைக்க தெரிந்த மனம் நினைத்து கொண்டே இருக்கட்டும் இது போன்ற பசுமையான நினைவுகளையும் இனிமையான பாடல்களையும். மீண்டும் ஒரு இனிமையான சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் ஞானம்

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம்பெறும்

0: மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: மின்மினிகள் கன்சிமிட்டும் முத்தான முன்னிரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம்.

இளமை துள்ளலோடு வந்த அந்த இனிய காலத்தோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இனிய ராகம். இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்போது 10 மணி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நித்திரை விழிகளை தழுவும் முன், நிலவு நடுவானம் வரும் முன், நம் நெஞ்சங்களை இதமாக விரடி செல்லும் இது டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அருதி. நேர்களை 04331 இதில் அறிமுக நேர்களும், 04331 இதில் அறிமுகமான நேர்களும் வந்து பேசலாம். உங்கள் மனதுக்கு உகந்த பாடல்களையும் கேட்கலாம். கிருஷ்ணன் முதல் பாடலாக வருகிறது திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து கே.வி.மகாதேவன் இசையமைப்பில் பி.சுசீலா குழுவினர் பாடிய பாடல்.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் கேட்க வரும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன?
1: மூர்த்தி சார், உடையார்பாளையம் சேர்ந்து பேசுகிறேன் சார்.
0: உடையார்பாளையம். மூர்த்தி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இமிர்ந்து நில் படத்துலேருந்து பத்தே அடி பாதையில் அங்கே அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றி சார், வாய்ப்பு கொடுத்து.
0: நன்றிங்க சார், நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் நாராயணா, இதய சிகிச்சை நிபுணர், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இதய நோய் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அதற்கான தெளிவான பதிலை கொடுக்க இருக்கிறேன். ஸோ இதய நோய் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் நீங்க எங்கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேட்டு அறிஞ்சிக்கலாம்.
1: நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு.

0: இணைந்திருக்கின்றோம் மேம். டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: பெரிய இடத்துலேருந்து பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமாங்கிற பாட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன் சார்.
0: நம்புங்க. உங்க பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்களேன், பேரும் ஊரும்.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ராமையா மாற்றுத்திறனாளி பேசுறேன் சார்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றிங்க சார்.

இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அறுதி நிகழ்ச்சியில் 0431-840-1021 இதில் வந்து புதிய நேயர்களும், 0431-846-1021 இதில் அறிமுகமான நேயர்களும் வந்து கலந்துக்கலாம், பாடல் கேட்கலாம். பழைய திரைசை கானங்களாக இருக்கணும் நிச்சயமாக. அது அடுத்த நம்மோடு வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: உறையூர் சக்தி நகர்லேருந்து மோகனா பேசுகிறேங்க.
1: மோகனா. ஆ, சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: புதிய பறவையிலேருந்து சிட்டுக்குருவி பாட்டு போடுறேன் சார்.
1: சரிங்கம்மா, பாடல் கேட்போம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு கேட்கறது.
1: நன்றிங்கம்மா.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பது ஞாபகம் பரிதி நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார்.
1: லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தரம் சார்.
0: சுந்தரம் ஐயா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: சார்? ரேஷன் கடையில கூட நின்று நாங்க ஜாம் வாங்கிடலாம், ஆனா எஃப்எம்ல நாங்க பாட்டு வாங்குறது போதும் போதும் ஆயிடுது சார்.
0: கரெக்ட். ஆனா ரேஷன் கடையில வாங்குறவங்களே வாங்கிட்டு இருந்தாலும் அப்புறம் அளந்து போடுறவங்களுக்கு சலிப்பா தானே இருக்கும்.
1: மாசம் மாசம் தானே கொடுக்குறாங்க டாகட்டி.
0: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணும்னா?
1: நினைத்தேன் முடிப்பேன். பூமலை பொழுகிறது.
0: படத்தை டைட்டில் மாதிரியே நினைத்ததை முடிச்சிட்டீங்க இன்னைக்கு.
1: ஓகே சார்,
0: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதே நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மகனம் சாலையிலேருந்து குருமூர்த்தி பேசுகிறேன் சார்.
0: குருமூர்த்தி ஐயாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அன்னை இல்லம் என்ற படத்திலேருந்து என் 2 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதமா காதல் கொண்ட மனது, இந்த பாடல் பாடுங்க.

0: கிராமத்திலிருந்து பேசுறேன்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: இன்னைக்கு இரு மேதைகள், கவியரசர் இசையரசர் இவர்களுடைய பிறந்த நாள்.
1: சொல்லுங்க.
0: கண்ணதாசனை பத்தி சொல்லணும் அப்படின்னம்னா, அவருடைய பாடல்ல ஒரு ஏதாவது ஒரு 10 பாட்டா இருக்கட்டும், 8 தொகையா இருக்கட்டும், அல்லது காப்பியங்களா இருக்கட்டும், அல்லது பக்தி இலக்கியங்கள் பிரபந்தம், ஏதாவது ஒரு ஒரு வரிய கொண்டாந்து அந்த பாடலை திணிக்காம இருக்க
1: மாட்டாரு.
0: இலக்கியங்களை திரை செய்த இலையோட செய்தவர் கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அது இலக்கியங்கள் மட்டும் இல்ல, இலக்கணத்தையும், எதுகை மோனை சந்தம் அந்தாதி இலக்கணங்களையும் பாடல கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. அத அழகா சொல்லுவாரு இவரு, வாழி சொல்லுவாரு. காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்த இனிமை எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் தன் பாட்டுக்குள் சேர்த்து வைத்தார் அப்படின்னாரு. அவ்வளவு இனிமையான பாடல். இசை இசை அப்படின்னாலே அது எல்லாரையும் இசை வைக்காது. திருடர்கள் கூட, திருட வர்றவங்களை கூட அந்த இசை திருட விடாமல் அவங்களுடைய கருவிகள்லாம் போட்டுவாங்கன்னு பொருளாற்றுப்படையில கூட சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த நான் கேட்கிற பாடல் அடுக்கு தொடரலாம். இந்த பாடல் கண்ணன் என்னும் மன்னன் வெண்ணீராடை
1: படத்துல
0: நம்ம நடித்த முதல் படம். நிறைய நடிகர்கள் அறிமுகமான படம் கூட.
1: ஆமா ஆமா,
0: ஸ்ரீதர படத்துல. எனக்கு அந்த பாட்டை கொடுங்க.
1: அருமைமா, நன்றிமா,
0: ரொம்ப நன்றிப்பா.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில். நேயர்கள் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்களை வந்து இரவு பொழுதில் வந்து நம்மளை மெய்மறக்க செய்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் கௌதம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: ராஜாமணி, அரியலூர் மாவட்டம், கன்றாவி தம்பளம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மறைந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: கல்யாணம் சரஸ்வதி பேசுறேங்க சார், எல்லாத்துக்கும் வணக்கம்.
0: வணக்கம்மா.

0: தமிழிசிக்கின்றும் ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து பழைய திரைசை காணங்களை ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேயர்களே, உங்களை நினைவிற்கு நாளை பகல் 12:00 மங்கையர் உலகத்தில் என்றும் இணைவே அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் வந்து பேசலாம். நாளை பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் என்றும் இனியவை. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கரூர் மாவட்டம் குளித்திலை சண்முகசுந்தரம் சார்.
0: சண்முகசுந்தரம் ஐயா, சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தர்மம் எங்கே கேட்டேன், மனிதன்

0: இணைந்திருக்கிறோம். நாம் டெச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, இங்கே எது பேசுகிறீங்க?
1: லால்குடி வட்டம் திருமண மேடை அம்சவள்ளி பேசுகிறேன் சார்.
0: அம்சவள்ளி அம்மாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இரு கோடுகள் படத்தில் புன்னகை மன்னன் பூவில் கண்ணன் ருக்மணிக்காக சார்.
0: காரணம் இருக்கா பாட்டு கேட்க?
1: ஆ என்ன சார்
0: காரணம், பாட்டு கேட்க காரணம் எதுவும் இருக்கா? இனிய பாடல் கேட்டிருக்கீங்க.
1: அது நல்லா இருக்கும் சார், அந்த பாட்டு கேட்கறதுக்கு
0: கேட்க நல்லா இருக்கும். அருமையான காரணமா சொல்றீங்களே, நன்றிங்கம்மா.
1: ஆமா
0: நன்றிங்கம்மா. வரிகள் நல்லா இருக்கும். சரிங்கம்மா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: லால்குடியிலிருந்து கருமூலம் ஐயா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: அதே கண்கள் படத்துல வந்து கண்ணுக்கு தெரியாது என்ற பாடலை போடுங்க ஐயா.
0: நன்றி.
2: கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கு புரியாதா? கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கு புரியாதா? ஒரு வித மயக்கத்தில் இருவரும் இருக்கையில் காதலன்

பனிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பழரச கோப்பை,

0: இன்றைய ஞாபகம் பற்றிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யப்படும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர்?
1: என் பேர் ஆர் கண்ணன் சார்,
0: கண்ணன் ஐயா.
1: மாத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: மாத்தூர்ல என்ன பாடல் வேணும்?
1: மாத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க,
1: பைரநஞ்சம் படத்துல இருந்து ஏதாவது சாங் கொடுங்க.
0: நன்றிங்க சார், நன்றி, நன்றிங்க சார்.

உற்சாகம் பொங்க வந்த அந்த இனிய பழைய திரைசை காலத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய ஞாபகம் வருது நேர்களே, இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை 5:45 வரை கேட்டு மகிழலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் மௌனம் சம்மதம்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும். மின்னல் தெரிக்க மேகங்கள் எல்லாம் ஊர்வலமாக வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை.

பதினோரு மணி 21 நிமிடத்தை கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். மெல்ல வருட வரும் தென்றலை, மெல்ல வருட வரும் தென்றலை நீங்கிவிடு என்று எந்த இதயம் சொல்லும்?

இசைக்க இசைக்க ரசிக்கும் மனங்கள் கிறங்கும் தானே. இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அடுத்து வரும் கவிதை கண்களால் எழுதப்பட்டது.

மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் அழகான மஞ்சப்புறா இரவு வேளையில் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

நிறைவாக, மாலை வேளையில் மனசுக்கு இதமாக இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் இன்னொரு இதயம் அமைந்தால்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழிஃபம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. காற்றின் மொழி.

அழகு மகன் மகளை மொழி தென்பொதிகை தென்தமிழோ அழகு மகன் மகளை மொழி தென்பொதிகை தென்தமிழோ

0: வள்ளுவர்.
1: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
1: ஆமா, பாரதியார்.

வைப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

கொண்ட பூங்கொடியும் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலை.

முகத்துதி பேசும் வளையும் குழையும் கா

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்பே.

கொடுக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

Two, three,

தமிழே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி

நன்ன விட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை.

மாட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சொன்னதோ போது வந்ததோ செய்தி சொன்னதோ

ஆடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

லுசு பையன் மேல தான் லுசா சுத்துறான்.

பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு சேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி ஸ்ரீனிவாசன் பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதிதாளம்

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் தேவராஜ சுப்ரவாதம் சங்கீதா ராம்பிரசாத் பாடியது.

நேரம் 5:23. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சி சரோஜா சி லலிதா பாடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.